அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நேர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். வந்தே மாதரம்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
4: செல்லக்குட்டி, செல்லம் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா?
5: அம்மா, நம்ம ஊருக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 3 நாள் ஆகும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான்.

0: எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பேக் பண்ணி வச்சிருக்கேன்.
1: 3 நாளைக்கு குழந்தைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? அப்புறம் ட்ரெயின்ல வந்து அம்மா இது இல்லை அது இல்லைன்னு புலம்பாத. அப்பா வேற கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, மாப்பிள்ளையும் கீழே கிளம்பி போயாச்சு. சீக்கிரம் கிளம்பு குழலி.
0: வீட்டை லாக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி.
1: அப்புறம் லைட் ஃபேன் டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டியா ஒரு தடவை? கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரி ஆஃப் பண்ணியா குழலி?
0: எல்லாத்தையும் ஆஃப் பண்ண அத மட்டும் மறந்துட்டேன். இதோ ஒரு செகண்ட்ல ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேமா. ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு, கிளம்பலாமா?
1: வெளியே செல்லும் முன் கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரை அணைப்பது மிகவும் அவசியம். பாதுகாப்பும் சேமிப்பும் நம் கைகளில்.
2: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏபா வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோவை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நூத்தி 102.3 விவித் பாரதி தமிழ் FM இல் நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
3: அருள்மணி மாலை.

6:11 ஆயிடுச்சுங்க. 102.3 விவித் பாரதி தமிழகமில் அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் உங்களுக்காக ஹரிணி குரலில் இதோ.

கே வீரமணி அண்ட் ராதா குரலில் அம்மன் பாடல்களை கேட்டு ரசிச்சிங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல் அருள்மணி மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக முருகன் பாடல்கள் பாடுகிறார் கே ஜே யேசுதாஸ் அவர்கள்.

6:31 ஆயிட்டிருக்கு. அருள்மணி மாலை நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழ் FM-இல் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக KJ யேசுதாஸ் குரலில்.

நேரம் 6:41 ஆயிட்டு இருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழகமில் அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நம்ம நெருங்கிட்டு நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உங்களுக்காக எஸ் சரளா குழுவினர் பாடிய பாடல் இதுவும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோனியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்த அளவு குறைந்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் அவர் நேற்று பங்கேற்றார். நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை காலை 9:30 அளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோரவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மத்திய அரசின் சுற்றறிக்கையின்படி செயல்பட வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருப்பதாக ஆளுநர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். அதன்படி தவிர்க்க முடியாத சூழலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் 3வதாக ஒலிக்கப்பட்டது என்று கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இந்த புதிய நடைமுறை பின்பற்றப்படாது என்றும் இதற்கு முன்பிருந்த நடைமுறையே பின்பற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகம் மட்டுமல்லாமல் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழி வாழ்த்து பாடலே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இசைக்கப்பட வேண்டும் என்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார்.

இந்த விவகாரத்தில் பழைய நடைமுறையை பின்பற்றப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக சட்டப்பேரவையின் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. துணைத் தலைவராக திரு கே என் நேருவும், கொரோனாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். இதனிடையே சமூக வலைதளத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் புதிய அரசுக்கும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சமூக ஊடகங்களிலும் ஆற்றல் மிகு எதிர்க்கட்சியாக திமுக செயல்பட்டு மக்களின் குரலை எதிரொலிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைத்து மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான ஊடகமாக திமுக விளங்கும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை மீறுவது ஏற்புடையதல்ல என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தாவேகாவின் தேர்தல் அறிக்கையில் மாதத்திற்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தற்போது 2 மாதத்திற்கு 200 யூனிட் இலவசம் என்று அறிவித்திருப்பது தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை வாரி வழங்குவதையும் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அதை செயல்படுத்த மறுப்பதையும் அடிப்படையாக கொண்டிருந்த திமுக அரசின் நீட்சியாகவே இது அமைந்துள்ளது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று திரு டி டிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி தபால் வாக்குகளை வேறு தொகுதிக்கு அனுப்பியதாக கூறப்படும் புகார் குறித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பனை தாவேக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வென்ற நிலையில் இது தொடர்பாக திரு பெரியகருப்பன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய விடுமுறைக்கால அமர்வில் அவசர வழக்காக நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் பதிவான தபால் வாக்கு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு தவறுதலாக அனுப்பப்பட்டதாகவும் இது தொடர்பான புகாரை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கவில்லை என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் தபால் வாக்கை வேறு தொகுதிக்கு அனுப்பியது குறித்து பதிலளிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியதுடன் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டனர். இதற்கான காரணங்களை விளக்கி இன்று பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். 3 நாள் சண்டை நிறுத்தம் மீறப்பட்டது தொடர்பாக ரஷ்யாவும் யுக்ரைனும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளன. உத்தராகண்ட் மாநிலத்தில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக சார்தாம் யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்சியில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை வரவழைத்து இனி குற்ற செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வ நாகரத்தினம் எச்சரிக்கை விடுத்தார். திருத்தணியில் திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். சென்னை திருவனந்தபுரம் விரைவிரையில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட

0: இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற கூட பின்னர் பேட் செய்த சென்னை அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நம்ம நிகழ்ச்சி, அதாவது அடுத்து என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் நம்ம 102.3 விவித் பாரதியில வரப்போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். எஸ், 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, அதே மாதிரி 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு என்றும் இனியவை, அதே நேரத்தில் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2:15 எங்கள் ஸ்டைல், 3 மணிக்கு வர்ணஜாலம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5:10 பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:55 இன்று ஒரு தகவல், 8:05 நீ கோரினால் நிகழ்ச்சி, 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், 9:15 என் இனிய பொன் நிலவி, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சி.
2: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை
3: அண்ணா, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
4: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
3: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
4: ஆமா, காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
3: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
4: இதை கேளு.
5: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில் வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டில் உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: எங்க போற?
3: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
4: அது சரி.
3: அதுல காலையில 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை கேட்டா போதும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம்.
4: அப்போ பாட்டு கட்டிட்டு அலுப்பே இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிற, அப்படிதானே?
3: அப்படியேதான்.
5: வணக்கம் தமிழ்நாடு.
6: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: எங்கும் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மன

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூத்தி 2.3 விவித் பாரதி தமிழகமில் நேரம் 7 மணி. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
1: எஸ் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். நம்ம நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக சிவ ஆனந்த் எழுதி, ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்சு, தி பாடிய பாடல் தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து. இதோ காத்திட்டு இணைந்திருங்கள். 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வரும் எந்த கதை இன்னும் வரும் எந்த கதை இன்னும் வரும் எந்த கதை இன்னும் வரும் எந்த கதை
1: மே மாதம் 11ஆம் தேதி இன்று சுத்தானந்த பாரதி அவர்களின் பிறந்த நாள். தகவல்களை வழங்குகிறார் ஆர்ஜே ரேகா.
2: மே 11 சுத்தானந்த பாரதி பிறந்த தினம். எல்லாருக்குமே சுப்பிரமணிய பாரதியார் தெரிஞ்சிருக்கும். சுத்தானந்த பாரதியார் யார் சில பேருக்கு தெரியாது இல்லையா? 1897 மே 11 சிவகங்கையில பிறந்தார். இவரோட இயற்பெயர் வெங்கட சுப்பிரமணியன். இவர் யோகம், ஆன்மீகம், இலக்கியம், இசை, தேசிய போராட்டம், கல்வி கற்பித்தல்னு பல துறைகள்ல நாட்டம் கொண்டிருந்தாரு. இவர் சிவகங்கையில தெய்வ சிகாமணி யோகி அப்படிங்கவர்கிட்ட முறையா தமிழ் படிச்சாரு. பின் பூர்ணானந்தர் உட்பட பல ஞானிகளிடம் தமிழ் பக்தி இலக்கியங்களையும் மெய்ஞான நூல்களையும் படிச்சாரு. இவரோட உறவினரும் துறவியுமான பூர்ணானந்தர் இவரோட ஆற்றல உணர்ந்து இவருக்கு சுத்தானந்தர் அப்படின்னு பெயர் சூட்டினார். ஊர் ஊரா போய் கிராமங்கள்ல பாடல்கள் பாடியும் சொற்பொழிவாற்றியும் தேச விடுதலை கருத்துக்களை இவர் பரப்பினாரு. தேச விடுதலைக்காக நன்கொடைகள் வசூல் செஞ்சு அத காந்திஜி அவர்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தாரு. தேச விடுதலை நோக்கோட சுத்தானந்த பாரதி எழுதிய நூல்கள்ல சில தமிழர் புரட்சி, சுதந்திர கணல், வீரத்தேவன் இதெல்லாம் தான். சுத்தானந்த பாரதி அவங்க புதுச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துல 12 ஆண்டுகள் மௌன விரதம் பூண்டிருக்கிற போது பிரெஞ்சு உட்பட பல மொழி புத்தகங்களையும் படிச்சிருக்காரு. இவர் ஆங்கிலம், பிரெஞ்சு, இத்தாலி, ஹிந்தி, தெலுங்கு, சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளை அறிஞ்சவர். தமிழ் இலக்கியங்கள் பண்டிதர்களுக்காகவே எழுதப்பட்ட காலகட்டத்துல சாதாரண வாசகன் புரிஞ்சு கொள்ளும்படி எழுதியவர் சுத்தானந்த பாரதி. இவர் வந்து ரஷ்யா, இலங்கை, மலேசியா, தாய்லாந்து, ஜப்பான், பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி, அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு பல பயண கட்டுரைகளும் எழுதியிருக்காரு. இவர் சின்ன வயசுலேயே பூர்ணானந்தர், ஞானசித்தர், ரமணர், அரவிந்தர், மேஷர்பி பாபா, சிவானந்தர்னு பல ஆன்மீக யோகிகளையும் சந்திச்சு ஆன்மீக தாக்கத்தை அடைஞ்சாரு. தன்னோட 30-33 வயசுல இடைப்பட்ட காலங்கள்ல கேதார்நாத், பத்ரிநாத், உத்தரகாசி, கங்கோத்ரி போன்ற இடங்களுக்கு தொடர்ந்து பயணம் செஞ்சு அங்க 2 மாதங்கள் தங்கி தவம் செஞ்சாரு. அக்காலங்கள்ல யோகிகளையும் துறவிகளையும் சந்திச்சாரு. சிரவண பெலகுலாவிலையும் திருவண்ணாமலை ரமணர் ஆசிரமத்திலையும் சில காலம் தங்கியிருந்தாரு. இவர் கிருஷ்ண பக்தி, அபூர்வ சிந்தாமணி, ஏழைப்படும் பாடு, பொன்வயல் இந்த மாதிரி சினிமாக்களுக்கும் உரையாடல் எழுதியிருக்காரு. பல இசை மேதைகள் இவருடைய பாடல பாடியிருக்காங்க. மேலும் இவர் நாட்டிய சாஸ்திரம் பற்றி நவரச நடனாஞ்சலி என்ற நூல் இயற்றியிருக்காரு. அவருடைய கீர்த்தனைகள் அடங்கிய கீர்த்தனாஞ்சலி அப்படிங்கிற நூல் வெளிவந்திருக்கு. இவர் பல விருதுகள் பெற்றிருக்காரு. இவர் தன்னோட 92வது வயதுல மார்ச் 7ஆம் தேதி 1990 சமாதியானார். சுத்தானந்த பாரதியாருடைய படைப்புகளை தமிழக அரசு 1998 நாட்டுடமையாக்கியது. சுத்தானந்த பாரதிக்கு தமிழ் வரலாற்றுல யோகி, இலக்கியவாதி, இசை பாடலாசிரியர்னு 3 தளங்களிலும் முக்கியமான இடம் இருந்தது. மெய்ஞான மரபுல இருந்து நேரடியா அரசியல் களத்துக்கு வந்த முதல் ஆளுமை சுத்தான்.

0: ஆனந்த சுவாமி, அரசியல் என்பது ஒரு தொண்டு, அந்த தொண்டு என்பது ஒரு யோகம் என்றும் சுத்தானந்தர் தன்னுடைய நூல்கள விளக்கியிருக்கார்.
1: ஏழு மணி 10 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்காக விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து தீம் சாங் காத்துட்டு இருக்கு.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: 102.3 பாட்டுக்கு இதான்
4: மணி 12 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழகம்ல. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி. நம்ம வந்து நிறைய தகவல்கள் அப்படியே வச்சிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய வந்து நமக்காக தகவல்களாக இருக்கிற மாதிரியான ஒரு டே மே 11. சரி, அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்று தேசிய தொழில்நுட்ப தினம். ஸோ அதை பத்தின விஷயத்த சொல்ல வர்றாங்க ஆர்ஜே பிரமீலா.
5: வணக்கம். மே 11 இன்னைக்கு சர்வதேச தொழில்நுட்ப நாள். உலகம் உள்ளங்கையிலன்னு சொல்ற அளவு நம்ம வாழ்க்கையோட தரம் இவ்வளவு உயர்ந்திருக்குன்னா அதுக்கு காரணமே இந்த தொழில்நுட்பத்தோட வளர்ச்சின்னு தான் சொல்லணும். காலையில் கண்ணு முழிச்சதுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் தினந்தினம் நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா சாதனங்கள்லையும் தொழில்நுட்பத்தோட பங்கு இருக்குது. கைபேசி, இணைய சேவை, செயற்கை நுண்ணறிவுன்னு தொழில்நுட்பம் மிகப்பெரிய வளர்ச்சியை இன்னைக்கு அடைஞ்சிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், முன்னாடி நாட்கள்லாம் மன்னர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செய்தி அனுப்புறதுக்கு புறாக்களை தூது அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறமா கண்டுபிடிக்கப்பட்டது தான் தந்தி. ஆனா இன்னைக்கு நிலைமை ரொம்ப மாறி போயிடுச்சு. நீங்க நினைச்ச பொழுதுலே உங்களுடைய செய்திகளை அனுப்பி வைக்கிறதுக்கு ஏன் டைப் கூட பண்ண வேணாம், உங்க குரல்லே பதிவு பண்ணி கண்டம் விட்டு கண்டம் கூட அடுத்த நொடியே அனுப்பி வச்சிட முடியும். இருந்த இடத்துல இருந்துகிட்டே பொருட்களை விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். பண பரிவர்த்தனை கூட ரொம்ப சுலபமா மாறி போயிருச்சு. அவ்வளவு ஏன், அரசாங்கத்தோட சேவைகள் கூட மக்களுக்கு நேரடியா வந்து சேர்றதுக்கு இந்த தொழில்நுட்பம் தான் காரணமா இருக்கு. இவ்வளவையும் செஞ்சிருக்க இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இன்னைக்கு கண்டிப்பா நாம நன்றி சொல்லியே ஆகணும். தொழில்நுட்பம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்றோம். அது எவ்வளவு பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறத ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், கேளுங்க. உங்க கையில இருக்க கைபேசி இருக்குல்ல, அது 1969 நாசா நிலவுக்கு மனுஷன் அனுப்பின கம்ப்யூட்டரை விட

0: பல மடங்கு வேகமானது. உங்கள் கையில் இருக்க கைபேசியை வச்சே ஒரு ராக்கெட்டை கூட உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா தொழில்நுட்பம் இன்னைக்கு எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பாருங்கள். தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி ஒரு வரப்பிரசாதம் தான், ஆனால் அதை சரியாக முறையாக பயன்படுத்தினா நாம தான் ராஜா. இன்னைக்கு நாளில் புதுசாக ஏதாவது ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுக்க முயற்சி பண்ணுங்க, அதுவே நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை தரும். உங்கள் எல்லாருக்கும் சர்வதேச தொழில்நுட்ப நாள் வாழ்த்துக்கள்.
1: Yes, who is it?
2: Don.
3: 102 புலி 3 பாட்டுக்கு Don.
4: நேரம் 7:15, தொடர்வது செய்திகள்.
5: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை எடுத்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதி கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய படுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இன்று குஜராத் மாநிலம் ஜாம்நகரிலிருந்து சோம்நாத் செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் சாலை பேரணியில் பங்கேற்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து சோம்நாத் ஆலயத்தின் புனரமைப்பில் முக்கிய பங்காற்றிய சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு பிரதமர் மரியாதை செலுத்த உள்ளார். பின்னர் சோம்நாத் ஆலயத்தில் வழிபாடு மேற்கொள்ளும் பிரதமர் அந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். பின்னர் விமானப்படையினர் நிகழ்த்தும் சாகச நிகழ்ச்சியை பார்வையிடும் பிரதமர் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டம் ஒன்றிலும் பங்கேற்க உள்ளார். இந்நிகழ்ச்சியின் போது சோம்நாத் ஆலயம் தொடர்பான அஞ்சல் தலையையும் 75 ரூபாய் மதிப்பிலான சிறப்பு நாணயத்தையும் அவர் வெளியிடுகிறார். அதன் பின்னர் வதோதரா செல்லும் பிரதமர் அங்கு சார்தாம் விடுதியை திறந்து வைக்கிறார். இதில் தலா 1000 மாணவ மாணவிகள் தங்கும் வகையில் தனித்தனியாக விடுதி வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த விடுதி வளாகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நவீன வசதிகளையும் திரு நரேந்திர மோடி பார்வையிட உள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சோம்நாத் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டதன் 75வது ஆண்டு நிறைவு விழா தொடர்பாக அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து தாக்குதலை எதிர்கொண்ட போதும் இந்த ஆலயம் மீண்டு எழுந்து வந்துள்ளது என்று கூறியுள்ளார். நாட்டில் கலாச்சார மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சோம்நாத் ஆலயம் வலிமையுடன் திகழ்வதைப் போலவே நாட்டின் பொருளாதாரமும் வலிமையுடன் உள்ளது என்றும் இந்தியா வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நமது பாரம்பரிய நடைமுறைகளான ஆயுர்வேதம், யோகா போன்றவை உலகெங்கிலும் தற்போது முக்கியத்துவம் பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஆயுர்வேதம் மற்றும் யோகா துறைகளைச் சேர்ந்தவர்கள் பயனடைவார்கள் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் நேற்று அவர் பங்கேற்றார். இந்நிகழ்வில் பேசிய அவர், நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனா்.

கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகளை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் கிராமப்புற சாலைகள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். இவை கிராமப்புற மக்களின் கல்வி

கிராமப்புற மக்களின் கல்வி, சந்தை வாய்ப்புகள், சுகாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துவதாகவும் அவர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் 4வது கட்டத்தில் 973 சாலைகள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். இவை 2100 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்த அளவு குறைத்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆராய்ச்சி மையத்தை நேற்று அவர் ஆய்வு செய்தார். கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிகளுக்கான உள்கட்டமைப்புகளை அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கூறினார். நாட்டின் முக்கியமான உயர்கல்வி நிறுவனங்களில் விண்வெளித்துறை தொடர்பான ஆய்வகங்கள் அமைக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு ஆராய்ச்சிகளுக்கும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் ஊக்கமளிப்பதாகவும் அதன் மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை அடைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள அவர் நேற்று வால் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றினார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உலகம் ஒரே குடும்பம் என்ற கொள்கையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக திரு பவித்ரா மார்கரெட்டா கூறினார். முன்னதாக அந்நாட்டின் புதிய அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சியிலும் அமைச்சர் பங்கேற்றார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தற்போதைய முதலமைச்சரான திரு ஹிமந்த பிஸ்வா சர்மாவுக்கு அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தலைமையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அஸ்ஸாம் சட்டப்பேரவைத் தேர்தலில் தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை பதவியேற்க உள்ளது. இதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கேபினெட் அந்தஸ்தில் 2 பேரும் இணையமைச்சர் பொறுப்பில் 2 பேரும் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு பூபேந்தர் சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினெட் அமைச்சர்களாகவும், திரு அஜித்பால் சிங் மற்றும் திரு சோமேந்திர தோமர் இணையமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். கும்பம் நகராட்சி தேசிய விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், கடந்த ஆண்டிற்கான சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான விருதில் கும்பம் நகராட்சி 3வது இடத்தை பிடித்து 1.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வென்றதை சுட்டிக்காட்டினார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 30 நாடுகளைச் சேர்ந்த 170 அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பங்கேற்கிறார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய

0: அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதி கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான்.

0: 7:29 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டீங்க லாஸ்டா பாடல் உமாதேவி எழுதி, ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், செந்தூரு விஷால் பாடிய பாடல் தங்கலான் திரைப்படத்துல இருந்து கேட்டு ரசிச்சிங்க. 102.3 விவித் பாரதி தமிழகம் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்று ஆசிப் அலி பிறந்த நாள். அவர்களை பற்றி நமக்கான தகவல்களை தருகிறார் மரியம்.
1: ஆசிப் அலி 1888 மே 11 பிறந்தார். அவர் டெல்லியில் உள்ள புனித ஸ்டீஃபன் கல்லூரியில் கல்வி பயின்றார். பின்னர் லண்டனில் சட்டம் பயின்றார். 1920களின் முற்பகுதியில் மகாத்மா காந்தியின் முதல் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தனது வழக்கறிஞர் தொழிலை கைவிட்டு இந்தியா திரும்பினார். அவர் அருணா கங்குலியை மணந்தார். இந்தியா திரும்பியதும் அவர் தேசியவாத இயக்கத்தில் பங்கேற்றார்.

0: பகத்சிங், சுக்தேவ் மற்றும் ராஜகுரு ஆகியோருக்காக ஆசிப் அலி வாதாடினார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆசிப் அலி ஒரு முக்கிய நிர்வாக பங்கையும் மாற்றினார். 1946 ஆகஸ்டில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்ட போது அவர் ரயில்வே அமைச்சராக பணியாற்றினார். அந்த பதவியில் ரயில்வே நடைமேடைகளில் குடிநீரை தனித்தனியாக வழங்கும் முறையை நீக்கியது இவரது முதல் நடவடிக்கைகளில் ஒன்றாகும். தனது தனிப்பட்ட மற்றும் அரசியல் வாழ்க்கை இரண்டிலும் அலி மத வேறுபாடுகளை களைந்து நல்லிணக்கத்தை மேம்படுத்த முயன்றார். ஆசிப் அலி டெல்லியிலிருந்து அரசியலமைப்பு சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆசிப் அலி ஒரு முக்கியமான ராஜதந்திரியாக கருதப்பட்டார். அவர் ஒரிசாவின் ஆளுநராக 2 முறை நியமிக்கப்பட்டார். சுதந்திரத்திற்கு பிறகு இவர் ஒரு முக்கியமான ராஜதந்திர பங்கை ஆற்றினார். அவர் அமெரிக்காவிற்கான முதல் இந்திய தூதராக பணியாற்றினார். அதனைத் தொடர்ந்து அவர் சுவிட்சர்லாந்திற்கான தூதராக நியமிக்கப்பட்டார். அவர் 1953 ஏப்ரல் 2 அன்று பெர்னல் சுவிஸ் தூதராக பணியாற்றிய போது இவ்வுலக வாழ்வை விட்டு நீங்கினார். 1989 இந்திய அஞ்சல் துறை அவரை கௌரவிக்கும் வகையில் ஒரு அஞ்சல் முத்திரையை வெளியிட்டது. இத்தகு பெருமை வாய்ந்த ஆசிப் அலியின் பிறந்த தினம் இன்று.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान
3: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते टीबी रोगी व परिजन को पोषण जांच इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार
4: निक्षय मित्र इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है आपको जानकर हैरानी होगी हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं
2: जन-जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान
3: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी
5: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்
6: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ
5: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர் நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்
7: வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில வந்து நிறைய தகவல்கள் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா உங்களுக்காக நானும் ஒரு கேள்வியோட வந்திருக்கேன் நாங்க மட்டுமே தகவல்கள் கொடுத்துட்டு இருந்தோம் இப்படி நீங்க எங்களுக்கு தகவல்கள் அப்படியே தேடி கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரர்களுக்காக சமீபத்தில் ஒரு அப்ளிகேஷன் அதாவது ஒரு செயலி வந்து அறிமுகப்படுத்தினாங்க அந்த செயலி எதுக்காக அப்படின்னா விளையாட்டு வீரர்களுடைய மொத்த டேட்டாஸும் அதில் இருக்கும் என்ன பண்ணியிருக்காங்க என்ன அவார்ட்ஸ் அதே நேரத்தில் எங்கெங்கெல்லாம் விளையாட்டுகள் அதை போட்டிகள் நடக்குது அப்படிங்கிறத பற்றினா ஃபுல் டேட்டா எல்லாமே வந்துட்டு கையிலே அவங்க பார்த்துக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு நம்மளும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அப்ளிகேஷன் வந்து அறிமுகப்படுத்தினாங்க சோ அந்த செயலியோட பெயர் என்ன அப்படிங்கறதா இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியோட கேள்வி நீங்க அப்படியே தேடி கண்டுபிடிங்க இங்க சில பேர் நீங்க பதில் சொல்லியிருக்கீங்க பட் இருந்தாலும் எனக்கு இன்னும் கரெக்டான பதில் வேணும் அதெல்லாம் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவில் நம்ம பார்ப்போம் கண்டிப்பா நானும் சொல்லிடுவேன் இருந்தாலும் உங்களுடைய உதவியோட இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஓகே நம்ம வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு கருமாத்தூர் மணிமாறன் எழுதியிருக்கார் ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைச்சிருக்காங்க மாஸ்க் திரைப்படத்தில் இருந்த பாடல் இதோ இணைந்திருங்கள் இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்

0: Yes, who is it?
1: Don.
2: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, 102.3 வித் பாரதி, தமிழ் எஃப்எம்ல. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரம் அதாவது உலகளாவிய சாலை பாதுகாப்பு வாரம், இதை பத்தின தகவல்களை நமக்காக தருகிறார் ராமச்சந்திர சரோசேன்.
3: மே மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை உலக சாலை பாதுகாப்பு வாரம். மனித வாழ்க்கையில வாகனங்களின் பயன்பாடு இன்றியமையாததாக மாறிவிட்ட இன்றைய காலகட்டத்தில் மக்களின் பாதுகாப்பும் அதைவிட மேலானதாகவே இருக்கு. சாலை விபத்துகளை பெருமளவில் குறைக்கிறதையும் முற்றிலுமா தடுக்கிறதையும் நோக்கமாக கொண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் ஆதரவுடன் உலக சுகாதார அமைப்பால் நடத்தப்படும் ஒரு சர்வதேச பிரச்சாரம்தான் சாலை பாதுகாப்பு வாரத்தின் முக்கியமான நோக்கமே. நாம வாகனத்துல மிதமான அல்லது குறைவான வேகத்துல போகும்போது வாகனம் நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கும், அதுவே நமது பாதுகாப்பை பலப்படுத்தும். மாறாக அதிவேகத்தில் செல்லும் போது வாகனத்தின் கட்டுப்பாட்டில் நாம் சென்று விடுகிறோம். பொதுவா ஒவ்வொரு வருடமும் மே

மாதத்தில் ஒரு வாரம் நடத்தப்படும் இந்த சாலை பாதுகாப்பு வாரம் 2026 வருடம் மே 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை நடத்தப்படுது. அரசாங்கங்கள், சர்வதேச முகமைகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் போன்ற பல அமைப்புகள் இதில் பங்கேற்கின்றன. முதல் சாலை பாதுகாப்பு வாரம் 2007ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. போகக்கூடிய தூரம் கொஞ்சம் தூரம்தான் என்கிற போது நடந்தோ சைக்கிள்களிலோ நாம் சென்று வரலாம். பெரும்பாலான நேரங்களில் பேருந்து, ரயில் போன்ற பொது போக்குவரத்தையே நாம் பயன்படுத்துவோம் என்ற உறுதிப்பாட்டோடு ஐநாவின் உலக சாலை பாதுகாப்பு வாரத்தை கடைபிடிக்கிறது விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: भारत अभियान
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते। टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோ இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
4: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 7:42 ஆயிடுச்சு. நம்ம கேட்ட கேள்வியை ஒரு வாட்டி உங்களுக்காக ஞாபகப்படுத்திடுறேன், ஏன்னா எனக்கே மறந்துடும் போல அந்த லெவலுக்கு வந்து நம்ம தகவல்களெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கோம். ஓகே, சமீபத்தில் வந்து இந்திய தேசிய துப்பாக்கி சுடுதல் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 75வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் போது விளையாட்டு வீரர்களுக்காக ஒரு அப்ளிகேஷன், ஒரு செயலியை அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அந்த விளையாட்டு வீரர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த செயலியின் பெயர் என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழ்நாட்டு நிகழ்ச்சியோட கேள்வி. ஓகே, உங்களுடைய பதில் எங்கே கொடுக்கலாம் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. பட் ஏற்கனவே நீங்கள் நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கேள்விக்கு பதிலெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரியும். பட் இப்போ தான் நீங்கள் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கீங்க, புதுசாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த தகவல். நீங்கள் ஃபேஸ்புக்கில் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற பேஜ் போயிடுங்க. எங்கேயுமே ஸ்பேஸ் விடாமல் எல்லாமே மொத்தமாக டைப் பண்ணணும். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் TAMIL அப்படி தான் போடணும் நீங்கள். ஓகே, 102.3 போட்டிங்கன்னா நம்ம பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ 7 நான் போஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த போஸ்ட்டுக்கு மேலே உள்ள கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல போயிட்டு நீங்க பதில் சொல்லலாம். ஓகே, நம்ம வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கார்த்திக் நேதா எழுதியிருக்காங்க. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் ஓகே ஹரிச்சரன் அண்ட் ஸ்வேதா மோகன் பாடியிருக்காங்க. அமரன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடல் விவேகா வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் புஷ்பா டூ தி ரூல் திரைப்படத்தில் இருந்து கேட்டு ரசிச்சிங்க.
1: பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. வழங்குவது ஆகாஷவாணியின் விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान.
4: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार.
5: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
4: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
0: ஏழு மணி 52 ஆயிட்டு இருக்கு. நம்ம வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் உங்களுக்காக கேள்வியை மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை அப்படிங்கறதுனால உங்களுக்காக. அதாவது எல்லா பக்கமே ஒரே டிஜிட்டல் மையமா நம்ம போய்கிட்டே இருக்கோம் இல்லையா? விளையாட்டுத்துறையிலயும் இந்த டிஜிட்டல் மையம் வந்திருக்கு. எப்படி அப்படின்னு தானே கேக்குறீங்க? அதாவது இவங்களுக்காகவே ஒரு அப்ளிகேஷன் உருவாக்கியிருக்காங்க, ஒரு செயலி இருக்கு. சமீபத்துல தான் அதாவது இந்திய தேசிய துப்பாக்கி சுடுதல் சங்கம் வந்துட்டு அவங்களுடைய 75வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் போது இந்த அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணாங்க, அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அது அப்ளிகேஷனோட பேர் என்ன அப்படிங்கிறதான் நம்ம நிகழ்ச்சியோட கேள்வி. ஓகே, இது முற்றிலும் விளையாட்டு வீரர்களுக்கான மட்டுமே. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இளையராஜா எழுதி இசையமைச்சு உங்களுக்காக விடுதலை திரைப்படத்திலிருந்து பாடல்.

நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நம்ம நெருங்கிட்டோம். அடுத்ததாக வந்து நம்ம குவஷனுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். நம்ம கேட்ட கேள்வி இதுதான், விளையாட்டு வீரர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட செயலியின் பெயர் என்ன அப்படிங்கிறதா நம்ம கேட்டோம். முக்கியமாக இது வந்து துப்பாக்கி சுடுதல் போட்டி இருக்கு இல்லையா, அதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டதுதான். ஸோ நம்ம நேயர்கள் நமக்காக கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, யார் யார் எங்கேருந்து அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய பெயர் எல்லாத்தையுமே பார்த்துடலாமா. ஓகே, அன்பு ராணி, கண்ணன் பி, அந்தோனிராஜ், ஆசிரியர் நக, சீனா ஸ்ரீ, புகழினி, அன்வர்த்திகான்பேட்டை, அருணகிரின, கீதா, பூந்தண்டலம், புண்ணியக்கோட்டி, கமலவர்தன், சம்பரம்பாக்கம், ஏழுமலை, ரெஜினா, சோமங்கலம், மூர்த்தி, ஆனந்தன், பொன்னியம்மன் மேடு, வண்ண கணேசன், சோமங்கலம், சடகோபன், பிரமிளா, தமிழ், செல்வன், திருமல்லிசை, அஸ்வினி, நாகராஜ், அடையாளம் பட்ட ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, அண்ட் விஆர் செந்தில், என்ஆர்சி, வீரதுரை, சூளை, ரீஜா, மனோகரன், மந்திரமூர்த்தி, மயிலை பட்டா, பி மேலப்பேடு, தயாளன், பர்வதவர்தினி, சோமசுந்தர பிரபு, ராஜன், காசி, மந்தவெளி, விநாயகம், ஓகே, அடையாளம் பட்ட ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, ஆரணி, பாப்படம்பட்டி, ஆண்டாள், தேவா, தெய்வமணி, ஐம் சாரி, ஹேமலதா, ஓகே, எல்லாருமே நமக்காக கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், பாபு முள்ளக்காடு, எஸ் பழனி, மதுரை சண்முக சுந்தரம், கருப்பண்ணன், ரங்கசுவாமி, பொன்னியம்மனுடைய வண்ண கணேசன், எம் சங்கர், சதீஷ், ரமேஷ், பிரபாகரன், ஓகே, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் என்ன, அந்த செயலியோட பெயர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இல்லையா. இது வந்து இந்திய தேசிய துப்பாக்கி சுடுதல் சங்கம் 75வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் போது இதை வந்து அறிவிச்சிருக்காங்க, அதாவது வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க வந்து

0: துப்பாக்கி சுடுதல் சம்பந்தப்பட்ட வீரர்களுக்காகவே இந்த அப்ளிகேஷன் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை என்ஆர்ஏஐ அப்படிங்கிறது தான், மை எம்ஒய் என்ஆர்ஏஐ அப்படிங்கிறது தான் இந்த அப்ளிகேஷனோட பெயர். ஓகே, உங்கள் பரமேஸ்வரி புனேவேல் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீங்கள் நிறைய பேர் ஆன்சரும் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நேரம் 7:08 தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: நேரம் 8:00 தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வளர்ச்சி வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்திய அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு அணி மும்பை அணியையும் சென்னை அணி லக்னோவையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் நேரம் இப்போது 8:02:40. நேயர்கள் கேட்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
4: உங்கள் விருப்பம்,
5: உங்கள் விருப்பம். கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்,
0: ஆம்நேர்களே, இது உங்கள் விருப்பம். உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் காற்றலைகளில் வலம் வரும் நேரம் இது. அது திங்கட்கிழமை, நேற்றைய நாள் முழுக்க நல்லா, அதாவது அந்த ஞாயிற்றுக்கிழமை லீவு நல்லா அனுபவிச்சுட்டு, ஒரு அது வந்து ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம், நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வாரத்துறைய முதல் நாளில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை நோக்கியோ இல்லை மற்ற பணிகளுக்காகவோ கிளம்பிகிட்ருக்கக்கூடிய இந்த காலை நேரத்தில் அழகாக நமக்கு பிடித்தமான பாடல்களோடைய பயணப்படுறது அப்படின்றது ஒரு தனி சுகம் இல்லையா? சரி, பாடல்கள் கேட்போம். அதுக்கு முன்னாடி, கனவுகள் கை சேர வேண்டுமா, என்ன செய்யணும்? எல்லாரும் யோசிப்போம், முயற்சி பண்ணணும், நிறைய உழைக்கணும், அதெல்லாம் செஞ்சால் நிச்சயமாக நம்ம கனவு கை சேரும் அப்படின்னு. ஆனால் இங்கே ஒருத்தர் வித்தியாசமாக யோசிச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்கள் தூக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கனவுகள் கை சேரணும்னா உங்களுடைய தூக்கத்தில் கவனம் செலுத்துங்க. என்ன மேடம், நீங்கள் இப்போ தான் நாங்கள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கெலாம் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கிறோம், இப்போ வந்து நீங்கள் தூக்கத்தில் கவனம் செலுத்துங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? தூங்க சொல்லலை, தூக்கத்தில் கவனம் செலுத்துங்கன்றது. இந்த கவனம் வந்து ரெண்டு நிலையிலையும் பார்க்கலாம். ஒன்று, அதிக நேரம் தூங்கக்கூடாது, தேவையான நேரம் தூங்கிறத தவிர்க்கக்கூடாது. இந்த இரண்டும் நம்ம கையில் இருந்தது, இந்த பழக்கத்தை வந்து நம்ம கடைப்பிடித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடலும் மனமும் நமக்கு ஒத்துழைப்பாகி நிச்சயமாக நம்மளுடைய கனவுகள்

சேரும் அப்படின்ற இந்த சிந்தனை வரிகளோட வாங்க நாம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதல் பாடல் இது தாமரையுடைய வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையில், சிலம்பரசன் ரக்ஷிதா சுரேஷ் இவங்களுடைய குரல்களில் வருது. வெந்து தனிந்தது காடு இந்த திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. திருமழிசை ஜெகநாதபுரம், சுவாதி, நவீன்குமார், காட்டுப்பாக்கம் இலக்கியா, காவ்யா, எழில் ஓவியா, வீரபாண்டி, ராணி, செந்தில்குமார், மணலூர்பேட்டை ராஜேஸ்வரி, லக்ஷ்மி, காயத்ரி, விஸ்வநாதன், குப்பம்மாள், வேலாயுதம், திருமழிசை மார்க்கெட், கீர்த்தீஸ்வரன், பிரதிகா, மதுரை கைத்தறி நகர், ராமலிங்கம், சுமதி, ரமேஷ் பாபு, மணிமாலா, மணிகண்டன், துர்காதேவி, பரத்குமார், தங்கமாயன், மண்டோதரி, பிரதிகாஸ்ரீ, சித்தார்த், முதிமாய் இவர்கள் விருப்ப பாடல் இதோ.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கிறோம் நிகழ்ச்சியில். அடுத்து ஜெயஸ்ரீ மதிமாறன் அவங்களுடைய வரிகளில் ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்து சைந்தவியோடு இணைந்து பாடிய பாடல் இது, பராசக்தி திரைப்படத்திற்காக. திருவள்ளூர் மாவட்டம் புலரம்பாக்கம் மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனீஷா, தர்ஷன். ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி. வேலூர் ராமநாயக்கன் பாளையம் அகமத் பாஷா, கமருனிஷா, தில்ஷு, ஷானு. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரத்திலிருந்து அப்துல்லா பாய், ஃபாத்திமா பி, மசூத் அகமத், தாஜுனிஷா. திருவண்ணாமலை சங்கமம் நகரைச் சேர்ந்த குப்புராஜ், சத்யபாமா, போளூர், ஏழுமலை. இந்த நேர்களின் விருப்ப பாடல் இது.

உங்கள் விருப்பம் தரமடுத்த பாடல் சீலப்பந்தல் ஏழுமலை ஜெகதீசன் பரமசிவம் காந்தூர் சுந்தரமூர்த்தி மரகதம் மதுரமங்கலம் கனகவல்லி ஸ்ரீனிவாசன் சோகண்டி வேதநாயகி சேட்டு பரந்தூர் பாளையம் பூவழகி கீழாந்தூர் ஏகாம்பரம் நளினி மாமண்டூர் வெங்கடேசன் பிரபாகரன் கண்ணகி நகர் ராஜசேகர் அடையாறு தனசேகர் துறைப்பாக்கம் யுவராஜ் திருமழிசை பிரகாஷ் மயிலாப்பூர் அருணாச்சலம் புளியந்தோப்பு கண்ணன் லைட்ஸ் ரோடு சாமிதாஸ் ஸ்ரீபெரும்புதூர் சுகதேவ் அச்சரப்பாக்கம் ராஜ்காந்த். இந்த நேர்கள் விரும்பி கேட்ட பாடல் திருச்சி சம்பலம் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடியது விவேக் வரிகளில்.

நேரம் 8:22, 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் காற்றோடு கலந்தனம் காதோரமாய் சுகம் சேர்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் விருப்பம் அமீர்களே, கடிதங்கள் வாயிலாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கும் நேரம் இது. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து யார் யாருடைய விருப்ப பாடல்? பொன்னேரி பழவேற்காட்டைச் சேர்ந்த கருணாநிதி, ராதா, சக்திவேல், கங்கா, பிரியா, அனுஷா, தர்ஷன், பிரியதர்ஷினி, மூலக்கொத்தளம், முருகானந்தன், கௌரி, மகாலட்சுமி, ஆனந்தலாட்சி, திருமலை, ஜெகன், சபரி, மகேஸ்வரி, சாதனா, புளியந்தோப்பு, தனசேகர், முரளிகிருஷ்ணன், நாகராஜன், ரேணுகாதேவி, நிக்கில், சுதாகர், வருண், கண்ணன், திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன். இந்த நேயர்களின் விருப்ப பாடல் வித்தைக்காரன் திரைப்படத்திற்காக வைரமுத்து ஏற்றி விபிஆர் இசையில் ஹரிஹரன் குரலில் இதோ பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஸ்டேட் பேங்க் காலனி ஷாஃபி ராஃபி காதர் ஷமீத் காஜா சல்மா ஷம்மு அலி தபசூன் காதர் பாஷா ரேஷ்மா நஸ்ரீன் ஷமீம் ஃபர்தோஸ் ஷாயின் ஷா ஷேக் ஷயாத் ரிஸ்வான் ஷமியா பானு வெண்கரம்பூர் நேரு சிந்தாமணி சஞ்சய் சரவணன் சுமதி லால்குடி ராஜேந்திரன் கஜலட்சுமி பென்னாடம் சரவணராஜ் கொள்ளிடம் காமராஜ் இந்திராணி காஞ்சிபுரம் தாயார்குளம் தெரு ராணி ஆனந்தன் சதீஷ்குமார் கோமதி புகழேந்தி மீனாட்சி இந்த நேர்களின் விருப்ப பாடல் விஷ்ணு விஜய் இசையமைத்து பாடியது தலைவர் தம்பி தலைமையில் இந்த திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 8:30. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம்,
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.

மனம் நிறைந்த பாடல்களோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் விருப்பம் வழங்கி கொண்டிருக்கிறது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சியில். அடுத்த ராயன் இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், சந்தோஷ் நாராயண் ஸ்வேதா மோகன் குரல்களில் கானா காதர் இயற்றிய பாடல். இது இசையமைத்திருக்கிறார் ஏஆர் ரஹ்மான். கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித், தியாகராய நகர், மெய்யம்மை, ஸ்ரீனிவாசன், பாலாஜி, சந்தோஷ், சைதாப்பேட்டை, சங்கர், ஹேமா, காலடிப்பேட்டை, விவேகானந்தன், ஜோதி, நசரத் பேட்டையிலிருந்து வஜ்ரம் சுந்தர், சிந்தாதிரிப்பேட்டையை சேர்ந்த பிரியா பாரதிகுமரன், ஜோலார்பேட்டை குமார் ஜானாம்பாள், தண்டையார்பேட்டை சங்கர் மனோகரன், இவர்களது விருப்ப பாடலாக

நினைவூட்டுகிறோம் நேர்களே, 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் இன்று காலை 9:02 கலக்கல் அரங்கம். நேர்கள் தொலைபேசி வழியாக கலந்து கொள்ளக்கூடிய சொல் விளையாட்டு நிகழ்ச்சி இது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952085353 மற்றும் ஒரு எண் 2838-9871. இன்று காலை 9:02 கலக்கல் அரங்கம். நேர்களை நாம் இணைந்திருக்கும் உங்கள் விருப்பத்தில் அடுத்து டிக் டிக் டிக் இந்த திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடிய பாடல் கார்கியின் வரிகளில் டி இமான் இசையில் கேட்கலாம். சாந்தோம் அனுஷியா லிங்கப்பெருமாள் ரித்திகா ராஜாத்திய அகில் அப்புவேல் செய்யார் வட்டம் சிறங்கட்டூர் ராஜேந்திரன் தனலட்சுமி கூடப்பாக்கம் சந்தியா மணிகண்டன் மதுரவாயல் மதுரை நாயக்கன் தெரு சரஸ்வதி காதர்வேடு கார்த்திகேயன் அம்பிகா வடமணப்பாக்கம் ஏழுமலை புஷ்பா மணியரசன் அம்மாப்பேட்டை லோகநாதன் பிரேமா தேவி ஹேமலதா சந்தோஷ் திரள் ஆதித் இந்த நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலைகளில் கலக்கும். நேரம் 8:37.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: முழுமையான கொண்டாட்டத்தோடு நேர்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்து லப்பர் பந்து திரைப்படத்திற்காக ஷான் ரோல்டன் இசையில் மோகன் ராஜன் வரிகளில் பிரதீப் குமார் சிவாங்கி குரல்களில் ஒலிக்கும் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேர்கள் அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ், போரூர் சங்கர், சுசீலா, மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா, சேலம் களங்காணி ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமழிசை நாகராஜ், அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரே பைரவி, மதுரவாயல் அன்பு ஸ்ரீனிவாஸ், ஜெயலட்சுமி, விருகம்பாக்கம் சந்திரசேகரன், அமுதா, சிந்து பூந்தரை கண்ணன், ஆசைக்கண்ணன், அயன்புரம் சத்யநாராயணன், பம்மல் ஜோதி அன்பு, திருநின்றவூர் நடுக்குத்தகையிலிருந்து தீனதயாளன், திருவல்லிக்கேணி நாராயணன், தமிழரசி திட்டக்குடி செல்வராஜ்.

நிகழ்ச்சியில் அடுத்து பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி உமா, ஆசிரியர் நகர் தமிழினி, இமை தருண் நட்சத்திரா, அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, கண்டிவாக்கம் கணேசன் அன்னம்மாள், சாய்ராம் நகர் சங்கர நாராயணன் ஹேம்லதா, திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி மணி பாரி, புரிசை தண்டலம் பரந்தாமன் பாளையம் ஆனந்தன், மேலாவதம் பார்த்திபன் ஜெயவேலு, தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் நஜ்முதீன், ஜலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன், தாஜு நிஷா, இந்த நேர்களின் விருப்ப பாடல் எலெக்ஷன். இந்த திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் ஸ்வேதா மோகன் பாடியது. யுகபாரதியுடைய வரிகளில் கோவிந்த், வசந்தா இசையில் பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

0: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா, கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள் கிட்டேந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது, எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமா வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்யறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, 102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று காலை 11:02 என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம் இந்த என்றும் இனியவை நிகழ்ச்சியில். ஆயிரத்தி 1950 தொடங்கி 70 வரையிலும் வெளியான திரைப்படங்களிலிருந்து நமது மனம் நிறைந்த பாடல்கள், நினைவுகளில் நீங்கா இடம் பிடித்த பாடல்களின் பவனியாக வலம் வர காத்திருக்கிறது என்றும் இனியவை.

0: நேரம் 8:55.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுங்கயா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசம் அண்ட் கோ.
1: நேர்களில் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் பிரதர். இந்த திரைப்படத்திற்காக கார்த்திக் பார்கவி ஸ்ரீதர் குழுவினர் பாடியது. பார்வதி மீரா வரிகளில் வரும் இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் ஹாரிஸ் ஜெயராஜ். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேர்கள் குளப்பாக்கம் கஜேந்திரன், பிரேமா, ஜே ஜே நகர் கிழக்கு ரமேஷ், சுகன்யா, ஸ்னேகா, ஸ்ரீ, கதிர்வேலன், ஐயப்பாக்கம் செந்தில்ராஜ், லாவண்யா, கிருஷிகா, மோஷிகா, முகப்பேர் கிழக்கு சுரேஷ், பிரியாதேவி, மனுவித்யா, சபரீஷ், மாதவரம், சீதாபதி தெரு, சேகர், விஜயகுமார், ஐயப்பாக்கம் அப்பனா நகர், மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டமல்லி, செண்டமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜிதின், தர்ஷன், மலையம்பாக்கம், வெங்கடேசன்.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடை

0: இதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக கட்சி குழுத்தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை திருவனந்தபுரம் விரைவு ரயில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணையில் நீர்வரத்து சீரானதை ஒட்டி இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் 3 நாட்களாக நடைபெற்ற தெப்பத்திருவிழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தலை ஒட்டி கடந்த 1 காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று முதல் துவங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு அணி மும்பை அணியையும் சென்னை அணி லக்னோ அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் 9:02. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் நேர்கள் இப்போது கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி. கலக்கல் அரங்கம். ஆம் நேர்களே, கலக்கல் அரங்கம் அதாவது நம்ம எப்போவுமே பாடல் கேட்டுட்ருக்கிறோம். நிறைய பாடல்களுக்கு நடுவில் சின்ன சின்ன செய்திகள்லாம் வந்து கேட்டுட்ருக்கிறோம். கேட்டுட்ருக்கிறது ஒரு சுகம் அப்படின்னு சொன்னாலும் தொடர்ந்து வந்து நம்ம பங்கெடுத்து சில அறிவுபூர்வமான செய்திகளையும் நல்ல நல்ல அதாவது சுவாரஸ்யமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறது, அதையும் நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிறது அப்படின்றது அது ஒரு தனி சுகம் இல்லையா? அதற்காக தான் இந்த கேம் ஷோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொல் விளையாட்டு கலக்கல் அரங்கமாக உங்களுக்காக வளமர காத்திருக்குது. இப்போ இருந்து காலையில் 10 வரைக்கும் சரி தொலைபேசி வழியாக நீங்கள் வந்து இதில் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். பங்கெடுக்க வேண்டிய எண்கள் அழைப்பதற்கு வேண்டிய எண்கள் 2952 0853 மற்றும் அறியன் 2838 9871. சரி, இந்த கலக்கல் அரங்கத்தில் இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம்? வேறு என்னங்க சொல் விளையாட்டுன்னு வந்தோம்னா வழக்கம் போல் நாம் குறிப்பும் சொல்லும் இந்த நிகழ்ச்சியில் தான் சந்திக்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி, வார்த்தைகளில் நேசம் இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயம் வாசம் இருக்கும் இந்த சிந்தனை வரிகளோடு நாம் போகலாம். கொடுக்கப்படக்கூடிய குறிப்புகள், அந்த குறிப்புக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய சொல் என்ன அப்படின்றத, பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்ல போகிறீங்க. சரி, எப்போவுமே நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு ஏதாவது ஒரு பொருண்மை ஒரு பொருளுக்கு கீழே தான் அப்படின்னு நம்ம வந்து இந்த குறிப்புகளுக்குள்ளே வருவோம் இல்லையா? இப்போ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம சொன்ன அந்த வார்த்தைகள்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். வார்த்தைகளில் நேசம் இருந்தால் வாழ்க்கையில் வாசம் இருக்கும். இந்த வாசம் எப்போ வரும்? நிறைய வந்து இயற்கையில் பல விஷயங்கள் நமக்கு வாசம் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் பூக்கள் மலர்கள் அதிலிருந்து வரக்கூடிய வாசம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு இது இல்லையா? நிறைய நமக்கு சோர்ந்து இருக்கக்கூடிய நேரங்கள்லாம் அப்படியே ஒரு ஒரு பூச்செடி பக்கத்தில் போய் நின்றீங்க, இல்லைனா ஒரு ஒரு பூ வாங்கி அப்படி தலையில் வச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக அப்படி திரும்பும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை இருக்குது பார்த்தீங்களா, எங்கேயோ கொண்டு போய் விட்டுருங்க. அதனால் இன்றைக்கி நம்ம வந்து பூக்களுடைய பெயர்கள் தான் இன்றைக்கி நம்மளுடைய இந்த சொல் விளையாட்டில் சொல்ல போகிறோம், குறிப்புகள் கொடுக்க போகிறோம். அதிலேருந்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேவா? சரி, எப்போ போல் ஒரு பாடலோடு தொடங்க போகிறோம். நாம் கேட்க இருக்கக்கூடிய இந்த பாடல் அற்புதம் இந்த திரைப்படத்திலிருந்து வருகிறது. முதல் பாடலாக உன்னிகிருஷ்ணனும் சித்ராவும் பாடியது, பா விஜய் வரிகளில் சிவாசி இசையமைத்த பாடல் இது.

0: வணக்கம் பவத் பாரதி.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: கணபதிங்க.
0: வாங்க கணபதி. இப்போ நாம வந்து சொல் விளையாட்டில் குறிப்பு கொடுக்க போகிறோம். அந்த குறிப்புக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய அந்த பூ மலரின் பெயர் என்ன அப்படின்றது நீங்கள் சொல்ல போகிறீங்க, சரியா? முதல் நேராக நீங்கள் வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள்.

0: இந்த பூக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அமைதியை குறிக்கக்கூடிய ஒரு சொல், ஒரு வகை இனிப்பு பண்டம், இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா அதில் ஒரு ஸ்வீட்டு, அப்புறம் குரங்கு, இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த மூன்று சொற்களையும் சேர்த்தீங்கன்னா ஒரு பூ கிடைக்கும். என்ன நண்பா? ரோஜாவா? ஆஹா, எப்படி இந்த குறிப்புகளுக்குள்ள சேர்த்து நீங்க சொல்லணுமே. இந்த குறிப்புகள் நீங்க கணக்கு இது இந்த மூன்றையும் பண்ணாதான் உங்களுக்கு வந்து வரும் அது என்ன அப்படின்றது. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம் மேடம், நான் முகப்பேர்ல இருந்து பிரமிளா பேசுறேன்.
0: ஆ வாங்க பிரமிளா, சொல்லுங்க.
1: சாமந்திப்பூ.
0: சாமந்திப்பூ எப்படி?
1: சாந்தி அமைதி.
0: ஓ,
1: இனிப்பு வந்து பூந்தி. குரங்கு மந்தி.
0: ஆடாடா, இவ்வளவு சீக்கிரமா இப்படி கண்டுபிடிச்சிட்டீங்களே. இப்ப நான் நிறைய இன்னும் பூக்களை கண்டுபிடிக்கணுமே. வாழ்த்துக்கள், அருமையா சொல்லியிருக்கீங்க. அமைதி, சாந்தி, இன்னும் என்ன சொன்னீங்க? இனிப்பு பலகாரம் வந்து பூந்தி. நன்றி நன்றி நன்றி. சாமந்தி பூ, மகிழ்ச்சிமா. குரங்கை குறிக்கக்கூடிய ஒரு சொல் வந்து மந்தி. இந்த மூன்று குறிப்பையும் சேர்த்தாங்க, அவங்களுக்கு சாமந்தி பூ அப்படின்ற அந்த ஒரு பூவுடைய பேர் வந்தது. அழகாக அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கான வாழ்த்துக்களோடு வாங்க நம்ம அடுத்த ஒரு பாடல் கேட்கலாம். பாடலை கேட்போம், அதுக்கு முன்னாடி உங்களுடைய நினைவிற்கு நேர்களே, அதாவது தொலைபேசியில் இனிப்பு கிடைக்காத நேர்கள் வந்து நீங்கள் நம்மளுடைய முகநூல் பக்கம் இருக்கு இல்லையா, விவத் பாரதி தமிழ் FM 102.3, இந்த பக்கத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு பதில் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பதிவிடலாம். ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஃபோன் கால் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் நீங்கள் இதில் உங்களுடைய பதிலை பதிவிடலாம், சரியா?

0: 102.3 பவர் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது கலக்கல் அரங்கம். சொல் விளையாட்டுக்குள்ளே இருக்கிறோம். அதாவது மலர்களுடைய பெயர்கள், அதை வந்து குறிப்புகள் மூலமாக கொடுத்து அது என்ன மலர் அப்படின்றத நேர்கள் ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிட்ருக்கீங்க. முதல்ல உங்கள் முகப்பெயர் பிரமிழா, சாமந்தி பூ அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. சரி, அடுத்த மலருக்கான குறிப்பு கவிதை. இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இந்த மலருக்குள்ளே இருக்குது. உடல் உறுப்புகளில் ஒன்று, இசையோடு தொடர்புடையது. ஒரு திரைப்படத்தின் பெயரும் கூட இது. இது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பூவுடைய பெயர் என்னன்றதும் தெரிஞ்சிடும். அதாவது கவிதையை குறிக்கக்கூடிய ஒரு சொல், உடல் உறுப்புகளில் ஒன்று, இசையோடு தொடர்புடைய ஒரு சொல், இன்னும் கூடுதல் குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு திரைப்படத்தின் பெயரும் கூட. இந்த மூன்றையும் சேர்த்து அது என்ன மலர் அப்படின்றத கண்டுபிடிங்க. சரி, நேர்கள் இணைப்பில் வரட்டும். அதுக்கு முன்னாடி
1: வான்வெளியில்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 10 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா.
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: சரி, இப்போ இணைப்பில் இருக்கக்கூடிய நண்பர் வணக்கம்.
5: ஹரி பேசுறேன், பழைய
4: ஹரி. கொஞ்சம் ரேடியோ விட்டு தள்ளி வந்து பேசலாமே ஹரி. நான் பேசுறது எனக்கே கேக்குதே நண்பா. இப்ப சொல்லுங்க, குறிப்பு கேட்டீங்களா?
5: கனகாம்பரம்.
4: கனகாம்பரமா? எப்படி?
5: பரம்னு ஒரு படம் இருக்கு.
4: ஓகே.
5: நம்ம உடல் உறுப்புல கரம்.
4: ஓ, சரி சரி. அப்போ இன்னொன்னு கேட்டனே, கவிதையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு கேட்டனே. வராது இல்லையா? ஓகே, ரெண்டு குறிப்பும் கூட ஆக்சுவலி இந்த மலரோட தொடர்புக்கு வரல, ஆனாலும் வந்து குறிப்பு கிட்டத்தட்ட கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா அந்த ஒரு குறிப்புல வந்து மாட்டதே. சரி, பார்க்கலாம், அடுத்த நேயத்தை கேட்கலாம். அவங்க சொல்கிறது வந்து உடல் உறுப்புகள் கரம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுருக்காங்க. இல்லை, இன்னும் வேறு ஒரு மலர், ஏன்னா கவிதையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா, அதையும் நாம் யோசித்தாதான் அது என்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். சரியான பதில் யார் சொல்கிறாங்க, இல்லை முகநூலில் வந்து பதில் பதிவிடுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் ஒரு 2838-9871. இதில் நீங்கள் முகநூலில் பதிவிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3

இந்த முகநூல் பக்கத்தில் நீங்கள் பதிவிடலாம். சரியா? இப்போ நம்ம வந்து இவங்க யார் போட்டிருக்கிறாங்க, அடையாளம்பட்ட ஆசீர்வாதம், அவங்க அந்தோனிராஜ் காட்டு பக்கத்தில் இந்த ரெண்டு பேருமே சாமந்தி பூவுக்கு தான் வந்து அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மலர் என்ன அப்படின்றத இன்னும் நேர்கள் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். சரி, அவங்க யோசித்து கண்டுபிடிச்சிட்டு வர்றதுக்கு நம்ம ஒரு டைம் கொடுக்கணும்.

0: ஓ கண்டுபிடிச்சிட்டீங்க கவிதை, இந்த ஒரு சொல் கண்டுபிடிச்சா வந்துரும்.
1: ஆமா, பாதம் உடல் ஒரு பக்கம் பாதம் வந்துரும், மலை இருக்க பாரிஜாதம்.
0: ஓகே, இன்னொரு குறிப்பு கொடுத்திருந்தேன், இசையோடு தொடர்புடையது ஒரு திரைப்படத்தின் படமும் பெயரும் கூட அப்படின்னு. வாழ்த்துக்கள். இப்போ இதுல இன்னொரு ஒரு குறிப்பு வச்சிருந்தேன், அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோன்னு தான் இப்படி கொடுத்தேன். அதாவது பூசுதல் அணிதல்னு சொல்லுவோம் இல்லையா, அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதுல இருக்குன்னு கேட்டிருந்தேன். தரி அப்படின்றது தரித்தல் அப்படின்னு சொல்லுவோம்ல. விபூதி பூசுறத வந்து விபூதி தரித்தல், மலர் தரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஆடை அணியிறோம்ல, அதையும் வந்து மர ஊறி தரித்தல்னு சொல்லுவாங்க. இந்த சொல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான சொல், அதனால சரி இதை வச்சிருந்தேன். கண்டுபிடிக்கிற கொஞ்சம் சிரமமா இருக்குமோ நண்பர்களுக்கு அப்படின்றதுனாலதான் நாம இந்த ஒரு சொல்ல கொடுத்தோம், இசையோடு தொடர்புடையதுன்றது. பரவாயில்ல, அதையும் மிகச்சரியா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஐயா. கும்பகோணத்துல இருந்தா?
1: தெரிஞ்சாதான்
0: வருவீங்க. எப்படி இருக்கீங்க பாஸ் பரவாயில்ல.
1: ஒரு க்ளூவாத எனக்கு தெரியாம வந்து மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணு.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: ரிட்டையர்ட் பேங்க் மேனேஜர் மேடம், பப்ளிக் செக்டர்ல சீஃப் மேனேஜரா இருந்தா.
0: ஆஹா, வாழ்த்துக்கள். அதாவது ஒரு ஒரு அதுதான் தமிழ்ல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, ஆனாலும் கூட உங்களுடைய அந்த ஓய்வு காலம் இப்படி எல்லாம் நீங்க யோசிச்சு அதை வந்து பயனுள்ள பொழுதா கழிக்கிறீங்கன்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. எப்பவுமே முயற்சிப்பதற்கு எந்த ஒரு விஷயத்திலையும் சரி, நம்ம நிகழ்ச்சிக்காக சொல்லலை, எந்த ஒரு காலகட்டத்திலையும் முயற்சிக்க வயது வந்து ஒரு தடையே இல்லை அப்படின்றத நம்ம நிறைய நேர்கள் வந்து விபத் பாரதிக்கு வரக்கூடிய நேர்கள் வந்து அதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த நேர் வந்து நிறைய பேர் நமக்கு இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சியில் ரொம்ப முன்னெடுத்து ரொம்ப மெனக்கிட்டு அவங்களுக்கு லைன் கிடைக்கிறதே ஒரு சிரமம் இருந்தாலும் கூட இதை கண்டுபிடிச்சி இதை சொல்லிடணும் அப்படின்ற ஒரு இதுலேயும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலையும் வர்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இல்லையா? அதே மகிழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நேர்களை. இது 102.3 விவத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணைந்திருக்கிறோம். இது கலக்கல் அரங்கம், சொல் விளையாட்டு நிகழ்ச்சி. இதில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த மலருக்கான குறிப்பு, இந்த மலருக்குள்ள ஒரு மலரின் பெயர் இருக்கு சரியா, இந்த பூவின் பெயருக்குள்ள இன்னொரு பூவுடைய பெயர் இருக்கு. அதே மாதிரி தண்ணீரோடு தொடர்புடைய ஒரு சொல், கடல் அலையை குறிக்கும் சொல், இந்த மூன்றையும் சேர்த்தீங்கன்னா ஒரு மலரின் பெயர் கிடைக்கும். மலருக்குள் ஒரு மலரின் பெயர், தண்ணீரோடு தொடர்புடைய ஒரு சொல், அதாவது தண்ணீர் விழக்கூடியதை வந்து நிறைய சொற்களாக சொல்லுவோம் இல்லையா, அதை குறிக்கிறது. கடல் அலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த மூன்று குறிப்புகளையும் வைத்து இது என்ன மலர் அப்படின்றத கண்டுபிடிங்க. அந்த நேரத்தில் நாம் இன்னொரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். நாம் கேட்க போகிற இந்த பாடல் விஸ்வரூபம் திரைப்படத்திற்காக கமலஹாசன் இயற்றி சங்கர் மகாதேவனோடு இணைந்து பாடிய பாடல் இது.
2: பூதகையாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீவா.

0: கேட்ட அந்த பாடல் நீர்ப்பறவை திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் வைரமுத்து வரிகளில் வி வி பிரசன்னா சைந்தவி பாடியிருந்தது. நேரம் 9:25. சரி, இப்போ இணைப்புல யார் இருக்காங்க? வணக்கம். வாங்க ஐயா, சொல்லுங்க.
1: பாரிஜாதம்.
0: பாரிஜாதம் எப்படி
1: கவிதைக்கு

நேர்களை நாம் வந்து குறிப்பும் சொல்லும்ல இருக்கிறோம், கேட்டிருந்தோம் இல்லையா? அதாவது மலருக்குள் மலர் தண்ணீரோடு தொடர்புடையது, கடல் அலையை குறிக்கக்கூடிய சொல், இந்த மூன்றையும் சேர்த்தா ஒரு மலரின் பெயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போது முகநூலில் வந்து ஒரு நண்பர் ஒரு நேயர் பதிவிட்டிருக்கிறாங்க, யார், பிரமிழா தமிழ்ச்செல்வன் வந்து பதிவிட்டிருக்காங்க, என்னென்னா செந்தாமரை மலர் அப்படின்னு சொல்லிட்டு.

0: கிட்டத்தட்ட இரண்டு குறிப்புகளுக்கு அது கரெக்டு. தண்ணீர் விழக்கூடியது தாரை, மலருக்குள் மலர் வந்து தாமரை, அதனால் வந்துட்டு அவங்க தாமரை சொல்லலாம், மந்தார மலர் அப்படின்றதையும் சேர்த்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட கரெக்டு. ஆனால் கடல் அலையோடு தொடர்புடைய ஒரு சொல்லும் அதில் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, கடல் அலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல், அது என்ன? அதை கண்டுபிடிச்சிங்கன்னா இன்னும் அந்த சரியான மலரின் பெயர் என்னன்றது வந்துடும். அவங்களுக்கான வாழ்த்துக்களோட இப்போ இணைப்பில் வர நண்பர் யார், வணக்கம். நலமா இருக்கோமா, சொல்லுங்க.
1: தியாகராய நகர்.
0: நான் இப்ப நீங்க சொல்லலன்னா அடுத்த தியாகராய நகரான்னு கேட்க
1: வந்தேன்.
0: இல்லம்மா, எப்பவுமே சொல்லணும். நிகழ்ச்சியில செண்பகாசி வந்தான்னு இல்ல, பொதுவாவே நீங்க எங்க பேச எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது தியாகராய நகர்னு சொல்லலாமே, முழு பெயரும் சொல்லலாமே. வெரி குட், சொல்லுங்க எப்படின்னு.
1: அது வந்து அந்த அலைக்கு வந்து எழுதி வச்சேன், ஒரு நிமிஷம். மந்தார மலர், அது மந்தாரை மலர்.
0: சரி, மகிழ்ச்சி, தாரை கரெக்டா. ஏன்னா இது வந்து அவங்க பிரமிளா தமிழ்ச்செல்வனும் நம்மளுடைய முகநூல குறிப்பிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க சொன்ன அந்த மந்தாரை மலரும் நம்ம கிட்டத்தட்ட கொண்டு வரலாம் தான், ஆனா இந்த ஒரு குறிப்பு நம்ம நடுவுல கொடுத்திருந்ததுனால சரி. இது என்ன, அந்தி மந்தாரையெல்லாம் ரொம்ப ரேர் இல்லையா?
1: நீங்க
0: வச்சிருக்கீங்க உங்க வீட்டுல? கேள்விப்படாத ஒரு பேரா இருக்கு. வாழ்த்துக்கள். இந்த அந்திமந்தாரை என்ற பூவை வந்து பார்க்கும் போதெல்லாம் இனிமேல் இந்த நினைவு நமக்கு வரும் இல்லையா?

அடுத்த மலருக்கான குறிப்பு, தலை இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல், யானைக்கு இது பிடிக்கும், தேரை குறிக்கும் வேறு ஒரு சொல், தேர் இருக்கு இல்லையா அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல், யானைக்கு இது பிடிக்கும், தலையை குறிக்கும் ஒரு சொல், தேர் அதன் இன்னொரு பெயர். இந்த மூன்று குறிப்பையும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா ஒரு மலரின் பெயர் கிடைக்கும். அது என்ன யோசிச்சுக்கிட்டே இருங்க, பாடலுக்கு அப்புறமா நான் தெரிஞ்சுக்கலாம்.

0: நேர்களை நாம் கேட்ட அந்த பாடல் பரியேறும் பெருமாள் திரைப்படத்திற்காக விவேக் இயற்றியிருந்தது. சந்தோஷ் நாராயண் இசையில் புளியங்குளம் வேல்மணி குழுவினர் பாடியிருந்தது. நேரம் 9:46:30. நேர்கள் இணைந்திருக்கும் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில இப்போ யார் இணைப்பில்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்மா.
1: ராயப்பேட்டையில இருந்து லலிதா பேசுறேன்.
0: வாங்கம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்திருக்கீங்க நிகழ்ச்சியில. வாழ்த்துக்கள். சொல்லுங்கம்மா, குறிப்பு கேட்டீங்களா?
1: கேட்டம்மா. தேருக்கு இன்னொரு பெயர் வந்து ரதம். அப்புறம் யானைக்கு பிடிக்கிறது வந்து மதம். அப்புறம் கலை வந்து திறம். மனோரஞ்சிதம்.
0: நம்மளுடைய தலை வந்து நாம என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்றோமா, சிரம். ஓகே, வாழ்த்துக்கள்மா. மனோரஞ்சிதம் மிக சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: வணக்கம்.
0: வணக்கம். ரொம்ப அழகா அவங்க மூன்று குறிப்பையும் சொல்லி அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பரவாயில்ல. மனோரஞ்சிதம் தலை சிரம், யானைக்கு பிடிப்பது மதம், தேர் குறிப்பது ரதம். இப்போ நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் சேஷாத்ரி அவங்க வந்து அந்தி மந்தாரை பத்ராட்சி, அதை வந்து ஓ கும்பகோணத்தில் இருந்து அவங்க வீட்டில் இருக்குன்றதை ரொம்ப அழகாக படம் பிடிச்சி நமக்காக போட்டிருக்கிறாங்க. அடுத்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவங்க வந்து செந்தாமரை அப்படின்னு பதில் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்த இந்த குறிப்புக்கு காட்டுப்பாக்கத்துலேருந்து அந்தோனிராஜ் மதம் ரதம் சிரம் அப்படின்னு கொடுத்துட்டாரு. ஆனால் அப்போ அது என்ன மலர் அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கல, ஆனால் இப்போ அம்மா கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க இல்லையா. அடுத்து மீரா வெங்கட்ராமன் யானைக்கு பிடிப்பதுன்னு சொல்லிட்டு ஓ பிடித்த உணவு நினச்சிக்கிட்டாங்க அவங்க வந்து கரும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முயற்சி தமைக்கு வாழ்த்துக்கள். சிரம்ன்ற சரியான பதிலையை மீராம்மா வந்து கொடுத்துருக்காங்க. அனைத்து நேர்களுக்குமான வாழ்த்துக்களோட அடுத்த குறிப்பு என்ன தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேளுங்க. ஏன்னா படிக்க நேரம் இல்லாட்டாலும் பார்க்க நேரம் இல்லாட்டாலும் கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயினும் கேட்கன்னு சொன்னார். இப்ப எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுறேன்.
0: வெளியெங்கும் இசை தேன் துளி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இப்போது உங்களோடு செண்பக காசி. இணைந்திருக்கிறோம் நேர்களே 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் கலக்கல் அரங்கம் சொல் விளையாட்டு நிகழ்ச்சியில் இருக்கிறோம். 2952-0853 மற்றும் முறையின் 2838-9871 இந்த தொலைபேசி எண்களில் வாங்க. கொடுக்கக்கூடிய குறிப்புகளுக்குள்ளே இருக்க மலை மறைந்திருக்கக்கூடிய அந்த மலர் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லலாம். சரியா?

அடுத்த மலருக்கான குறிப்பு இது. அதாவது உலகத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். தமிழ் இசை பாடலுக்கு இது முக்கியம். குளிரால் வரக்கூடிய ஒரு நோய், அதாவது அதனுடைய பெயர், இது மூன்றும் சேர்த்தீங்கன்னா ஒரு மலரின் பெயர் கிடைக்கும். உலகம் இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். தமிழ் இசை பாடலுக்கு முக்கியமான ஒன்று. குளிரால் வரக்கூடிய ஒரு நோய், ஒரு மருந்தின், அதாவது நிறைய அந்த சித மருத்துவம், தமிழ் மருத்துவம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு மருந்தோடைய பெயரில் பாதி அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா, இந்த மூன்றையும் சேர்த்திங்கன்னா ஒரு மலரின் பெயர் கிடைக்கும். அது என்ன அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடுவோம்.

0: டி இமான் இசையமைத்த யுகபாரதி வரிகளில் வி வி பிரசன்னாவும் வந்தனா ஸ்ரீனிவாசனும் பாடியிருந்த அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரம்மி. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கிறோம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். ரேடியோ ஆஃப் பண்ணலாமே? யார் யாருங்கம்மா?
1: நலமா
0: இருக்கும்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க.
1: இந்த இது உலகத்துக்கு வந்து பார் இல்லைன்னா புவி.
0: ஓகே, இன்னும் இதெல்லாம் வந்து வழக்கமா நம்ம சொல்லக்கூடிய ஒரு சொல், ஆனால் நல்ல ஒரு தமிழ் சொல் இருக்குது. அது அது எல்லாமே தமிழ் சொல் தான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் இன்னொரு சொல்லும் இருக்குது. அதை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மலரோட பேரும் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு நினச்சோம். சரி, அடுத்த குறிப்பு.
1: அடுத்த குறிப்பு நீங்கள் சொல்லுங்க கொஞ்சம். என்னது?
0: அதாவது குளிரால் வரக்கூடிய ஒரு நோய், அதாவது சளியெலாம் சொல்லுவோம் இல்லையா, கோழை சளின்னு சொல்லுவோம்ல, அதை குறிக்கிறது. ஆ, சளிருமெல்லாம் வந்து இன்னொரு சொல்லால் குறிப்போம். குளிரால் வரக்கூடிய ஒரு நோய், அதாவது சளி இருமல் அப்படின்லாம் சொன்னோம் இல்லையா, கோழை அதெல்லாம் சொல்லுவோம். அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தமிழ் இசை பாடலுக்கு இது முக்கியமான ஒன்று. உலகத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதெல்லாம் கேட்டிருந்தோம். சரி, இப்போது நேரத்தின் அருமை கருதி நாமளே வந்து சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். உலகத்தை குறிக்கக்கூடிய சொல் வந்து செகம் அப்படின்றது. ஜகம் அப்படின்னு நிறைய இடங்களில் பயன்படுத்துகிறோம், நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறோம். ஆனால் செகம் அப்படின்றது தான் சரியான தமிழ் சொல், ஜகம் கிடையாது, செகம். அதே மாதிரி தமிழ் இசை பாடலுக்கு முக்கியமான ஒன்று பண். இப்போ ராகங்கள் அப்படின்னு நாம் கர்நாடக சங்கீதத்தில் சொல்கிற மாதிரி தமிழ் இசையில் வந்து பண் தான் வந்து அங்கே முக்கியம். பண்ணின் பண் இல்லை என்றால் பாடலுக்கு ஏய்வில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குளிர் ஜுரம் அந்த குறிக்கக்கூடிய சொல் வந்து கபம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால தான் அந்த ஒரு மருந்தையும் சேர்த்து சொன்னோம், கபசுர குடிநீர். அந்த காலகட்டங்களில் நமக்கு ரொம்பவே நம்மளுடைய வீடுகளில் நம்ம வார்த்தைகளில் வந்த ஒரு பெயராக இருக்கும், கபசுரம் கபசுரம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம். இந்த கபம் அப்படின்ற சொல், இந்த மூன்றையும் சேர்த்தா வரக்கூடிய மலர் வந்து செண்பக மலர். இதைத்தான் நம்ம கேட்டிருந்தோம். சரி, பங்கேற்று சிறப்பித்த அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களோட இந்த நிகழ்ச்சியை வந்து இனிதே நிறைவு செய்கிறோம். நேர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம், இதில் நம்ம சொல் விளையாட்டு அதாவது குறிப்பும் சொல்லும்ல இணைந்திருந்தோம். முகநூல் வழியாகவும் தொலைபேசி வழியாகவும் பங்கேற்று சிறப்பித்த நேர்களுக்கு வாழ்த்துக்களோடு மீண்டும் நாம் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். இன்னும் சில நொடிகளில் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ்

கோயல் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். சட்டப்பேரவையின் திமுக கட்சி குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை திருவனந்தபுரம் விரைவு ரயில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டையம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணியில் நீர்வரத்து சீரானதையொட்டி இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் 3 நாட்கள் நடைபெற்று வந்த தெப்பத்திருவிழா நிறைவேற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தலை ஒட்டி கடந்த 1 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று முதல் துவங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு அணி மும்பை அணியையும் சென்னை அணி லக்னோ அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூத்தி 2.3 விவித் பாரதி தமிழகமில் நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: எஸ், என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நாம கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் போதும், வேற எதுக்குமே இல்லை. இந்த நிகழ்ச்சியோட ஸ்பெஷலாக தான். ஓகே, ஸோ எந்த மாதிரியான கேள்விகள் இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப யோசிக்கலாம் தேவையில்லை. டெய்லி நீங்கள் தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, செய்திகள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேள்விகள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, கடந்த பல நாளாக நாங்கள் வந்து நியூஸ் சேனலை தவிர வேறு எதுவுமே பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்கு காதில் கேட்குது. பட் இருந்தாலும் எல்லா செய்திகளையுமே நீங்கள் கவனமாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா தான் நாம் கேட்குற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும். ஓகே, நம்ம நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக பாட்டு காத்துட்ருக்கு, அதுக்கப்புறமா கேள்வியை பற்றி நம்ம போகலாம். நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு நம்பர் சொல்லிடுறேன். 2952508853 அல்லது 2838978711 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக 2952085 3 or 2838 9871 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மொபைலில் இருந்து ட்ரை பண்ணும்போது 0444 போட மறக்காதீங்க. நம்மளுடைய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக விவேக் வரிகளில் தனுஷ் சந்தோஷ் நாராயணன் தீ பாடிய பாடல் ஜெகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து.

0: ஓகே, காலையிலேயே இன்னைக்கு திங்கட்கிழமை எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க என்ன மாதிரியே, இதே மாதிரியோட ரிட்டர்ன் வரும்போது ஈவினிங்கும் அப்படியே இருந்தீங்கன்னா தான் நல்லா ஜாலியாக நம்மளுடைய வேலைகளை செய்ய முடியும். ஏன்னா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் லீவு, அதனால் அவங்களெல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த திங்கட்கிழமை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப வேகமாக இருக்கும். நம்ம நிகழ்ச்சியோட என் கேள்விக்கு என்ன பதில், நிகழ்ச்சியோட முதல் கேள்வி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? அதாவது நிறைய பாலங்கள், அதை பிரிட்ஜஸ் நம்ம பார்த்துருப்போம், சிமெண்ட் வச்சு கட்டியிருக்கிறாங்க, சிமெண்ட்டு அது கல் இருக்கும், அதை கம்பி இருக்கும், இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் அதை பயன்படுத்தி நம்ம நிறைய பாலங்களை பார்த்துருக்கோம். நம்ம சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா எப்படிடா இப்படிலாம் கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். சில பிரிட்ஜஸில் அந்த பாலங்களில் நம்ம போகும்போது ரூட் தெரியாது, அப்படி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்போம். கடைசி வரைக்கும் நம்ம போகிற இடத்த கண்டுபிடிச்சோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான் வரும். என்ன தான் இருந்தாலும் நமக்கு மேப்பெல்லாம் அங்கே போட்டு கொடுத்துருந்தா கூட அதெல்லாம் பார்க்கும்போது அடிக்கடி போகிறவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, புதுசாக அந்த பாலங்களை ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பாலங்களை பார்த்த நமக்கு நம்ம இந்தியாவில் ஒரு பாலம், அதாவது எப்படின்னா இந்த மாதிரி சிமெண்டெல்லாம் வச்சு கட்டாமல், இந்த மாதிரி கட்டுமான பொருட்கள் எதுவுமே பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் பாலம் கட்டியிருக்காங்க. அந்த இயற்கை முறை பாலம் அப்படிங்கிறது எப்படின்னா ரப்பர் மரத்தையும் அதே நேரத்தில் அத்தி மரத்தோட வேர்கள் இருக்குது இல்லையா, இதை பயன்படுத்தி இயற்கை முறையில் பாலம் கட்டப்பட்டு அதை பயன்பாட்டுக்கும் வச்சுருக்காங்க. அதாவது அடுக்கு தொடர், கீழே ஒரு பாலம் மேலே ஒரு பாலம் வந்து கட்டப்பட்டு அதை மக்கள் பயன்படுத்திக்கிட்டும் இருக்காங்க. இந்த மாதிரியான உள்ள பாலம் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம நிகழ்ச்சியோட முதல் கேள்வி. ஏன்னா இதை வந்து இவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கே அப்படிங்கிறத வந்துட்டு யுனெஸ்கோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 2026-27 உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்ப்பதற்காக, அதாவது இந்த வேர் பாலங்களை வந்து ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பின் அந்த யுனெஸ்கோ இருக்குது இல்லையா, அவங்க வந்து உலக பாரம்பரிய பட்டியலில் இந்த பாலத்தை சேர்க்கணும் அப்படின்னு பரிந்துரையும் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வேற எங்கேயும் இல்லை, நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நிகழ்ச்சியின் முதல் கேள்வி. நேர் லைனில் இருக்காங்க, வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன
1: சொன்னீங்க?
0: ஓகே, எனக்கு உங்கள் வாய்ஸ் வந்து சத்தம் கேட்குது ஆனால் கிளியராக இல்லை.

0: பதில் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: சொல்லுங்க.
0: குவஷன் சொல்லணுமா? இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் அண்ட் அத்தி மரத்தோட வேர்களை வச்சு ஆற்று பாலம் கட்டியிருக்காங்க. ஆற்றில் நீரோடைகளில் குறுக்க வந்து பாலம் கட்டியிருக்காங்க, சரியா? அது எந்த மாநிலத்தில் சார்?
1: ரப்பர் இல்லையா?
0: ரப்பர் மரத்தோட வேர், அத்தி மரத்தோட வேர் இதெல்லாம் பயன்படுத்தி இது வேர்பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: அதற்கு வந்து மேகாலயா மேம். அதாவது இந்த ஜெனிதா ஹில்ஸும் காசிஹில்ஸையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கு.
0: ஓகே, தேங்க்யூ.
2: சிறுபுஞ்சி பக்கத்துல இருக்கு, மேகாலயா ஸ்டேட் மேம்.
0: ஓகே, தேங்க்யூ சோ மச், நன்றி. ஓகே, நம்ம நேயர் வந்து லாஸ்ட்டாக சொன்னவங்க கரெக்டான பதிலை நமக்காக சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால இதை பற்றி இன்னும் உங்களுக்கு விரிவான தகவல்கள், அதாவது இது வந்து இதுக்கு பேரே வேர்பாலம் அப்படிங்கிறது தான். முடிஞ்சால் நீங்கள் மேகாலயா மாநிலத்து பக்கம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுனா அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வரலாம். இந்த பாலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பயப்படாமல் போகலாமா? ஏன்னா அடுக்கடுக்காக கட்டியிருக்காங்க, இரண்டு பாலம் கூட இருக்குது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக காத்திட்டுருக்கு. யுகபாரதி வரிகளில் தமன் இசையமைச்சிருக்காங்க, ஈஸ்வரன் திரைப்படத்திலிருந்து.

பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி வழங்குவது ஆகாஷவாணியின் விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.

0: 23 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல். என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சி தான். நம்ம கேட்குற கேள்விக்கு நேயர்கள் வேகமா ரொம்ப தேடி பிடிச்செல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் பற்றி தான் உங்களுக்கான கேள்விகள் அமைஞ்சிருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கறத கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஃபோன் நம்பர்ஸ் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. நீங்க நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னா 2952 0853 அல்லது 2838981 இந்த நம்பருக்கு ட்ரை பண்ணுங்க. 0444 போட மறக்காதீங்க, நம்ம மொபைல்ல இருந்து ட்ரை பண்ணும்போது. ஓகே, நிகழ்ச்சியின் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் நம்ம சொல்கிற இப்போதைக்கு பயன்படுத்துகிற ஒரு வேர்டு என்ன, அப்படி வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான். எங்கே பார்த்தாலும் இந்த வார்த்தை இல்லாமல் இருக்கவே இருக்காது. நம்ம பார்க்கவும் செய்வோம், நம்ம பயன்படுத்தவும் செய்வோம், படிக்கவும் செய்வோம். அந்த லெவலுக்கு நம்ம கூட வாழ்க்கையில் பயணிச்சுட்டு வருது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது, ஏஐ. ஓகே, ஸோ இந்த ஏஐயை பயன்படுத்தி புது புது தொழிலெல்லாம் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இது நம்ம முக்கியமாக நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் நிறைய எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐயை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த செயற்கை நுண்ணறிவு புது தொழில் சூழல் அமைப்பில் எந்த மாநிலம் இந்தியாவில் முன்னணியில் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வி. ஓகே, நம்ம நேரில் கிட்ட பேசலாம். வணக்கம். எஸ் மேம், நல்லா இருக்கேன், சொல்லுங்கள். புரியல, ஓ நம்ம சென்னை தானா? சென்னை நம்ம தமிழ்நாட்டு தான், தமிழ்நாடு மாநிலம் தான் முன்னணியில இருக்குன்னு சொல்றீங்களா? நன்றி, உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ
0: சோ மச். நம்ம நிகழ்ச்சியின் அடுத்த கலர்கிட்ட பேசலாமா? ஓகே, அதாவது எல்லாரும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா நமக்கு பக்கத்தில் உள்ள மாநிலம்தான் அதிகமாக அங்கே தான் வந்து இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளும் ஜாஸ்தி. அவங்க நிறைய இதில் ரிசர்ச் 12 மணிக்கே இருக்காங்க. ஓகே, நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. அதாவது செயற்கை நுண்ணறிவு புது தொழில் சூழல் அமைப்பில் எந்த மாநிலம் முன்னணியில் இருக்குது இந்தியாவில்? ஓகே, இதுதான் நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வி. இப்போ ஓகே, உன் நேயர்கள் லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, பேசலாம். வணக்கம். எஸ் சார், லைனில் தான் இருக்கீங்க, சொல்லுங்கள். வணக்கம். எஸ் மேம்.
2: வணக்கம்மா, நான் ரதி பாலாஜி பேசுறேன்.
0: ஓகே, எங்க இருந்து ரதி பாலாஜி பேசுறீங்க மேம்?
2: மடுமாநகர்.
0: மடுமாநகர், சொல்லுங்க.
2: கிண்டி.
0: கிண்டி,
2: கிண்டி.
0: ஓகே, எந்த மாநிலம், அதாவது கிண்டி நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கு. லாஸ்டா சொன்னவங்க சென்னையை சொன்னாங்க, சென்னையில உள்ள கிண்டியை நீங்க சொல்றீங்களா? ஓகே, ரைட்டு, நன்றி.
3: உத்தரப்பிரதேசம்
0: ரெண்டுல ஏதாவது ஒரு மாநிலமா இருக்கும்
3: இருக்கும். ஏஐ வந்து அந்த அளவுக்கு முன்னேறி போச்சு, டக்குன்னு உங்க ஆலிடேரிய முன்னாடி கூட நான் நிக்கலாம் ஏஐ மூலமா.
0: தேங்க்யூ சோ மச் சார், ரொம்ப நன்றி. பட் அந்த ரெண்டு மாநிலமும் இல்ல. ஓகேவா, உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துக்கள், தொடர்ந்து நம்ம பேசுவோம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: எஸ் சார், சொல்லுங்க. நம்ம கர்நாடகா மாநிலமா எப்படி சொல்றீங்க, கரெக்டா சொல்றீங்களா இல்ல ஏதாவது ஒரு சும்மா சொல்லி பாக்கலாம் அப்படிங்கறதுக்காகவா? உள்ள கர்நாடகா அந்த மாநிலம் தான் முன்னணியில இருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிறைய தொழில்கள் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து

எங்கே அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடக மாநிலத்தில் தான். ஏன்னா அங்கே உள்ள ஸ்கூலில் இருந்து காலேஜில் இருந்து யூனிவர்சிட்டியில் எல்லாமே இதை பற்றின ரிசர்ச்சுக்கு அதிகமான முன்னெடுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆகி புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஏஐ ஒன்றும் பெருசு இல்லை, மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது தானே இந்த ஏஐ, புதுசாக எங்கேருந்தோ வந்து குதிக்கல இல்லையா. நம்மளை மாதிரி ஆட்கள் எல்லாருமே ஒரு குழுவாக இணைஞ்சு அதை ரிசர்ச் பண்ணி, இல்லை சில தனி மனிதர்கள்கிட்ட இருக்கிற அந்த அறிவை அப்படியே முற்றிலுமாக பயன்படுத்தி இந்த ஒரு செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு மிக முன்னணியில் நம்ம இந்தியாவில் முன்னணியில் இருக்கிற மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா தான். ஓகே, நிகழ்ச்சியின் அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. ரவி ஜி பாடியிருக்காங்க விக்ரம் திரைப்படத்திலிருந்து இதோ.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: வான்வெளியில் வட்டமிடும்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.

0: 10:38 ஆயிட்டு இருக்கே, கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் ஃபமல். என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சி தான். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? நம்ம நேர்கள் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே குவஸ்டினை கேட்டலாம். ஏன்னா நான் சொன்னாலும் மறுபடியும் அவங்க கேள்வி கேட்க போகிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: எஸ் சார், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நன்றி சார், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? சந்தோஷம். அதாவது உத்தரப்பிரதேசத்துல கோண்டா மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பறவைகள் சரணாலயத்தை வந்து இந்திய அரசு சுற்றுச்சூழல் தாங்கு திறன் மண்டலமா அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த பறவைகள் சரணாலயத்தோட பேர் என்ன அப்படிங்கறதான் சார். ஓகே, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. எஸ், வணக்கம்.
2: ஹலோ.
0: எஸ் சார், சொல்லுங்க. ஹலோ.
2: காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேரு? ஊரு
2: நந்திபாக்கம், கோபாலகிருஷ்ணன்.
0: க்வெஸ்சனுக்கு பதில் சொல்றீங்களா? மறுபடியும் கேள்வி சொல்லணுமா? சரி. அதாவது உத்தரப்பிரதேசத்துல கோண்டா மாவட்டத்தில் இருக்கிற பறவைகள் சரணாலயத்தை இந்திய அரசு சுற்றுச்சூழல் தாங்கு திறன் மண்டலமா அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த பறவைகள் சரணாலயத்தோட பேர் என்ன அப்படிங்கறத நம்ம நிகழ்ச்சியோட கேள்வி. பரவாயில்ல சார், ரொம்ப நன்றி, தேங்க்யூ. திடீர்னு வந்து எங்கிட்டே இந்த கேள்வி கேட்டா எனக்கும் தான் தெரியாது. வணக்கம். என்ன மாதிரி நீங்களும் போய் ரிசர்ச் பண்ணிடுவாங்க, தேடி அலசி ஆராய்ஞ்சு கையில ஒரு பதிலோட வாங்க. நான் காத்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாட்டும் காத்துட்டு இருக்கு. பட் இப்போ ஒரு நேர் லைன்ல இருக்காங்க, ஆன்சர் சொல்லிட்டா சந்தோஷமா ஓடிடலாம். வணக்கம்.
3: பேசுறேன்.
0: சந்தோஷம், சொல்லுங்க சார்.
3: ஆமா ஆமா, நமக்கு தெரியாது,
0: நமக்கு தெரியும்.
3: ஆமா, உங்ககிட்ட பேசணும்னு ஆர்வத்துல வந்துட்டேன்.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. தனுஷ் இந்த பாடலை எழுதியிருக்கார், அனிருத் ரவிச்சந்தர் மியூசிக் பண்ணிருக்காங்க. இதோ திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. வழங்குவது ஆகாஷவாணியின் விவத் பாரதி தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: ரெண்டு பேரும் மண்டே போட்டாங்க ஐயா, ஓவர் ஐயா, அலர்ட் பண்ணி வச்சுங்க ஐயா, அதிகாரி வந்துவேன்.

0: எஃப்எம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நினைக்கிறேன் அடுத்து நேரில் கிட்ட பேசலாமா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: எங்க வால்யூம்? ஓகே, எஸ் சார், சொல்லுங்கள்.
2: வணக்கம் மேடம். ஹலோ,
1: எஸ் சார், எனக்கு கேக்குது, சொல்லுங்க.
2: கேக்கா மேடம்?
1: நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நீங்க பேசுறது எனக்கு தெளிவா கேக்குது.
2: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
1: எஸ் சார், ஆன்சர் சொல்லுங்க பாக்கலாம்
2: மேடம். அது வந்து பார்வதியா இருக்கா மேடம்? அந்த பறவைகள் சரணாலயம் கேட்டீங்க, உத்தரப்பிரதேசம் கோண்டா மாவட்டம்.
1: ஆமா, என்ன சொன்னீங்க? என்ன அந்த சரணாலயத்தோட பேர்? என்ன?
2: பார்வதி அர்க்கா.
1: அர்க்கா, ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்களா? தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி.
2: நன்றி மேடம்.
1: தேங்க்யூ. அடுத்த நேரம் லைன்ல இருக்காங்க, பட் பாக்கலாம். வணக்கம். எஸ் சார், இங்கதான் லைன்ல தான், நாங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்காக. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய லாஸ்ட் நேரே வந்து கரெக்டாக பதில் சொல்லிட்டாங்க இல்லையா? உத்தரப்பிரதேசத்தில் கோண்டா மாவட்டத்தில் உள்ள பார்வதி அர்க்கா அப்படிங்கிறது பறவை சரணாலயம் தான் இந்திய அரசு சுற்றுச்சூழல் தாங்குதிறன் மண்டலமாக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இது எதன் கீழ் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1986 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்த அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஓகே, இந்த சரணாலயம் வந்து 1084 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டிருக்கு. இதில் நிறைய குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய ஆசியா மற்றும் திபெத்தில் இருந்தெல்லாம் பறவைகள் இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்களாம். ஓகே, இதோட நம்மளுடைய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி வந்து நிறைவு பெறுகிறது. நான் அப்படியே போகலாம் அப்படின்னு நினச்சா இல்லை, 11 உங்களுக்காக 11:02 என்றும் இனியவை நிகழ்ச்சி காத்துட்ருக்கு. 1950, 60, 70 வந்த பாடல்கள் மட்டுமே நீங்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க. இந்த பாடல்களுக்காகவே ரசிகர் பட்டாளங்கள் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்காக நான் அந்த பாட்டெல்லாம் ப்ளே பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்காக எந்த திரைப்படத்திலிருந்து பாடல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதன் கார்கே எழுதியிருக்காங்க, மரகத மணி இசையமைச்சிருக்கார், RRR RRR RRR திரைப்படத்திலிருந்து தான் பாடல் இதோ.

0: 102 புலி 3 பாத்துக்கு தான் தானு.
1: 102 புலி 3 பாத்துக்கு இதான் தானு.

0: என் கேள்விக்கு என்ன பதில்? நிகழ்ச்சியின் நிறைவு பாடலா நீங்க கேட்டு ரசிச்சது மதன் கார்கே வரிகளில் கோவிந்த் வசந்தா இசையில் துல்கர் சல்மான் பாடிய பாடல் ஹே சினாமிகா திரைப்படத்திலிருந்து. உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் இன்னும் 3 நிமிடங்களில் ஓடோடி வந்து சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: 102.3 பாட்டுக்கு இதான்.
0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருகிறது என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். சட்டப்பேரவையில் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை திருவனந்தபுரம் விரைவில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டையம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணையில் நீர்வரத்து சீரானதை ஒட்டி இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் 3 நாட்களாக நடைபெற்று வந்த தெப்பத் திருவிழா நிறைவு பெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தலை ஒட்டி கடந்த 1 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று முதல் துவங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு மும்பை அணியையும் சென்னை லக்னோ அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்றும் இனியவை.
1: எஸ் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி சுஷிலா பாடிய பாடல் கடவுளை கண்டேன் திரைப்படத்திலிருந்து.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடல் கண்ணதாசன் வரிகளில் பி பி ஸ்ரீனிவாஸ் அண்ட் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிச்சிங்க.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அடுத்த பாடல் உங்களுக்காக கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் அண்ட் ராமமூர்த்தி இசையில் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் இது.

0: பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல் கேட்டு ரசிச்சிங்க. ஆளுக்கு ஒரு வீடு திரைப்படத்தில் இருந்து.
1: வான்வெளியில் வட்டமிடும்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. 11:20 ஆயிட்டு இருக்க நிகழ்ச்சி என்றும் இனியவை தான். அடுத்த பாடல் உங்களுக்காக கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் 1000 ரூபாய் திரைப்படத்திலிருந்து பாடல்.

வாலி வரிகளில் ஆர் பார்த்தசாரதி இசையில் கல்யாண மண்டபம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சீங்க. பதினோரு மணி 28 நிமிஷம் ஆயிட்டு இருக்க நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் கல்லும் கனியாகும் திரைப்படத்திலிருந்து.

0: பதனிதக கண்களும் கவி பாடுதே,
1: தண்ணி மதக பதனிதக கண்களும் கவி பாடுதே,
0: கண்களும் கவி பாடுதே,
1: மகத மகத கதனி கதத தனித நிதமா.

அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல் என்றும் இனியவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கண்ணதாசன் வரிகளில் இது காத்து கொண்டிருக்கிறது.

0: அணை சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும். 102.3 FM.

கண்ணதாசன் வரிகளில் இது சத்தியம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சீங்க. பதினோரு மணி 46 நிமிஷம் ஆயிட்டு இருக்க என்றும் இனியவை நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வாளி வரிகளில் இதோ காத்து கொண்டிருக்கிறது. 500,000 திரைப்படத்திலிருந்து

இனியமே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். 11:57 ஆயிடுச்சு. உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்னொரு நாள் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உங்களுக்காக வாலி வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் இரு மலர்கள் திரைப்படத்திலிருந்து காத்திட்டு இருக்கு. இணைந்திருங்கள்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் நண்பகல் 12:40 102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது
2: ரெட்ரோ நேரம்.

நாமினர்களே, ரெட்ரோ நேரத்தில் இனிய திரைசை பாடல்கள் உங்கள் செவி தீண்டி சுகம் சேர்க்க காத்திருக்கிறது. இப்பொழுது தொடங்கி பகல் ஒரு மணி வரையிலும் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்

இதழின் மௌனத்தை இரு விழிகள் மொழிபெயர்க்கும் போது அங்கு நானும் கூட நாணித்தான் போகுமோ? கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில், வைரமுத்து வரிகளில், தேவேந்திரன் இசையில் வந்தது. வேதம் புதிது இந்த திரைப்படத்திலிருந்து. அருகில் இருக்கும் நிமிடங்களை அமுதமாய் அனுபவிப்பதை விடவா சொர்க்கம் சுகமானது?

கேட்ட அந்த பாடல் கேஜேஎஸ் சித்ரா பாடியிருந்தது. கற்பனை வாலி, இசை இளையராஜா. பாடல் இடம்பெற்ற படம் உன்னை சொல்லி குற்றமில்லை. நேரம் 12:11:25. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

நிச்சயம் அன்பின் சுகம் வளர்பிறையாய் உங்கள் வாசல் வந்திருக்கும். கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருந்தது. பஞ்சவருணாச்சலம் ஏற்றி இளையராஜா இசையமைத்தது. மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டது சித்தம். காற்றில் எங்கும் கற்கண்ட அலைபரப்பி வலம் வந்து கொண்டிருக்கிறது. 102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலை இணைந்திருக்கிறோம் நேர்களே. ரெட்ரோ நேரத்தில்

ஒலிக்கும் இந்த பாடல் கணம் கோற்றார் அவர்களை இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியமும் சித்ராவும் பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் தேவேந்திரன். பார்க்க துடிக்கும் மனம் இரண்டும் பாஷைகளின்றி தவித்த போதும், ஓசையற்ற கனவுகள் ஓயாது சொல்லிச் செல்லுதோ, மனதின் ஆசைகள் அத்தனையும்

செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3

0: கீத பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: ரெட்ரோ நேரத்தில் அடுத்து பி ஜெயச்சந்திரன் சித்ரா குரல்களில் காதலினம் நதி நிலை திரைப்படத்திலிருந்து வரும் பாடல் இது. செல்ல கோபங்களும் சின்ன ஊடல்களும் உயிர்ப்பித்து தரும் அன்பே, இதோ பாடல்.

0: கீத பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: ரெட்ரோ நேரத்தில் அடுத்து பி ஜெயச்சந்திரன் சித்ரா குரல்களில் காதலினம் நதி நிலை திரைப்படத்திலிருந்து வரும் பாடல் இது. செல்ல கோபங்களும் சின்ன ஊடல்களும் உயிர்ப்பித்து தரும் அன்பை, இதோ பாடல் இப்படி சொல்லி சொல்லி வருகிறது.

என் விழி செய்த தவம்தான் உன் தரிசனம் கிடைத்தது. இருள் விளக்கி பொருள் விளக்கும் இரு விழிக்குள் பார்க்கலாம் அந்த விளக்கின் பெருவிழியே. கேட்ட அந்த பாடல் தழுவாத கைகள் திரைப்படத்திலிருந்து வந்தது. கங்கையமரன் இசையமைத்த பாடல் அது. கங்கையமரன் வரிகள், இளையராஜா இசையில், பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரல்களில் வந்தது நாம் கேட்ட அந்த பாடல். நேரம் 12:31:45.

ரெட்ரோ நேரம் தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படத்திலிருந்து.

0: ஏங்கி தவிக்கும் விழிகளுக்கு துங்கவும் கூட தோன்றுமோ? கேட்ட அந்த பாடல் இளையராஜா இசையமைத்து பி எஸ் சசிரேகாவோடு இணைந்து பாடியிருந்தது. மணிக்கும் நேர்களை, நாம் கேட்ட அந்த பாடல் உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படத்திலிருந்து வந்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல். நேரம் 12:37:35. இணைந்திருக்கிறோம் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில். இது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கும் இந்த பாடல் பி ஜெயச்சந்திரன் குரலில்.
1: என் மனசு பறி கொடுத்து மனசில் இடம் பிடிச்சேன், என் மனச பறி கொடுத்து மனசில் இடம் பிடிச்சேன், கத்து தந்த வித்த

நினைவுகளுக்கென்று தனியே உலகம் உண்டு. தனியே சிரித்து, தனியே ரசித்து, தனியே அழவும் வைக்கும். அன்பை சுமக்கும் உறவை நினைவுகளில் அடைகாப்பது என்பது அலாதி சுகம். அப்படி சுகமாக நாம் கேட்டு ரசித்தோம் அந்த பாடலை ராசாவே உன்ன நம்பி திரைப்படத்திற்காக மனோ பி சுசீலா குரல்களில் இயற்றி இசையமைத்திருந்தார் இளையராஜா. நேர்களுக்கு ஓர் அறிவிப்பு. நேர்களே, 12

கடைக்கண் பார்வைக்குள் கிடைக்கும் இன்பத்தை எடை போடவும் முடியாது. ஒற்றை பார்வைக்குள் ஓராயிரம் ஜென்மங்களை ஒழித்து வைத்தால் அதை தேடும் மனங்கள் இப்படித்தான் பாடுமோ? அதை கேட்டு ரசித்தோம் நாம் பாடலாக உன்னை நான் சந்தித்தேன். இந்த திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் ஒலித்த குரல்கள் கே.ஜே.எஸ்.தாஸ், வாணிஜெயராம்.

வான்வெளி எங்கும் தேன் துளி பரப்பும் பாடல்களோடு நிறைந்திருக்கிறோம் நேர்களே. இது ரெட்ரோ நேரம். நிகழ்ச்சி நிறைவாக ஒழிக்கும் பாடல் இது உரிமை கீதம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வித்யா குரல்களில் ஆர் வி உதயகுமார் இயற்றிய பாடல் இது. இசையமைத்திருக்கிறார்கள் மனோஜ் கியான். மண்ணுக்கு வலிக்கும் என்றா இந்த பெண்மனம் நினைத்ததோ, அல்லி மலர் பாதத்தை அளந்து அளந்து அடி வைத்ததே ஏன்?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேக் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் நேர்கள் இப்போது கேட்டு ரசிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: ஆம்நேர்களே, தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு மணி நேரமும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை உங்கள் குரல்களில் கேட்டு ரசிக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் முறையன் 2838-9871 இந்த தொலைபேசி எண்களில் வாங்க. இதுக்கான இணைப்பு எண் வந்து 044. உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். சரி, கேட்போம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் முதல்ல எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பாடலை நம்ம கேட்டுட்டு வந்துடலாமா? கேஜிஎஸ்எஸ் சித்ரா குரல்களில் இது கங்கை அமரன் ஏற்றி இளையராஜா இசையமைத்தது பாசப்பறவைகள் திரைப்படத்திலிருந்து.

0: நல்ல ஒரு மத்தியான நேரத்தில் மனசுக்கு இதமாக ஒரு பாடலை கேட்டாச்சு. கேட்டு அதே பாடலோடைய அந்த சுகத்தோடு நம்மளுடைய நேயர்களுடைய விருப்பம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். வாங்க, இப்போ முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: நான் அரக்கோணம் பக்கத்தில் மேல் பாக்கத்துலேருந்து பாண்டரங்கன் பேசுகிறேம்மா.
0: மேல் பாக்கம்மா உங்கள் ஊர்?
1: ஆமாம்மா, பக்கத்தில்ம்மா.
0: ஓகே, சொல்லுங்க. பாண்டரங்கனுக்கு என்ன பாடல் இன்னைக்கு வேணும்?
1: அன்பு கரங்கள்மா.
0: ம்,
1: அதுல பி பி சீனிவாச ஐயாவும் சுசிலாம பாடுவாங்க. இரவு முடிந்து விடும் விடிந்தால் பாட்டு வரும் பாருமா.
0: இரவு இரவு முடிந்து விடும் முடிந்தால் என்ன? அதுவா? அருமையான ஒரு பாடல்.
1: வாலியின் பாடலுக்கு அது யார்? சுதர்சனம் இசைமா.
0: நீங்க இந்த படம் பார்த்து எவ்வளவு எத்தனை ஆண்டுகள் இருக்கும் ஐயா?
1: பரவாயில்ல,
0: கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. கேக்கலாம். நன்றி நன்றி நன்றி. இந்த படம் பார்த்தீங்கன்னா 1965 வெளியான திரைப்படம். ஆனால் இப்போ இந்த நேரத்துலையும் வந்து கடகடன் இது இவங்களுடைய பாடலை, இவங்களுடைய இசை, இவங்க குரல் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அது ஒரு ஒரு படைப்பினுடைய வெற்றி அப்படின்றதே அதுதான். எத்தனை ஆண்டு

0: நேர்களே, பாடல் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த பாடலில் அப்படியே மெல்லிதான் வந்த அந்த ஒரு இசையோ அந்த ஒரு பாடல் வரிகளோ நிச்சயமாக நம்ம மனசில் இருந்து முடியவே இல்லை, இல்லையா? அதுதான் அந்த பாடல் சொன்ன மாதிரி தான். சரி, இப்போது நாம் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். இது பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இப்போது இருக்கக்கூடிய நேர். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் வந்திருக்கீங்க?
1: என்ன
0: பாடல் கேக்க போறீங்க? முதல் முறையா உங்களுக்கு வந்து பாடல் உங்க சாய்ஸ்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு முள்ளு மலர்ல நடிச்சவரு.
0: ஆஹா, எதனால பிடிக்கும்?
1: இல்ல, கருவாட்டு குழம்புனா எனக்கு ரொம்ப.
0: ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல. அதனால அந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஞாபகம் வருமா? பரவாயில்ல, அந்த நினைவுகளோட நல்ல ஒரு மத்தியான நேரத்துல அந்த பாடல் கேட்டிருக்கீங்க.
1: ஒன்னியராது. அடுத்து 3 மாசத்துல என் சின்ன பொண்ணு இறந்துருக்கு.
0: அடடா. ஓ,
1: தனிமையில வீட்டை, சொந்த வீட்டை பூட்டி போட்டு நான் இப்ப இங்க புரசவாகத்துல வேலை பாத்துக்கிட்டேன்.
0: நிச்சயமா அப்படி தனிமையில இருக்கக்கூடிய

உங்களுக்கு உங்களுடைய நினைவுகளை அப்படியே கொஞ்சமாக, இப்போ நீங்கள் என்னதான் உங்களுக்கு அவங்கள தேடுது அப்படின்னா கூட இந்த பாடல் மூலமாக அதை ஆசுவாசப்படுத்திக்கலாம் இல்லையா? கேளுங்க நண்பா, கேளுங்க. நன்றி.

நேரம் 1:16:25 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு பெறும் நிகழ்ச்சி. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952508553 மற்றும் 2838987

0: வணக்கம். பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் ஸ்கூலைமேட்ல இருந்து நூர் முகமது பேசுறேன்
0: மேடம். நூர் முகமது, சொல்லுங்க. நூர் முகமது என்ன பாடல்?
1: படம் ராஜா, நடித்த படம், பழைய படம்.
0: பழைய ராஜா. ஓகே ஓகே.
1: ராஜா அல நீ வர வேண்டும் என்ன எதிர்பார்த்தேன்.
0: அந்த பாடலா? இந்த பாடல் வர வேணும் நீங்க எதிர்பார்த்துட்டே இருந்தீங்களா? வந்துருச்சு வந்துருச்சு, இதோ உங்களுக்காக கேட்கலாம். நன்றி நன்றி. டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்கள்ல, கண்ணதாசனுடைய கற்பனையில, எம் எஸ் சுசனனுடைய இசையில பாடல் வந்துட்டே இருக்குது.
2: ராஜா.

0: காத்து கிடப்பதில் இன்பம் உண்டு, காக்க வைப்பதில் சுகம் உண்டு. பாடல் சொல்லிட்டு போயிருச்சு, ஆனால் பாடலுக்காக காத்துட்டே இருக்கிறோம் லைனில் அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர் யார் அப்படின்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: முள்ளக்காடு, நீங்க எப்படி ஆப்ல கேட்க முடியுது உங்களுக்கு? முள்ளக்காடு கிராமத்திலிருந்து அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அப்படி ஒரு பகுதியிலையும் வந்து நம்ம வித் பாரதி கேட்க முடியுதா அப்படின்றதுக்காக
1: தான்
0: சந்தோஷமா இருக்குது. நன்றி, சொல்லுங்க. என்ன பாடல்? நலமா இருக்கிறோம் நண்பா, என்ன பாடல்? காதலர் தினம் அந்த படத்துல இருந்தா? தேர்வெழுதி காத்துட்டே இருக்கிறீங்க. இதோ பதில் பாடல்ல வருது, கேக்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சொரலதா குரல்கள்ல, வாலியுடைய வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்த பாடல்.

வணக்கம் பவத் பாரதி. நேரம் 1:28:50. 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: குட்டம் ரவி செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேன் மேடம்.
0: செங்கல்பட்டுலேருந்து குட்டம் ரவி? ஓகே.
1: ஆமாம் மேடம்.
0: உங்கள் ஊர் அப்போ குட்டமா?
1: ஆமாம், குட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில்.
0: குட்டம் ரவி, ஆனால் நீங்கள் இப்போ இருக்கிறது செங்கல்பட்டில். சொல்லுங்கள்.
1: செங்கல்பட்டில்
0: சொல்லுங்கள், என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு நம்ம சூப்பர் ஸ்டாரோட ராஜாஜி ராஜாவில் இருந்து மாமா உன் பொண்ணை கூட அந்த பாடலுக்கு போடுங்க மேடம்.
0: அந்த பாட்டு வேணுமா? கேட்டுட்டீங்களா அப்படி உங்கள் மாமா கிட்ட?
1: மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி, கேக்கலாம் அந்த பாடல. நன்றி நன்றி
1: நன்றி மேடம். நன்றி.
0: நேர்களை ஒழிக்கும் இந்த பாடல் ராஜாதி ராஜா திரைப்படத்திற்காக கங்கைமுரன் ஏற்றி இளையராஜா இசையமைத்தது எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் குரல்களில்.

0: வணக்கம். பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் செண்பக மேடம்.
0: யாரு நண்பா வந்திருக்கீங்க?
1: மந்தவெளியிலிருந்து விநாயகம் பேசுறேன் மேடம்.
0: விநாயகம், சொல்லுங்க விநாயகம், என்ன பாடல்?
1: எனக்கு வந்து உயிர் படத்துல இருந்து பாடல் வந்து நெஞ்சினிலே.
0: உயிரே அந்த படத்துல இருந்தா?
1: ஜானகிமா.
0: நீங்க அற்புதமா அப்படின்னு சொல்லும் போதே எவ்வளோ ரசிக்கிறீங்க அப்படின்னு தெரியுது. ரசனைக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்கலாமா? நன்றி நன்றி நன்றி. எஸ் ஜானகி அவங்களுடைய குரல்ல, வைரமுத்து வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மான் இசைமித்த பாடல் இது.

0: நேரம் 1:42. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் உங்களுக்கும் அன்பான மதிய வணக்கம். காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல், ஷேக் அலாவுதீன்.
0: உங்க ஊர் பேர் ஒரு முறை சொல்லுங்க.
1: நல்லம்பல்.
0: நல்லம்பல் அப்படின்னு? ஓ, சூப்பர் சூப்பர். சொல்லுங்க ஷேக் அலாவுதீன்.
1: ஆமா
0: சொல்லுங்க நண்பா. என்ன பாடல்?
1: என்ன
0: பாடல்?
1: செக்குத்தேரு மச்சான படத்திலிருந்து தென்னமர தோப்புக்குள்ளே குயிலே குயிலே. அந்த பாடல்
0: சூப்பரான ஒரு சாங் கேட்டிருக்கீங்க. கேட்கலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.
1: மழை வர்ற மாதிரி மேகமூட்டத்துடன் மழை வர்ற காட்சி இருக்குதுங்க.
0: நாங்க இங்க இருந்தே உங்க ஊர் காட்சியை ரசிக்கிறோம் நண்பா. வாழ்த்துக்கள். நன்றி.
1: ஓகே,
0: நன்றி, நன்றி. காளிதாசனுடைய கற்பனையது தேவாவுடைய இசையில கேட்கலாம். தெற்கு திருமச்சான் திரைப்படத்துல இருந்து.

0: வணக்கம். பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யாருங்கம்மா வந்திருக்கீங்க?
1: நான் தேவிகா, பல்லாவரத்துல இருந்து பேசுறேம்மா.
0: பல்லாவரத்துல இருந்து சொல்லுங்கம்மா.
1: என்ன பெத்தராசா படம்?
0: என்ன பெத்தராசா? ஓகே, சொல்லுங்கம்மா.
1: சொந்தம் ஒன்று தேடும் மன்ன கிளி, சொல்லி சொல்லி பாடும் அன்பு கிளி. அந்த பாட்டு போடுங்கம்மா.
0: சூப்பர்மா, கேட்டலாம் கேட்டலாம். மனோ சித்ரா அவங்களுடைய வாய்ஸ்ல உங்களுக்காக வந்துட்டே இருக்குது அந்த சாங்.

0: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நான் செங்குன்றம் அடுத்து கோணிமேடு குமார் பேசுறேன் மேடம்.
0: செங்குன்றம் கோணிமேடா?
1: ஆமா ஆமா மேடம்.
0: உங்க இடம் பேரு? குமார், சொல்லுங்க குமார்.
1: சின்ன பசங்க நாங்க, அதனால ஒரு பாடல் போடுங்க மேடம்.
0: என்ன பாடல் வேணும் அந்த படத்துல?
1: மானமுள்ள பொண்ணு என்ன மறுதல கேட்டாங்க, அது பாடல்.
0: அந்த பாட்டு வேணுமா? சரி, போடலாம். நன்றி நன்றி நன்றி நன்றி. நேர்களை, அவர் கேட்ட அந்த பாடல் வந்து நாம இப்போ போடலாம். அதுக்கு முன்னாடி

0: एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
1: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனிபாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இணைக்க மனம், சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 100.3 இன்று மாலை 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இதில் சொல்லோடு விளையாடு தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்ச்சி.

நேர்கள் இணைந்திருக்கும் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் இது. எஸ் ஜானகி குழுவினர் குரல்களில் கங்கையமரன் ஏற்றி இளையராஜா இசையமைத்த பாடல் சின்ன பசங்க நாங்கள் இந்த திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு மு செண்பக காசி. இது போன்றதொரு இனிமையான சந்தர்ப்பத்தில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். இன்னும் சில நொடிகளில் 2 மணிக்கான ஆங்கில செய்தி அறிக்கை கேட்கலாம்.

நேர்களே, காட்சி வேதியில் கவிதை உலா வர, கற்பனை தேரினில் கனவுகள் வலம் வர, இசையோடு ஓர் இனிய பயணம். இதுவே வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. நாம் இப்போது இணைந்திருக்கிறோம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில். இன்றைக்கு என்ன ஸ்டைல் ஆஃப் சாங்ஸ் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் வலம் வர காத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேரை சொன்னாலே சும்மா ஜில்லுன்னு இருக்கும், வேற எதுவும் இல்லைங்க. காற்று அப்படின்னு சொன்னாலே நம்முடைய மனதிற்குள்ளும் சரி உடல்லையும் சரி ரொம்பவே ஒரு சில்லுன்னு ஒரு உணர்வை தோற்றுவிக்கிற மாதிரியான ஒரு பெயர் தான் அது. இந்த நேரத்துக்கு நமக்கு எல்லாருக்குமே அவசியமான ஒன்று, அதுவும் இந்த வெயில் காலங்களில் இருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் அமைப்பில் காற்று என்பது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒன்றாக நமக்கெல்லாம் தேவைப்படுகிறது. இந்த காற்று அப்படிங்கிறத பற்றி திரை இசை பாடல்களில் வந்த பாடல்கள் தான் இன்றைக்கு நம்முடைய எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக வலம் வர காத்துட்ருக்கு. இணைந்திருங்கள், இது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு எந்த மாதிரியான பாடல்கள் கேட்க போகிறோம் அப்படின்னா, கோடை கால காற்று அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

பன்னீர் புஷ்பங்கள் என்கிற திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடிய பாடலை கேட்டோம். கங்கை அமரன் எழுதிய அந்த பாடலுக்கு இசையமைத்திருந்தார் இளையராஜா.

நிகழ்ச்சியில் எந்த மாதிரியான பாடல்கள் வருது அப்படின்னு சொன்னிருந்தேன். என்ன அப்படின்னா, கோடைக்கால காற்றே அப்படிங்கிற தீமில் உங்களுக்காக திரைசை பாடல்களின் தொகுப்பு இந்த நிகழ்ச்சியில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவகிரகம் திரைப்படத்திலிருந்து ஒரு அதே போல் ஒரு அழகான பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல், வாலி எழுதிய பாடல், வி குமார் இசையில் வருகிறது. நேர்களே, மரங்கள் எல்லாம் காற்றில் வளைந்து இருக்கின்றன, ஆனால் வேர்கள் மட்டும் எப்பொழுதும் வளைவதே இல்லை. நம்பிக்கை என்பது ஆழத்தில் இருக்கும் பிடிப்பு. காற்று விதைகளை சுமந்து செல்கிறது, எந்த மண்ணிலும் விதைக்கிறது. அதை கொடுப்பது மட்டும் தெரிந்தவன் எங்கும் பயணிக்கலாம் என்று காற்றை பற்றி ஒரு அருமையான கவிதை, படித்ததில் பிடித்த கவிதை உங்களுக்காக. இந்த கவிதை உணர்வோடு இணைந்து

குமார் இசையில் வருகிறது. நேர்களே, மரங்கள் எல்லாம் காற்றில் வளைந்து இருக்கின்றன, ஆனால் வேர்கள் மட்டும் எப்பொழுதும் வளைவதே இல்லை. நம்பிக்கை என்பது ஆழத்தில் இருக்கும் பிடிப்பு. காற்று விதைகளை சுமந்து செல்கிறது, எந்த மண்ணிலும் விதைக்கிறது. அதை கொடுப்பது மட்டும் தெரிந்தவன் எங்கும் பயணிக்கலாம் என்று காற்றை பற்றி ஒரு அருமையான கவிதை, படித்ததில் பிடித்த கவிதை உங்களுக்காக. இந்த கவிதை உணர்வோடு இணைந்து வரும் பாடலையும் மகிழ்ந்து கேளுங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: அண்ணே என்னண்ணே பண்ணிட்டு இருக்கிற, ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிரா பண்றியா?
1: வந்துடுறோமா.
0: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
1: ஒரு 2 மினிட்ஸ் இருக்கேன்.
0: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
1: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
0: சரி சரி வா. அண்ணே ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டானே.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
0: எரிபொருள் சிக்கனம்
1: என்றென்றும் முக்கியம்.
2: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாராவாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் இரவு 8:05 மனதை அள்ளும்

நினைவுகளோடு எனக்குள் நான். தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

0: 102 புலி 3 பாத்துக்கு தான் தானு.
1: 102 புலி 3 பாட்டுக்கு இதான்
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வதை பிற்பகல் 2:30 தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் கோவிலின் அமிர்த மகோத்சவத்தின் பெருவிழாவில் பங்கேற்று பேசிய அவர், இந்த கோவில் புனிதத்தன்மையின் அடையாளமாக திகழ்கிறது என்று கூறினார். ஜோதிர்லிங்க சிறப்பு பூஜையிலும் அவர் பங்கேற்றார். நாட்டின் 11 புனித நீர்நிலைகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கொண்டு கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவின் கொடியேற்றத்திலும் பிரதமர் கலந்து கொண்டார். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஹமீர்ஜி கோஹில் வரை சாலை மார்க்கமாக மக்களை சந்தித்தபடி பிரதமர் பேரணி மேற்கொண்டார். அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்தார். இந்த பேரணியில் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சோம்நாத் கோவிலின் 75வது ஆண்டு புனரமைப்பு விழாவையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், சோம்நாத் ஆலயம் நாட்டின் ஆன்மீக நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆன்மீக கலாச்சார நம்பிக்கைகளை வலுப்படுத்தும் நாளாக இந்த ஆலய திருவிழா நடைபெறுவதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினர் இக்கோவிலின் பாரம்பரியத்தையும் சிறப்பையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர். 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டனர். காலை 9:30 பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் இக்கூட்டம் தொடங்கியது. முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்த திரு கருப்பையா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தியும் பாராட்டியும் சில கருத்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பதவியேற்றார். தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட்ராமன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு டி கே பிரபு, திரு போஜராஜன், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர். இதையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அகர வரிசைப்படி உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு மக்களும் தொழில் வர்த்தகத் துறையினரும் அந்நிய செலாவணிக்கு உட்படுத்தப்படும் பொருட்கள் மீதான செலவை கணிசமாக குறைக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், பொருளாதார நெருக்கடியை ஈடு செய்ய நாம் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் அவசியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய தேவை தவிர வேறு எந்த பொருளையும் இறக்குமதி

0: செய்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் நேற்று நாட்டு மக்களுக்கு விடுத்த கோரிக்கையை சுட்டிக்காட்டிய அவர், உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலும் இந்திய பொருளாதாரத்தை சீராக பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். 1998 இதே நாளில் பொக்ரானில் இந்திய அணு ஆயுத சோதனை மேற்கொண்டதை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தொழில்நுட்ப தினம் கொண்டாடப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாடு சுயசார்பு நிலையை எட்டுவதன் தொடக்கமாக பொக்ரான் அணு ஆயுத சோதனை அமைந்திருந்ததாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், பொக்ரான் சோதனையை வெற்றிகரமாக முடித்த விஞ்ஞானிகளின் அர்ப்பணிப்பு உணர்வையும் கடுமையான உழைப்பையும் பாராட்டுவதாக கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியாவை உருவாக்க இந்த முயற்சி பெரிதும் உதவியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள செய்தியில், 1998 அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான அரசு அரசியல் ரீதியாக தைரியத்துடன் பொக்ரான் சோதனையை மேற்கொள்ள முடிவெடுத்ததாக கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறையின் வளர்ச்சிக்கும் விண்வெளி கண்டுபிடிப்புகளுக்கும் முன்னோடியாக இந்த சோதனை அமைந்தது என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். நாடு வளர்ச்சிப் பாதையில் விரைந்து செல்வதற்கு தூண்டுகோலாக தேசிய தொழில்நுட்ப தினம் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்தியில், இளம் தொழில்நுட்ப வல்லுநர்களும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆங்கில நாளேட்டில் இந்நாளையொட்டி தாம் எழுதிய கட்டுரையை பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் நாடு வெற்றி நடை போடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2031-35 பருவநிலை தொடர்பான இலக்குகளை எட்டும் முயற்சியில் இந்தியா முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு கிறிஸ் போவனுடன் பருவநிலை சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு முயற்சிகள் குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக கூறினார். தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக உப்பு உற்பத்தி தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பள தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 9,000 ஏக்கர் நடைபெற்று வந்த உப்பு உற்பத்தி பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் 5,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரமின்றி வேலையிழந்துள்ளனர். தமிழ்நாட்டில் தூத்துக்குடிக்கு அடுத்து உப்பு உற்பத்தி இரண்டாவது இடத்தில் உள்ள வேதாரண்யத்தில் அகசியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9,000 ஏக்கர் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 5 மாதங்களாக வெயிலின் தாக்கம் இருந்ததால் உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தங்கி உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் நனைந்து சேதமடையாமல் இருக்க உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த 7 மாதங்களில் 5,000,000 டன் உற்பத்தி நடந்திருக்க வேண்டிய நிலையில் மழையால் உற்பத்தி பாதி அளவுக்கும் கீழ் சரிந்துள்ளது. மழை தொடர்வதால் மீண்டும் உற்பத்தி தொடங்க குறைந்தது 10 நாட்கள் முதல் 1 வாரம் வரை ஆகும் என்று கூறப்படுகிறது. போதிய இருப்பு இல்லாததால் மழைக்காலத்தில் உப்பு விலை உயர வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று தமது 3 நாள் பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே நிலவி வரும் போர் சூழல் குறித்தும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் நிலவி வரும் தடைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் சூழல் காரணமாக உலகளாவிய எரிபொருள் பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கான வழிவகைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளது. அமெரிக்க அதிபரின் சீன பயணம் குறித்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் அலுவலகத்தின் முதன்மை செய்தி தொடர்பாளர் ஆனா கெல்லி, புதன்கிழமை மாலையில் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பெய்ஜிங் செல்வார் என்றும் கூறினார். வியாழக்கிழமை அன்று இரு தலைவர்களும் விரிவான பேச்சுக்கள் நடத்துவார்கள் என்றும் அவர் கூறினார். கோஸ்டரிக்கா வெளியுறவு அமைச்சர் திரு மேன்வேல் டோவரிடம் தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இந்த சந்திப்பு குறித்து தெரிவித்துள்ள அவர், இந்தியா கோஸ்டரிக்கா இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாங்கள் ஆலோசித்ததாக கூறியுள்ளார். பன்முக கலாச்சாரம், ஜனநாயகம், சர்வதேச விதிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவரிடம் பேசியதாகவும் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த வங்கி இன்று வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில், உலக அளவில் பொருளாதார நெருக்கடி அதிகரித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி

0: ாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. வர்த்தக வங்கிகளின் வங்கிக் கடன் வளர்ச்சி 16.1% உயர்ந்துள்ளதாகவும் கடந்த ஆண்டு இது 11% இருந்தது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கடன் 29,50,000 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் பாரத ஸ்டேட் வங்கி கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் காக்கிரா லாக்ரு நெடுஞ்சாலையில் கார் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 6 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 2:40. இது 102.3 விவத் பாரதியின் தமிழ் பண்பலை. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நாம் இந்த எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் வந்து கோடைக்கால காற்று அப்படிங்கிற தலைப்பில் சில பாடல்கள், திரைசை பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து காற்று தொடர்பான பாடல்களை எல்லாம் கேட்கப் போகிறோம். இணைந்திருங்கள். காற்று என்பது இன்றி உலக இயக்கமே கிடையாது. காற்று நம்முடைய கண்களுக்கு புலப்படுவதும் இல்லை. மரங்களின் அசைவினை வைத்து மட்டுமே அது தென்படுகிறது. காற்றை போலத்தான் நம்முடைய செயலும் இருக்க வேண்டும். அது அறமாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, அதன் வெளிப்பாடு என்பது அந்த செயலை ஒட்டித்தான் இருக்க வேண்டும். இதுவும் படித்ததில் பிடித்த கவிதை உங்களுக்காக. நம்முடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்திலிருந்து. கிருஷ்ணச்சந்திரன், எஸ் ஜானகி மற்றும் இளையராஜா இசையமைத்து அவர்களோடு இணைந்து பாடிய பாடல். வைரமுத்து எழுதிய இந்த பாடல் வருகிறது கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை.

அழகான பாடல் கேட்டோம். தொடர்ச்சியாக கோடைக்கால காற்றே அந்த தலைப்பில் வந்து உங்களுக்காக எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் ரொம்பவே அழகான பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அதுவும் ஒரு அழகான காற்று தொடர்பாக வரக்கூடிய ஒரு பாடல். காற்று ஏதோ பேசுகிறது, மரங்கள் அசைந்து கேட்டுக்கொள்கின்றன. உணர தெரிந்தவர்களுக்கு வார்த்தை பரிமாற்றம் தேவையில்லை, மனங்கள் பேசி தலையசைக்கும். இந்த கவிதையின் பயணத்தோடு நம்முடைய இசை பயணத்தையும் தொடர்வோம். தொடரும் பாடல் நிலாவே வா திரைப்படத்திலிருந்து.

தொடரும் பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் எஸ் சித்ரா பாடியது, ரவிசங்கர் எழுதியது, எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். இதில் கோடைக்கால காற்று அப்படின்னு காற்று பற்றிய பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் வெற்றி விழா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல். வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

0: நேரம் 2:55. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். ஆச்சரியங்களையும் அதிர்ச்சிகளையும் உள்ளடக்கியதே வாழ்க்கை. எதிர்பாராத நிகழ்வுகளின் பாதிப்புகளிலிருந்து நம்மை காக்கும் கவசமாய் ஆயுள் காப்பீட்டுத் திட்டங்கள் இருந்தாலும் அதிக பிரீமியம் தொகை காரணமாக பலரும் காப்பீட்டுத் திட்டங்களை எடுப்பதில்லை. குடும்பத்தின் பொருளாதார ஆதாரமாக இருக்கும் நபர் உயிரிழக்கும் போது அந்த குடும்பத்தின் பொருளாதார நிலை கேள்விக்குறியாகிவிடுகின்றது. பொருளாதார சிக்கல்கள் காரணமாக இந்தியாவில் எந்த ஒரு குடும்பமும் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக நமது இந்திய அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்ட ஒரு காப்பீட்டுத் திட்டம்தான் பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா திட்டம். இந்த திட்டம் ஓராண்டு கால ஆயுள் காப்பீட்டுத் திட்டமாகும். இது ஆண்டுதோறும் புதுப்பிக்கத்தக்கது. ஏதேனும் காரணத்தினால் ஏற்படும் மரணத்திற்கு ஆயுள் காப்பீட்டுத் தொகையாக 2,00,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. சந்தாதாரர் ஏதேனும் காரணத்தால் இருந்தால் அவருடைய நாமினிக்கு இந்த தொகை அளிக்கப்படும். இத்திட்டத்தில் சேர வயது வரம்பு 18 முதல் 50 வயதுக்குட்பட்டவராக இருக்க வேண்டும். வங்கியிலோ அல்லது அஞ்சலகத்திலோ சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவராக இருத்தல் அவசியம். ஒரு நபர் ஒன்று அல்லது வெவ்வேறு வங்கிகள் அல்லது தபால் நிலையங்களில் பல கணக்குகளை வைத்திருந்தால் அந்த நபர் ஒரே ஒரு வங்கி அல்லது தபால் அலுவலக கணக்கு மூலம் மட்டுமே திட்டத்தில் சேர தகுதியுடையவர் ஆவார். இந்தியாவில் அமைந்துள்ள வங்கி கிளையில் தகுதியான வங்கிக் கணக்கை வைத்திருக்கும் எந்த ஒரு வெளிநாடு வாழ் இந்தியரும் கூட திட்டம் தொடர்பான விதிமுறைகளுக்கு உட்பட்டு இதில் சேரலாம். இருப்பினும் ஒரு கிளைம் எழும் பட்சத்தில் கிளைமின் பலன் இந்திய நாணயத்தின் மதிப்பில் மட்டுமே பயனாளிக்கு வழங்கப்படும். பதிவு செய்யும் போது சந்தாதாரர் அளித்த ஒப்புதலின்படி பிரீமியமானது கணக்குதாரரின் வங்கி அல்லது அஞ்சல் அலுவலக கணக்கிலிருந்து ஆட்டோ டெபிட் வசதி மூலம் ஒரே தவணையில் கழிக்கப்படும். June 1 முதல் May 31 வரையிலான ஒரு வருட காலத்திற்கு காப்பீடு இருக்கும். பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இதனை புதுப்பித்தல் அவசியம். திட்டத்தில் பதிவு செய்த நாளிலிருந்து முதல் 30 நாட்களில் விபத்து தவிர வேறு காரணங்களால் ஏற்படும் மரணத்திற்கு காப்பீட்டு பலன் கிடைக்காது. இந்த திட்டம் LIC அல்லது பிற ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படும். ஆட்டோ டெபிட் செயல்முறை மூலம் கணக்கு வைத்திருப்பவர்களிடமிருந்து உரிய பிரீமியத்தை ஒரு தவணையில் திரும்ப பெறுவதும் அதற்கான தொகையை மாற்றுவதும் பங்கு பெறும் வங்கி அல்லது அஞ்சல் அலுவலகத்தின் பொறுப்பாகும். இது முதலீட்டு கூறுகள் இல்லாத இருப்புகளை மட்டுமே உள்ளடக்கும் திட்டமாகும். சமூகத்தின் நலிந்த பிரிவினருக்கு ஆயுள் காப்பீடு வழங்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. எதிர்பாராத நிகழ்வு ஏதேனும் நிகழ்ந்துவிடும் பட்சத்தில் உங்களுடைய பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்தல், சேர்க்கைக்கான எளிமையாக்கப்பட்ட முன்மொழிவு படிவம், குறைவான பிரீமியத் தொகை, ஒரு நியாயமான கட்டணத்தில் 2,00,000 ரூபாய்க்கான காப்புறுதி போன்றவை இந்த திட்டத்தின் சிறப்பம்சங்களாகும். பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி

பீமா திட்டத்தின் மூலம் இன்றே உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை காப்புறுதி செய்திடுங்கள். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3 மணி.

தொடர்வது வர்ணஜாலம் நிகழ்ச்சி. வர்ண ஜாலம் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா 2000 பிறகு வெளிவந்த புதிய பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காக வலம் வர காத்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் முதலாக இடம்பெறக்கூடிய பாடல் பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து. வாலி எழுதிய பாடல், ஏ ரஹ்மான் இசையில் ஒலிக்கிறது. சாதனா சர்க்கம் அத்னாசாமி இணைந்து பாடிய பாடல்.

வண்ணங்கள் பலவிதம், நம்முடைய எண்ணங்களும் பல பலவிதம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் என்ன விதமான எண்ணத்தை வண்ணங்களாக நிரப்புகிறது என்று பார்ப்போம். வரும் பாடல் போஸ் திரைப்படத்திலிருந்து கே மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல். நாமுத்துக்குமார் எழுதியது, யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒலிக்கிறது.

நேரம் 3:10:25. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சித்திரம் பேசுதடி திரைப்படத்திலிருந்து. இது என்ன விதமான எண்ணங்களை உணர்த்தது அப்படின்னு பார்க்கலாம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை.

கேட்ட பாடல் தேசம் திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றிருந்தது. மதுஸ்ரீ மற்றும் கே ஜெயசுதாஸ் இணைந்து பாடிய பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையில் ஒலித்தது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாம் தூம் திரைப்படத்திலிருந்து ரொம்பவே ஒரு அழகான பாடல் வருது. ஹரிச்சரன் பாடியது, நாம் முத்துக்குமார் எழுதியது, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நேரம் 3:22.

செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

0: நேரம் 4:37:35. இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். சொல்லோடு விளையாடு அப்படின்ட்டு நம்முடைய தமிழ் சொற்கள் சிலவற்றையெல்லாம் ஞாபகப்படுத்திகிட்ருக்கோம். மறந்து போன சொற்கள், பழக்கத்தில் இல்லாத புழக்கத்தில் இல்லாத சொற்களை பற்றியெல்லாம் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நீங்களும் பேச விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 2952-5385-3838-9871 அப்படிங்கிற இந்த 2 எண்களுக்கும் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். நேர்கிட்ட நான் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கம்னா கர்ஜிக்கும், குயில்னா கூவும், அந்த மாதிரி கழுதைனா கத்தும், இந்த மாதிரி வரிசையில் தேவாங்கு என்ன தான் பண்ணும் அப்படின்னு கேட்டேன். சில நேயர்கள் முயற்சி பண்ணி சில பதில்களை சொன்னாங்க, அவங்களுக்கு விடையை நானே சொல்கிறேன். தேவாங்கு அப்படிங்கிறது சத்தம் எப்படி இடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது அது போடுற சத்தம், ஆனால் அது மரபா எப்படி சொல்லுவாங்கன்னா, தேவாங்கு மட்டும் அழுவுமா, எல்லா விலங்குகளும் வந்து இது கீச்சிடும் சீரும் கத்தும் கணக்கும் இப்படிலாம் சொல்கிறோம், தேவாங்கு மட்டும் அழுவும் அப்படின்ட்டு மரபா வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு வராங்க. நமக்கும் வந்து கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது, என்ன இது பேசுகிறத மட்டும் அழுவும் அப்படின்னு சொல்கிறாங்க, எந்நேரமும் அழுதுகிட்டே இருக்கும் போல இருக்குது. சரி, நம்ம அழகிறத விட்டுட்டு இப்போ மகிழ்ச்சியாக ஒரு பாடல் கேட்கலாம். பூமாலை பொண்ணுக்குரு அப்படிங்கிற ஒரு பாடல், மனம் விரும்புதே உன்னை என்கிற திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, பழனிபாரதி எழுதிய பாடல், இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், நெஞ்சம் நினைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை.
1: பூமாலை பொண்ணுக்கு ஒரு புது பாட்டு

0: அழகான பாடல் கேட்டோம் விவித் பாரதியின் தமிழ் பண்பலையில். இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. நம்முடைய நிகழ்ச்சியில் இணைப்போகிற அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறேங்க மேம்.
0: ஹேமலதா மேம், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கம்மா?
1: நலமா இருக்கேங்க மேம்.
0: கேட்கலாங்களா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாங்களா?
1: கேளுங்க, முயற்சி பண்ணுறேன்.
0: சரி, வா.

0: இலை சொல்றோம் இல்லையா, வாழை இலை, மா இலை சொல்றோம் இல்லையா, தெரியும், தென்னை ஓலை சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம அதிகமாக தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய நெல்லுக்கு இருக்கக்கூடிய அந்த இலைன்னு சொல்லலாம். அதுக்கு என்ன பேர்? இல்ல அது காஞ்சா தானே, அதுக்கு முன்னாடி பச்சையா இருக்கும்போது
1: கதிர்.
0: கதிர் இல்லை, நெல்லு. நீங்க சொல்றது நெல்லு. நெல், நான் சொல்றது என்ன அப்படின்னா, அந்த இலைகளுக்கு என்ன பேரு? இலைன்னு சொல்லலாத, ஆனா இலைன்னு சொல்லக்கூடாது, அது மரபு. சொல்லுங்க. தோகை இல்ல, தோகை இல்ல, தவறு. சரி, நம்ம வேற நேயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம், சரிங்களா? ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி
0: மேம், நன்றி. வாழை இலை, மா இலை, தென்னை ஓலை, பனை ஓலை அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நெல்லுக்கு நாம் தினந்தோறும் அரிசியாக பயன்படுத்தக்கூடிய நெல்லுக்கு இருக்கக்கூடிய அந்த இலையை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருந்தேன் நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: அருணாச்சலம் போருக்குப்பட்டு.
0: அருணாச்சலம் ஐயா சொல்லுங்க, நான் சொன்னது கேட்டுச்சிங்களா உங்களுக்கு?
2: அது நாத்துன்னு சொல்லுவாங்க.
0: நாத்துன்னு சொல்லுவாங்களா? நாத்துனா அதாவது அந்த தொகுதியா ஒரு கூட்டமா அதை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு பேர் நாத்து இல்லையா, சேத்துல நடுறதால அது நாத்து. இல்ல, நான் அந்த பிரான்ச்சை மட்டும் கேக்குறேன், அதாவது அந்த ஒரு பகுதி சொல்றோம் இல்லையா. இப்போ ஒரு செடினா கிளை இருக்கு, தண்டு இருக்கு, வேர் இருக்கு, இலை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இலை மாதிரி இருக்கக்கூடிய அந்த நெல்லுக்கு பகுதி, அந்த பகுதிக்கு பேர் என்னன்னு தான்
2: கேட்டுட்டு
0: இருக்கேன். சரிங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நம்ம நேயர்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டுருக்காங்க, முயற்சி பண்ணட்டும், இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் வருது. உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல், வைரமுத்து எழுதியது, ஏ ரஹ்மான் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள். இதுவே உத்பாரதியின் தமிழ் பண்பலை. நேரம் 4:37.

0: நேரம் 4:44 ஆயிட்டிருக்கு. இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் சொல்லோடு விளையாடு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம நேயர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க? தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து பேசிருக்கீங்க. ஏற்கனவே கேட்ட கேள்வி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்புடைய கேள்விதான். நெற்பயிர்கள் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி.
1: நெல்லோட இலைப்பெயர் கேட்டீங்க, வந்தது அதான் ஓடிட்டு இருக்கப்ப கூட.
0: சரிங்க சரிங்க. ஆமா, அதேதான் அதேதான். சொல்லுங்க.
1: அதுக்கு பேர் வந்துட்டு தாள்னு சொல்றது மேடம்.
0: தாள்னு சொல்றதா?
1: தாள். இப்ப வெங்காய இலை கூட வெங்காயத்தாள்.

0: சொல்றது, நெல்லோட இலைக்கும் தாள்னு சொல்றவன்ட்டு தாளடின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பருவத்தை பயிர் பண்ற நெல்லு கூட பேர் உண்டு.
1: சரி, ரொம்ப சரியாக சொல்லிட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் பகுதி தொடர்பாக கேட்கும்போது அதை நீங்கள் எப்படி தவறாக சொல்ல முடியும்? ரொம்ப அருமையான பதில்.
0: வீட்டு பக்கத்தில் காவேரி ஓடுது, காவேரி தாண்ட உடனே வயல்வெளி ஆரம்பிச்சிடுது எங்களுக்கு.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அருமையாக சொன்னீங்க, அருமையான விளக்கமும் கொடுத்தீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
0: சந்தோஷம்.
1: நன்றி ஐயா, நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? கிருஷ்ணமூர்த்தி ஐயா, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாங்களா? கேட்கலாங்களா? சரி, இப்போ வந்து அழகாக வந்து சொன்னாங்க நெல் அப்படிங்கிறதுக்கு தால் அப்படிங்கிறது, அதை கவனிச்சிங்களா நீங்கள்? வாழை இலை, மா இலை, தென்னை ஓலை சொல்கிற மாதிரி நெல்லுக்கு என்ன சொல்லுவாங்க? அது இலை மாதிரி இருக்கிற பகுதிக்குன்னு கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு தால் அப்படின்னு பதில் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல் இருக்கு இல்லையா, புற்கள் நிறைய இருக்கு இல்லையா, அந்த புல்லுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? புல்லுடைய இலையை என்னன்னு சொல்லுவாங்க? புல், புல் நிறைய புற்கள் இருக்கு இல்லையா? ஆமாம், அதுக்கு என்ன பேர் முயற்சி பண்ணுறீங்களா? சொல்றீங்களா? புல்வெளி அப்படி சொல்றீங்களா? இல்ல, தவறானது, நம்ம வேற நேயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி, மகிழ்ச்சி. வாழையிலை, மாயிலை, தென்னை ஓலை, பனை ஓலை, நெல் தாள்னு சொல்லிட்டார் இல்லையா, அந்த மாதிரி புல்லுக்கு என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. நம்முடைய நிகழ்ச்சியில் ரொம்பவே ஒரு அழகான பாடல் வருது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாடலும் கொண்டாட்டமான பாடல் தான். ரட்சகன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். வைரமுத்து எழுதியது, ஏஆர் ரஹ்மான் இசையில் ஒலிக்கிறது. நேரம் 4:47. இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. தொடர்ந்து இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள்.

0: நேரம் 4:53:35 நொடி. இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. நம்முடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேயர், அதுவும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நேயர் அப்படின்னே சொல்லலாம், யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் சொல்லுங்க.
1: நான் ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்திலிருந்து பேசுறேம்மா.
0: எப்படிங்க இருக்கீங்க?
1: நன்றாக இருக்கிறேன், நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நிகழ்ச்சி தொகுப்பு அருமை, பெருமை, வளமை.
0: நன்றி நன்றி நன்றி, மகிழ்ச்சியா இருக்கு. சரி சொல்லுங்க. நான் கேட்டது கேள்வி பார்த்தீங்கன்னா,
1: நெல்லுக்கு நான் கண்டுபிடிச்சம்மா தாள்னு சொல்லுவாங்க.
0: ஆமா, நெல்லுக்கு வந்து சொல்லிட்டாரு அந்த நேயர், சொல்லிட்டாரு தாள் அப்படிங்கறத சொல்லிட்டாரு.
1: கிட்டத்தட்ட தழை இல்லைன்னா தாள் வருமாமா?
0: கிட்டத்தட்ட நீங்க சொல்லக்கூடாது, நீங்க சரியா சொல்லணும்.
1: ஓரளவுக்கு தெரிஞ்சுதாம்மா சொல்லணும்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: நல்ல அறிவார்ந்த கேள்விகள் தாம்மா இந்த தடவை ஆட்டம் பாட்டத்துல.
0: சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி சொல்லுங்க, யா நீங்க விடைய சொல்லுங்க.
1: என்ன சொல்லுங்க? அது புல்லுக்கு தானே.
0: புல்லுக்கு என்ன?

0: தழைன்னு சொன்னீங்க இல்லையா, தழை சரியா?
1: தழை சரிதான் நினைக்கிறமா நானு.
0: தழைங்கிறது பொதுவா சொல்லுவோம், புல் தழைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதுக்கு
1: பல வகை இருக்கு, அருகம்புல்லு, கோரை புல்லு, என்னென்னமோ.
0: ஆமா ஆமா ஆமா, அது வேற பேர் இருக்கு அதுக்கு.
1: சரிம்மா, கண்டுபிடிக்கல, ரொம்ப நன்றிம்மா.
0: சொல்லுங்க, இப்ப சொன்னீங்க ஏதோ ஒரு விடை சொன்னீங்களே.
1: நான் தழை சொன்னேன்.
0: தழை சொன்னீங்க, அது அது தழை புல் தழைன்னு பொதுவாக பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. நம்ம மரபா அந்த காலத்தில் என்ன பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் கேட்டேன். சரிங்கய்யா, நான் விடையை சொல்கிறேன், நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக, வாழ்க வளமுடன்.
0: நன்றி நன்றி ஐயா. கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் வந்து வேற விடைக்குள்ளே அவர் போயிட்டாரு. அவர் சொன்ன வார்த்தை நெல்லுக்கும் சொன்ன அதே விடை தான், புல்லுக்கும் அதே தாள் அப்படிங்கிறது தான் வந்து அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த காலத்தில் அதிகமாக வந்து யாரும் பயன்படுத்துவது கிடையாது. இந்த மாதிரி நிறைய சொற்கள், தமிழ் சொற்கள், நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து மறைஞ்சி போன சொற்கள், அதிகம் பயன்படுத்தாத, புழக்கத்தில் இல்லாத சொற்களை பற்றியெல்லாம் நம்ம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் சொல்லோடு விளையாடு அப்படிங்கிற நிகழ்ச்சி, விளையாட்டு நிகழ்ச்சியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நேர்கள் எல்லோரும் இணைப்பில் வந்து ரொம்ப அழகாக அவர்களுடைய விடைகளை வந்து முயற்சி பண்ணாங்க. நிறைய பேர் அருமையான விடை சொன்னாங்க. நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி கலந்து கொண்ட நேர்களுக்கும் வீட்டில் கேட்டுட்ருக்க நேர்களுக்கும் நன்றி. வரக்கூடிய இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. மீண்டும் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மணிக்கு பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைகிறேன். இந்த பாட்டை கேட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருங்க. ரொம்ப அருமையான பாடல் வருது. மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னிமேனன் மற்றும் ஸ்வர்ணலதா, ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வருகிறது. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு இன்று வெளியிட்டுள்ளது. இந்த சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அமைச்சர்களை கொண்டு அமைக்கப்பட்ட உயர்நிலைக் குழுவின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு பிரதமரின் 7 அறிவுறுத்தல்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மருந்தியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப துறைகளில் கூடுதலாக ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் வலியுறுத்தியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ, பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரை அவர்களது இல்லங்களில் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போர்க்கால அடிப்படையில் தவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், கிருஷ்ண பிரசாத் கரகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா.
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40க்கு கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40க்கு மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தில் உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 102.3.
3: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்கள் எல்லோருக்கும், என்னுடைய இனிமையான மாலை வணக்கம் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே கௌதம். 5:10 கடந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஒரு சூப்பரான தலைப்பில் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். எல்லாரும் பேச ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரெடியாக இருக்கிறவங்கலாம் ஃபோனோட ரெடி ஆகிக்கோங்க. இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னா உடனே ஃபோன் எடுத்து ரெடி ஆகிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எந்த மாதத்தில் இருக்கோம், மே மாதத்தில் இருக்கோம் இல்லையா. ஸோ மே மாதம் அப்படின்னாலே நமக்கு மனசுக்கு ஞாபகத்துக்கு வருது, ஒன்று முதல்ல வருது வெயில். வெயில் வந்து அப்படியே சுட்டு எரிச்சிரும். ரெண்டாவது நமக்கு வெக்கேஷன் வந்துடும். இந்த ஸ்கூல் காலேஜ் லீவ் விடுறது, குழந்தைங்களோட வெளியே போகிறது, இதெல்லாமே நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் இந்த கோடை காலத்தில் நீங்கள் எங்கே சுற்றுலா போகலாம் அப்படின்னு திட்டமிட்டுருக்கீங்க அப்படின்றத பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். ஏன்னா நான் அடுத்து பிளான் பண்ணலான் இருக்கீங்களா போகலாம் அப்படின்னு. சரி, உங்ககிட்டலாம் கேட்டால் ஒரு ஐடியா கிடைக்குமே அப்படின்றதுனால இன்றைக்கி இந்த தலைப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நிறைய பேர் நல்லா சூப்பராக பிளான் போட்டிருப்பீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையில் இந்த தலைப்பில் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ நீங்கள் பேசணும்னு என்ன பண்ணணும், ஃபோன் எடுத்து கால் பண்ணணும். 2952085353 அப்படின்ற நம்பருக்கோ அல்லது 2838981 அப்படின்ற நம்பருக்கோ கால் பண்ணலாம். அப்புறம் 044 அப்படின்ற கோடையும் சேர்த்துட்டு கால் பண்ணுங்கள். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுடைய நேயர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட நம்ம இணைஞ்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: மாலை வணக்கம் கௌதம் சார்.
0: மாலை வணக்கம். யார் இங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: Facebook வீரர் ராகவன் என்ற ஒரு நபர் பேசுகிறேன்.
0: ஓகே ஓகே, சூப்பர். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுல எல்லாரும் கூட பேசி.
1: ஆமா சார், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் ஆயிடுச்சு.
0: ஆமா ஆமா. சோ ஒரு வழியா திருப்பி எல்லார கூட பேச ஆரம்பிச்சாச்சு, ரொம்ப சந்தோஷம்
1: சார். நமக்கு மகிழ்ச்சி. அதாவது நமக்கு பன்மலை தான் நம்ம பக்கத்துல இருந்து பேசுறதா மகிழ்ச்சி. சரி சார்,
0: ஓகே.
1: விடுமுறை மே மாதம்.
0: எங்க பிளான்
1: பிளான் போட்டிருக்கேன் சார், என்னுடைய ஒரு திருமண விழா இருக்குது.
0: ஓகே.
1: அடுத்தது ஜூலைல வால்பாறை அத்திராப்பள்ளி அப்படின்னு ஒரு இடத்துக்கு போலாம் பிளான் போட்டு.
0: ஓகே, ஜூலைல பிளான் பண்ணிருக்கீங்க?
1: ஆமா சார், ஏன்னா ஜூன்ல ஒரு கல்யாணம் இருக்கு.
0: ஓகே ஓகே ஓகே.
1: அதனால அத்திராப்பள்ளியும் ஒரு ஊர் சார், அது பாக்கணும்ட்டு.
0: எதனால அது குறிப்பிட்டு அதை பாக்கணும்னு அவ்வளவு ஆசை உங்களுக்கு?
1: அது வனப்பகுதி சார், அடர்த்தியான வனப்பகுதி. காட்டு விலங்குகளை வந்து அதன் வழியே நம்ம கண்ணோட பார்த்து ரசிக்கணும் சார். இயற்கைய பாக்கணும்னா.
0: சோ இயற்கையோட இயற்கையா இணைய போறீங்க?
1: ஆமா, அதாவது ஒலி கூட எழுப்ப கூடாது.
0: ஆமா,
1: ஒலி எழுப்புனா அது வந்து ஓடிடுமா. அது என்னோட ஃப்ரெண்டு போயிட்டு வந்தாரு. வால்பாறைன்றது இயற்கை காட்சிகள், அந்த ஆழியாறு டேம், அந்த டேம் அதெல்லாம் வந்து தேயிலை, அது இயற்கை காட்சிகளுடைய அற்புதத்தை பார்க்கலாம். ஆனா அதிரப்பள்ளின்றது முக்கியமா காட்டு விலங்குகள், முக்கியமா யானை வந்து. ஏன்னா அங்க வந்து கால முள்ளு குத்திர கூடாதுக்காக ரொம்ப நடந்து போவோமா பாதையில. இந்த காட்டு யானைகள்லாம் அழகா பாக்கலாம்.
0: சூப்பருங்க, கண்டிப்பா போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ரசிச்சுட்டு வாங்க.
1: நீங்களும் வாங்க. ஐ வில்
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி, இனிப்புல
1: வந்ததுக்கு. வாழ்க வளமுடன்.
0: நன்றி, வணக்கம். ஆஹா, வந்தோடனே இப்படி கட் பண்ணிட்டு போனா எப்படி? நீங்க கோடை காலத்துல எங்கெல்லாம் போலான்ட்டு, கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு, 10 நாள் கடந்துட்டோம் மே மாசத்துல. பட் ஸ்டில் நமக்கு இன்னும் ஒரு 20 நாளுக்கு மேல இருக்கு. எங்கெங்கெல்லாம் போக போறீங்க, என்ன மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யாருங்க இது கால் பண்ணிருக்கீங்க?
2: ஆனந்த் சார், கௌதம் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நாள் ஆச்சு பேசுவோம்.
0: ஆமா, ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
2: இருக்கலாம்
0: இருக்கலாம், அப்புறம் பழகிடும், போக போக அதுவே பழகிடும்.
2: ரொம்ப
0: சந்தோஷம், சந்தோஷம் கால் பண்ணதுக்கு. நன்றி.
2: சரி சார்.
0: வணக்கம்
3: சார். கலாச்சார் சார்,
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?

0: இருக்கலா?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சார்.
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு பேசுறோம். என் வாய்ஸ் நீங்க கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சா? ஓகே, சூப்பர் சூப்பர். நீங்க எங்க பிளான் பண்ணிருக்கீங்க? மைசூர். சூப்பர் ஊரு. ஏற்கனவே போயிருக்கீங்களா? இனிமேல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா? சூப்பருங்க, சூப்பர். போய் பாத்துட்டு வாங்க, நல்லா இருக்கும் எல்லாமே. சாமுண்டீஸ்வரி கோயில். ஆமா, சூப்பருங்க, சூப்பர். போய் பார்த்து ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நன்றி, நன்றி. ஆஹா, டூர் பத்தி பேச உடனே எவ்வளவு சந்தோஷம் எல்லாம் இருக்கும். டூர் பிளானை பேசும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, போனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்துலேயே இப்போ ஒரு சூப்பரான பாட்டு நம்மளை சந்தோஷப்படுத்த வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு முடிச்சுட்டு தொடர்ந்து பேசலாம். இப்போ வரக்கூடிய பாடல் சாட்டை படத்திலிருந்து சந்தோஷ், ஹரிஹரன், அனிதா இணைந்து பாடின பாடல். யுகபாரதி வரிகளில் டி இமானுடைய சில சாட்டை படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. 5:16 கடந்து போயிட்டுருக்கு. இணைஞ்சிருக்கீங்க பூந்தெண்டல் நிகழ்ச்சியில், உங்களோட நான் ஆர்ஜே கௌதம். கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கோடைக்கால சுற்றுலா திட்டம் என்ன அப்படின்றத பத்தி தான் பூந்தன்றல் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். 5:20 கடந்து போயிட்டு இருக்கு. ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. நீங்கள் கோடை காலத்தில் எங்கெல்லாம் போகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருப்பீங்க. நேரம் பயங்கரமான மாஸ்டர் பிளான்லாம் போட்டிருப்பீங்க. அதை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானும் அடுத்து எங்கேயாவது இந்த கோடை காலத்தில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவேன். 2952-0853 அப்படின்ற நம்பருக்கோ, அல்லது 2838-9871 அப்படின்ற நம்பருக்கோ கால் பண்ணுங்கள். 044 அப்படின்ற கோடியும் சேர்த்து கால் பண்ணுங்கள். வணக்கம். சூப்பர், இப்படி தான் இருக்கணும். ரொம்ப அழகாக பல்ப் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி, ஃபேஸ்புக்லேயும் நம்மளுடைய நேர்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அதையும் அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போது இணைப்பில் வரக்கூடிய நேர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: பொன்னேரி ஜெகண்டர் கரையில் நம்ம பேசுகிறேன். கௌதம் ஜி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, நீங்க எங்க போலான் இருக்கீங்க? இல்ல பிளானே இல்லையா?
1: இல்ல இல்ல, நான் ஆக்சுவலி பிளான் போட்டோம். ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பிளான் போட்டோம். இப்போ ஆல்ரெடி பெங்களூருக்கு இப்போ வெள்ளிக்கிழமை போறோம் நாங்க எல்லா ஃபேமிலியோட.
0: சூப்பர்.
1: பெங்களூரு, மைசூர் அப்படியே அந்த எங்க ரிலேஷன் வீடுலாம் இருக்கு, ஃபேமிலியோட போறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு போறதுக்கு. சொல்றது பசங்க லீவ் விட்டு எங்க கூப்பிட்டு போல. இப்போ ஃப்ரைடே கிளம்புறோம். ஃப்ரைடே கிளம்பிட்டு ஒரு எப்படியோ ஒன்னு 8 டேஸ் கிட்ட ஆகும்.
0: ஒரு வாரத்துக்கு மேல ஜாலியா சுத்த போறீங்க, ஊர் சுத்த போறீங்க?
1: ஆமா ஆமா, கண்டிப்பா.
0: சூப்பர் சூப்பர், சுத்திட்டு என்ஜாய் பண்ணுங்க ஜாலியா ஃபேமிலியோட.
1: உள்ளூர் வாய்ஸ், அஜித் சார் வாய்ஸ். அண்ணா அண்ணா, எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, சொல்லி தருவீங்களா? தம்பி பால் பாண்டி, பையன் பால் பாண்டி, சிங்க குட்டி, இந்த ஸ்கூல்ல தான் படிச்சான், என்ன வேணுமா கேளு, பையன் படிப்பான். அண்ணா எனக்கு தெரிஞ்சதுலாம், உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உடம்புல உசுறு இருக்காது. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு நொடியும், ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் நானா செய்து கிடக்குறா. நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. சூப்பர், தொடர்ந்து பேசிட்டே இருங்க. நன்றி. சூப்பர் சூப்பர், எப்பயும் போல.
1: தேங்க்யூ தேங்க்யூ
0: தேங்க்யூ. கோடை காலத்தில் என்ன பிளான் உங்களுக்கு சுற்றுலா, நீங்கள் எங்கே போகிறதா திட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். நிறைய பேர் என்னென்னா அழகாக திட்டம்லாம் போடுவாங்க, ஆனால் எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் திட்டம் மட்டும் தான் போட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரியும் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் நீங்கள் சொல்லலாம். இங்கே எங்கெல்லாம் போகலான்ட்ருக்கேன், இங்கெல்லாம் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். அதே போல் ஃபேஸ்புக்லேயும் நம்மளுடைய நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் கேட்டுட்டு தான் பாருங்க, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டாங்க. அடுத்து சாந்தி ரமேஷ், இனிய மாலை வணக்கத்தோடு முடிச்சிட்டாங்க முதல் நேராக வந்து கமெண்ட் பண்ணி. அடுத்து ரமா அப்படின்றவங்களும் மாலை வணக்கம். சோம சுந்தரம் அப்படின்றவர் வாழ்த்துக்களோடு முடிச்சிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் ஐ திங்க் பிளான் இல்லைன்னு நினைக்கிறேன். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: மாவட்டம் மேலூர் கோட்டலத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
0: ராதாகிருஷ்ணன், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு நந்தி.
0: சூப்பர். என்ன பிளான், என்ன பிளான் போட்டிருக்கீங்க?
2: கோடை காலத்துல வந்து தேனி பக்கம் எங்க அக்கா வீடே இருக்கு, பல்லவரையான்பட்டின்ற ஊரு. அங்க இருந்து சுருளி ஃபால்ஸ் ரொம்ப கிட்ட.
0: கேள்விப்பட்டிருக்கேன். சுருளி ஃபால்ஸ்
2: அப்படியே கம்ப வழியா கூட்டி போயிருவாங்க. போற வழியில பூரா திராட்சை தோட்டமா இருக்கு, திராட்சை பழங்கள் அங்கனே விற்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டு அப்படியே இதுல சுருளி ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு அப்படியே சுருளி ஆண்டவர் கோயில சாமி கும்பிட்டு வரலாம்னு இருக்கும்.
0: ஆஹா, நீங்க சொல்றதே அப்படியே கண் முன்னாடி காட்சியா வருது, அவ்வளவு அழகா சொல்றீங்க.
2: நன்றி.
0: சூப்பருங்க, சூப்பர், நன்றி பகிர்ந்ததுக்கு.
2: நன்றி.
0: எஸ், எல்லாருக்கும் இந்த மாதிரி நிறைய பிளான் இருக்கும். ஸோ உங்களுடைய கோடைக்கால சுற்றுலா திட்டம் என்ன அப்படின்றத என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபோன் எடுக்க, கால் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. நீர்ப்பறவை படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் குமார் பாடியிருக்காரு. அவருடைய இசையிலேயே வைரமுத்து வரிகளில் வந்து

0: நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நாளா பேசி உள்ளாட பேசு.
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: மட்டும் இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
1: சூப்பர் சூப்பர். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேசி.
0: சார் ரொம்ப நல்லா சார், தெரியலனாலும் சொல்லி கொடுப்பீங்க.
1: சூப்பர். சொல்லுங்க, நீங்க என்ன பிளானு? கொடைக்கால சுற்றுலா என்ன திட்டம் போட்டிருக்கீங்க
0: சார்? நாங்க கொடைக்கானல் ஊட்டி.
1: ஆ, கொடைக்கானல் ஊட்டி ரெண்டுமே போறீங்களா?
0: போறதுக்கே பிளான் பண்ணி வச்சுக்கிறோம் மேடம். நாங்க எங்க குடும்பத்தோட ஆட போவோம். எங்க மூணு பொண்ணுங்க, மாப்பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி வச்சுக்கிறோம்.
1: எப்ப போலான் இருக்கீங்க?
0: ரெடியா இருக்கு. எங்க வண்டி இருக்குது சார்.
1: சூப்பர்.
0: வேனு, மகேந்திர வேனு. அந்த வண்டி எதுவும் ஜாலியா ஒரு ரவுண்ட் அப்படியே வச்சுக்கினு வாங்கிக்கினு முடிஞ்சா பயணி போயிட்டு கூட போயிட்டு வருவோம் சார்.
1: சூப்பருங்க, சூப்பர். சந்தோஷமா சேஃபா போயிட்டு வாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட
0: பேசுறேன்.
1: நன்றி நன்றி நன்றி. ஆஹா, டூர் போறேன்னு சொல்றதே ஒரு சந்தோஷம் பாத்தீங்களா? அதே போல அடுத்த நேர் வராங்க, அவங்க கிட்டே பேசிடலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
2: ஹலோ சார், என் பேர் ஹரிணி சார். நான் பொஷாவுக்கு பேசுறேன்.
1: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன் சார்.
1: சூப்பர். என்ன பிளான், எங்க போலான்னு இருக்கீங்க?
2: பீச் சார்.
1: பீச் தானா? என்ன சிம்பிளா பீச்சா? வீட்டு பக்கத்துலயே?
2: இல்ல சார், பீச் மகாபலிபுரம்.
1: ஓ, அந்த அவ்வளோ அங்கெல்லாம் போக போறீங்க? யார் யார் வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து போக போறீங்களா?
2: ஆமாம் சார்.
1: சூப்பர் சூப்பர், போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
2: தேங்க்யூ சார்.
1: நன்றி. அதே போல் ஃபேஸ்புக்லேயும் நம்மளுடைய நேயர்கள் பதிவுக்கு கீழே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் சுற்றுலா போவீங்க, கோடைக்காலத்தில் என்ன சுற்றுலா திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன், அதை கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு நேயர், வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம், யார் எங்க இது கால் பண்ணியிருக்கீங்க?
3: மாதவரத்துலேருந்து நித்யா பேசுகிறேன்.
1: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும்.
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, நீங்கள் என்ன திட்டம்?
3: போயிட்டு
1: வாங்க, சந்தோஷமா இருக்கு. நன்றி
3: நன்றி.
1: ஓகே, அதே போல் ஃபேஸ்புக்கில் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், அதுக்கப்புறம் எம் சங்கர், இவங்க எல்லாருமே வந்து வாழ்த்துக்களோடு முடிச்சிட்டாங்க. அந்தோனி ராஜும் வந்து வாழ்த்துக்களோடு முடிச்சிட்டாங்க. ஹேமலதாவும் ஆசம் போட்டு வாழ்த்துக்களோடு முடிச்சிட்டாங்க. அடுத்து என்னங்க, யாருக்குமே உங்களுக்கு பிளான் இல்லை, எல்லாருமே சிறப்பாக தொடர வாழ்த்தோடு முடிச்சிட்டிங்களே. நீங்கள் எங்கே போக போகிறீங்க, என்ன பிளான் திட்டம் அப்படின்றதையும் அடுத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பாட்டு கேட்டு வந்துடலாம். சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. எந்த படத்துலேருந்து அப்படின்னா, மயக்கம் என்ன அப்படின்ற படத்துலேருந்து. தனுஷ் பாடின பாடல், செல்வராகவன் தனுஷ் வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. 5:34 நெருங்கிட்டு இருக்கு. இணைந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அஞ்சு மணி 30 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. பூந்தண்டல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: கௌதம் சார், மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.

கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மணங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

5:39 கடந்து போயிட்டுருக்கு. கோடைக்கால சுற்றுலா திட்டம் என்ன அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். நம்மளுடைய நேயர்களும் உங்களுடைய சுற்றுலா திட்டத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிகிட்ருக்கீங்க. அதே போல் ஃபேஸ்புக்லேயும் நம்மளுடைய பதிவுக்கு கீழே நிறைய நேயர்கள் வாழ்த்துக்களோடு சேர்த்து சிலரும் வந்து எங்கெல்லாம் போக பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா 2952-0853 அப்படின்ற நம்பருக்கோ அல்லது 2838-9871 அப்படின்ற நம்பருக்கோ கால் பண்ணுங்கள். 044 அப்படின்ற கொடியும் சேர்த்து கால் பண்ணுங்கள், தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் மாற்றான் படத்திலேருந்து வந்துட்டே இருக்குது. விஜய் பிரகாஷ், கார்த்திக், ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பாடல் விவேகா வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கோடைக்கால சுற்றுலா திட்டம் என்ன அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வணக்கம் வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்க இருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
1: கொழுமங்கோட்டம் ராமகிருஷ்ணன்.
0: சூப்பர், என்ன பிளான் சுற்றுலாவுக்கு, எங்கே போகலான் இருக்கீங்க இந்த சம்மருக்கு?
1: கொடைக்கானல் போகலான்னு.

0: சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி ரெண்டு டைம் போயிருக்கிறேன்.
1: ஓகே,
0: இருந்தாலும் இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த வெப்பத்துல இருந்து நம்ம உடம்பு பாதுகாக்கிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அங்க வந்து இருந்து அந்த சூழ்நிலை அனுபவிச்சாத்த உடம்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்.
1: ஓகே, உடம்புக்கும் நல்லா இருக்கும், மனசுக்கும் இதமா இருக்கும்.
0: மனசுக்கும் இதமா இருக்கும்.
1: சூப்பருங்க, சூப்பர். எப்ப பிளான் பண்ணிருக்கீங்க, இந்த மாசத்துலயேவா?
0: இந்த ஒரு வாரம், அடுத்த வாரத்துல போலான்னு பிளான் பண்ணிருக்கோம்.
1: ஓகேங்க, ஓகே, சூப்பர். இப்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நன்றி இணைப்புல
0: வந்தது. நன்றி சார், நன்றி.
1: ஸோ கோடைக்கால சுற்றுலா திட்டம் என்ன அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் மோஸ்ட்லி சொன்னது வந்து கொடைக்கானல், ஊட்டி, ஆஸ் யூஷுவல் அது ரெகுலராக வர்றது தான். ஏன்னா வெயில் டைமில் குளிர் பிரதேசம், குளிராக இருக்கிற இடத்துக்கு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணியிருக்கீங்க?
2: ஆவடியிலேருந்து பாஸ்கரன்.
1: சொல்லுங்கள், நீங்கள் என்ன, எங்கே பிளான் பண்ணியிருக்கீங்க?
2: குற்றாலம் சார், அடுத்த வாரம் போகலான்னு.
1: குற்றாலம், சூப்பர், சூப்பர். அடுத்த வாரம் ஃபேமிலியோடையா இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையா?
2: ஃபேமிலியோட தான்.
1: சூப்பருங்க, சூப்பர். போய் என்ஜாய் பண்ணிட்டு
2: ரெண்டு வாட்டி போயிருக்கிறோம். அங்கே என்ன பெஷல்னா, குளிச்சுட்டு வந்த உடனே பசி எடுக்கும்.
1: எதனால அப்படி?
2: மலையடி போய் ஒரு குளியல் போடலாம்.
1: ஓகே, ஸோ குளிச்சுட்டு வந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. சூப்பருங்க, சூப்பர், நன்றி. ஸோ அதே போல் ஃபேஸ்புக்லேயும் நம்மளுடைய நேயர்கள் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. கண்ணன் பி மெட்டுப்பட்டியிலேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழ்த்துக்களோடு முடிச்சிட்டாரு அவரும். மீரா வெங்கட் ராமன், முகமது மியான், பர்வத வர்தினி, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அதுக்கப்புறம் எஸ் பழனி, ராமச்சந்திரன் கேஎம், இவங்க எல்லாரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், நல்ல இருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
3: திருவத்தூர் பத்மாவதி.
1: சொல்லுங்க, எங்க பிளான் பண்ணிருக்கீங்க இந்த சுற்றுலாலாம்? எங்க எங்க சுற்றுலா பிளான் பண்ணிருக்கீங்க இந்த தடவை இந்த வெயில் காலத்துல?
3: நாங்க இப்பதான் வந்திருக்கோம் பாப்பா வீட்டுக்கு. ஊட்டிக்கு போறோம் சார்.
1: ஊட்டிக்கா, எப்ப போறீங்க?
3: அந்த நாள் அன்னைக்கு போறோம் சார்.
1: சூப்பர், சூப்பர். அப்ப ஒரே ஜாலி தான் ஊட்டிக்கு போயிட்டு.
3: தேங்க் யூ சார்.
1: சொல்லுங்க
3: சார். சார் சரிண்ணா.
1: கௌதம்.
3: யோகாவா?
1: கௌதம், கௌதம்.
3: கௌதம், கௌதம் சாரா? தேங்க் யூ சார், தேங்க் யூ சார்.
1: நன்றிங்க, நன்றி.
3: சார், தேங்க் யூ சார்.
1: வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
4: அதுக்கடையில
1: ஒரு நாள் ஏதாவது டைம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. ஆஹா, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலா இருக்கே.
4: அந்த மாதிரிதான் இருக்கு.
1: சரி, அப்படி போகணும்னு நினைச்சா எங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க?
4: பக்கத்துல ஊட்டி, கொடைக்கானல்.
1: ஓகே, ஓகே, சூப்பர், சூப்பர். சரி, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க, முடியலன்னா அடுத்த கோடை காலத்துக்கு பாத்துக்கலாம். நன்றிங்க, நன்றி. வணக்கம்.
5: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம், யார் இங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
5: திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலை.
1: சூப்பர். என்ன பிளான் இந்த கோடை காலத்துக்கு, எங்க போலான் இருக்கீங்க?
5: ஒரு நாள்ல போயிட்டு வர மாதிரி ஏற்காடு போலான்னு இருக்காங்கய்யா.
1: ஓகே, ஒரு நாள் காலையில போயிட்டு நைட்டு வர மாதிரி.
5: ஆமாங்கய்யா, அது மாதிரி பிளான் பண்ணிருக்கோம்யா.
1: சூப்பர், ஃபேமிலியோட.
5: ஆமாங்கய்யா, கண்டிப்பாங்க.
1: சூப்பருங்க, சூப்பர். போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நன்றி இனிப்புல வந்ததுக்கு. ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. கும்கி படத்திலிருந்து ஹரிச்சரன் பாடின பாடல், யுகபாரதி வரிகளில், டி இமான் இசையில. கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 5:54 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டும் நிறைவா நேயர்கள்கிட்ட பேசிடலாம். ஆஹா, அதுக்குள்ள வந்த வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: எப்படி இருக்கீங்க பார்த்திபன்?
1: நல்லா இருக்கேன் சார். ஒரு மாசம் ஆயிடுச்சு சார் உங்ககிட்ட.
0: ஆமா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
1: ஆமா, ரொம்ப நாள். வானொலி வேற நிகழ்ச்சி தாங்க நான் உயிர். 15 வருஷமா பாக்குறேன் சார்.
0: சூப்பருங்க, சூப்பர். நீங்க என்ன பிளான்?
1: அதாவது நியூஸ் எல்லாம் பாப்பேன் சார், பாட்டு கீட்டு எல்லாம் பாப்பேன். அதானா சேலம் ஏற்காடு போயிட்டு வந்திருக்கேன்.
0: ஏற்காடு போயிட்டு வந்துட்டீங்க? கோடைக்கால பிளான் எல்லாம் முடிஞ்சிருச்சு.
1: ஆமா, போயிட்டு வந்துட்டோம்.
0: சூப்பர், ஓகே. எப்படி இருந்தது? எப்படி இருந்தது அனுபவம்? சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி பகிர்ந்ததுக்கு. ஓகே. அதே போல ஃபேஸ்புக்லேயும் நம்மளுடைய நேயர்கள் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம்.

ஆரணி, பாப்பம்பட்டி, ஆண்டாள் தேவமணி வாழ்த்துக்களோடு முடிச்சிட்டாங்க. அவங்களும் சொல்லலை என்ன திட்டம் அப்படின்னு. அதே போல் ராமச்சந்திரன், கேஎம் சோமசுந்தர்

சந்திரபிரபு, முகமது மியான் இவங்க எல்லாருமே வந்து வாழ்த்துக்களோடு முடிச்சிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். முனிராஜ் மாலை வணக்கத்தோடு முடிச்சிட்டார். நெல்லை பாரதி மருதமலைக்கு போயிருந்தாராம் காரில். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒகேனக்கல் போயிட்டு அப்படியே மருதமலை போயிருந்தேன், காரில் போகும்போது மலை ஏறும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் வந்து வாழ்த்துக்களோட சொல்லியிருக்காங்க, நேர்கள் சொல்கிறதெல்லாம் நேரில் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனவே நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக் வாயிலாக பதிவிட்ட நேர்களுக்கும் அதே போல் ஃபோனின் மூலமாக வந்தவங்களுக்கும் மிக்க நன்றி. கோடை காலத்தில் என்னென்ன திட்டம், எங்கே போகிறதுக்கு பிளான் அப்படின்றது ரொம்ப அழகாக எல்லாரும் சொன்னீங்க. ஸோ நீங்களும் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா சந்தோஷமாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க இந்த கோடை காலத்தை. நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் வந்துகிட்டே இருக்குது. இந்த படத்துலேருந்து அப்படின்னு கேட்குறீங்க, கழுகு படத்திலிருந்து பாடல் வந்துட்டுருக்கு. கார்த்திக் ராஜா பாடியிருக்கக்கூடிய பாடல், நாமுத்துக்குமார் அவர்களை யுவன் சங்கர் ராஜா உடைய இசையில மீண்டும் 8 மணிக்கு அணிலாம். கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6 மணி. அன்பார்ந்த விவித் பாரதியின் தமிழ் பண்பலை நேயர்களுக்கு மீண்டும் மாலை வணக்கம். இசையருளும் இறையருளும் இணையும்

0: நேரமாய் உங்கள் மனங்களை இசையில் மகிழ்விக்க வருகிறது.
1: பக்தி மாலை.
0: இந்த இனிமையான மாலை பொழுதில் எங்கும் நிறைந்த பரம்பொருளின், நீக்கமர நிறைந்த பரம்பொருளின் அருளினை நாடுவோம். இசையருளால் அவனின் புகழை பாடுவோம். வேதாளம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து விஷால் தயாலோடு பாடிய பாடல், இணைந்து பாடிய பாடல், விவேகா எழுதிய பாடல்.

அரங்கமதிர இசையை ஒலித்து வணங்கினோம் முழுமுதற் கடவுளின் அருளை புகழ்ந்து பாடி. நம்முடைய பக்திமாலை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சரணம் ஐயப்பா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ராஜி இணைந்து பாடிய பாடல். புலவர் மாறி எழுதியது, சந்திரபோஸ் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

அழகான இந்த மாலை பொழுதில் ரொம்பவே அருமையான ஒரு பக்தி பாடல் கேட்டோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ராஜகாளியம்மன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. வடிவேலு மற்றும் சொன்ன

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
1: நேர்களே, மனதில் கவலைகள் நீங்கி நம்பிக்கையும் நற்சிந்தனைகளும் மலரட்டும் என்பதற்காக

பல்வேறான இறை மகிமைகளை போற்றும் திரை இசை பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. நேரம் 6:15:40. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து. டி ஆர் மகாலிங்கம் பாடியது, கண்ணதாசன் எழுதிய பாடல், கே வி மகாதேவன் இசையில் ஒலிக்கிறது. இணைந்து பயணிப்போம், இறையருள் போற்றுவோம்.

இசைத்தமிழ் அழகாக இறையருளாய் ஒலித்தது அந்த பாடல் கேட்டோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மீண்ட சொர்க்கம் திரைப்படத்திற்காக எம்எல் வசந்தகுமாரி மற்றும் டாக்டர் எஸ் சீர்காழி கோவிந்தராஜன் இணைந்து பாடிய பாடல். பாபநாசம் சிவன் எழுதியது, சி ஆர் சுப்பராமன் இசையில் கேட்போம்.

நேர்களே, எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளை உணர்வதற்கான பாதை அன்பு மட்டுமே. மனித மனங்களில் கருணையாகவும் தாயின் பாசத்தில் இனிமையாகவும் இயற்கையின் அமைதியில் அதிசயமாகவும் வெளிப்படுவது அந்த இறையருள்தான். அன்பே கடவுள் என்று நம் முன்னோர் கூறியது வெறும் சொற்கள் அல்ல, மனிதநேயத்தின் உயர்ந்த உண்மையாகும். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தும் இதயங்களில் இறைவன் உறைகிறான். பசியார்ந்தவருக்கு உணவாகவும், துயரமுற்றவர்களுக்கு ஆறுதலாகவும், நம்பிக்கை இழந்தவர்களுக்கு ஒளியாகவும் திகழ்வதே அந்த பரம்பொருளின் மகத்துவம். இந்த இனிமையான மாலை பொழுதில் அன்பும் ஆன்மீகமும் கலந்த பக்தி பாடல்களின் வழியே எங்கும் நிறைந்திருக்கும் இறைசக்தியை உணரும் ஒரு இனிய பயணத்தில் இதுவரை நாம் இணைந்திருந்தோம். நம்முடைய பக்தி மாலை நிகழ்ச்சி தொடரும் பாடலோடு நிறைவு பெறுகிறது. அன்பை விதைத்து இறையை உணரும் பக்தி மாலை நிகழ்ச்சியை தொடர்ந்து மாலை நேரத்தில் கேட்டு மகிழ்வோம். விவத் பாரதியின் தமிழ் பண்பலையில் Thank you.

அரண்மனை கிளி திரைப்படத்திற்காக மின்மினி மற்றும் சொர்ணலதா இணைந்து பாடிய பாடல் முத்துலிங்கம் எழுதிய பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. நிறைவு பெறுகிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாலை 6:30 நிமிடத்திற்கான மாநில செய்திகள்.

0: வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் குறித்த அறிவிக்கையை மத்திய அரசு இன்று வெளியிட்டது. இதன்படி இந்த சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இதனை செயல்படுத்துவதற்காக 95,600 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள திரு மு க ஸ்டாலின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசியல் நாகரிகத்துடன் திரு விஜய் தம்மை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். தமது இல்லத்திற்கு வந்த முதலாவது முதலமைச்சர் திரு விஜய் என்று இந்த சந்திப்பிற்கு பின்னர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பின்னர் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசையும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவை தலைவர் பதவிக்கான தேர்தலில் தாவேகாவின் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். துணைத் தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கர் மனு தாக்கல் செய்துள்ளார். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படவுள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா நாளை பேரவையில் வெளியிடவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சேலம் மாவட்டம் காட்டுவளவு என்ற பகுதியில் மது போதையில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மது மற்றும் போதை பழக்கம் காரணமாக ஏற்படும் சீரழிவுகள் உச்சத்தை அடைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நிலைமை மேலும் மோசமாவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சியின்போது நடைபெற்ற டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத் திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி பதவியில் இருந்தபோது 45,000 டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றதாக கூறி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா கடந்த 3 நாட்களில் மட்டும் 1,14,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இதேபோல் கடந்த 3 நாட்களில் 17,000 டன் வர்த்தக சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். 140,000 மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 3 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: இன்று காலை 5:30 அளவில் வடக்கு இலங்கை கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவிலும் அதே பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிக்கலான 2 கண் அறுவை சிகிச்சைகளை மருத்துவர்கள் வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுவனின்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை இன்று சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக

0: கண்ணுக்குள் சென்ற கம்பியையும், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் விபத்தில் சிக்கிய போது கண்ணுக்குள் சென்ற குச்சியையும் மருத்துவக்குழு வெற்றிகரமாக அகற்றியதாக கண் மருத்துவர் திருமதி பர்வத சுந்தரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: பையன் 10 இயர் ஓல்டு வந்துருந்தான். ஒரு மத்தியானத்துல வந்து தம்பி வந்துட்டு ரிமோட்டை தூக்கி எரிஞ்சிருப்பான் போல. ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் போயிட்டு இங்க நம்ம கிட்ட ஒரு 6 to 7 o'clock வந்திருப்பாங்க. நைட்டு நம்ம பார்த்துட்டு அட்டெண்டர்ஸ் எல்லாம் வந்து ஆங்ஷியஸா இருந்துட்டு அதை எடுக்கிறேன்னு ட்ரை பண்ணும் போது நிறைய ஃபுல்லா உள்ள போயிடுச்சு. ஸ்ப்ரிங்குங்கிறதுனால அது ஒரு பக்கமா டைரக்ஷன்ல நம்ம மூவ் பண்ணோம்னா உள்ளுக்குள்ள அதை சுத்தி சுத்தி உள்ள போயிடுச்சு. சின்ன துவாரம் வழியா ஃபுல் ஸ்ப்ரிங்கும் உள்ள போய் மாட்டேங்குது. அவங்க இங்க வரும்போது ரொம்ப வந்து வீக்கம் அடைஞ்சிருச்சு கண்விழி. அதனால அது எடுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை வந்துட்டு நம்ம மயக்க மருந்து கொடுத்து அந்த ப்ராப்பரா வந்துட்டு அதே துவாரம் வழியா வெளியில எடுத்துட்டோம். எந்த டேமேஜும் இல்லாம, பார்வைக்கும் டேமேஜ் இல்லாம, கரு லிட்டுக்கும் டேமேஜ் இல்லாம அதை ஃபுல்லா வெளியில எடுத்துட்டோம். தம்பிக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை சார், ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு ரெஸ்டோர்டு. அது மாதிரி இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு வயசானவர் தேனியில இருந்து ரெஃபர் பண்ணிருந்தாங்க. அவருக்கும் ஒரு வெளிப்பக்கமா பார்க்கும்போது சின்ன காயம்தான் இருந்துச்சு. பட் சிடி எடுக்கும்போது பார்த்தா ஒரு 6 சென்டிமீட்டருக்கு பெரிய ஒரு ஒரு குச்சி மாதிரி ஒரு இது வந்து ஃபாரின் பாடி வந்து உள்ளணும். ஒரு பிரெயின் கேவிட்டிக்குள்ளேயே போய் அது அந்த மிடில் லோபுன்னு சொல்லுவோம் பிரெயின், அது வரைக்கும் போய் அது நின்றுட்டு இருந்துச்சு. அதுவும் வந்துட்டு நம்ம நியூரோ சர்ஜன் சார் டாக்டர் ஜெயபிரகாஷோடு சேர்ந்து அதை ஃபுல்லா வந்துட்டு நடுவில் பிரேக் ஆகாம ஃபுல்லா வந்து ரிட்ரீவ் பண்ணிட்டோம்.
0: நெல்லை மாவட்டம் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் இதில் கவனம் செலுத்தி கரடிகளை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் பாபநாசம், அணவன் குடியிருப்பு, கோட்டைவளைப்பட்டி, பசுக்களை விடை உள்ளிட்ட பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் மட்டுமின்றி அகசியர்பட்டி உள்ளிட்ட வெகு தொலைவில் உள்ள கிராமங்களிலும் இரவு நேரங்களில் கரடிகள் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இப்பகுதியில் மட்டும் சுமார் 15க்கும் மேற்பட்ட கரடிகள் சுற்றித் திரிவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் பாபநாசம் மலை அடிவார பகுதியில் கரடிகள் ஜோடியாகவும் தனித்தனியாகவும் வீதிகளில் சர்வ சாதாரணமாக உலா வருகின்றன. இதன்படி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அம்பாசமுத்திரம் அருகே உள்ள டானா களி பார்வையில் பல இடங்களில் கரடிகள் உலா வந்துள்ளன. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகும் நிலையில் தற்போது வரை வனத்துறையினர் சார்பாக இந்த கரடிகளை பிடிக்க எங்கும் எவ்வித குண்டும் வைக்கப்படவில்லை. பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கரடியை பிடித்து வனப்பகுதிக்குள் பாதுகாப்பாக விட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தொடர்ந்து கரடி ஊர்பகுதிக்குள் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலை குமார்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்கள் மீது உரிய காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு விஷு மகாஜன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவில் 3 நாள் தெப்பத் திருவிழா இன்று நிறைவடைந்தது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் ரோஹித் புத்தீனா, நிதின் நாங்பாங்கன், வா மெய்தே ஐனா, பர்ஷாந்த், ஹர்ஷ்வர்தன், ஜீனா தேவ், சுஷாந்த் ஜயானி ஆகியோர் இப்பதக்கங்களை வென்றனர். இப்பிரிவில் இந்தியாவின் 6 பேர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி பட்டம் வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணையும் பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை இன்று சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு JCD பிரபாகர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 6:40. அன்பு நிறைந்த நேயர்களுக்கு, இசை என்றாலே மனதை வருடும் ஓர் இனிமை, அதிலும் திரை இசை என்றாலோ நினைவுகளை நெகிழச் செய்யும் ஒரு மகிமை. இந்த இனிமையான நேரத்தில் உங்கள் மனதின் மென்மையான உணர்வுகளையும் நினைவுகளையும் மீண்டும் மீண்டும் நினைவூட்ட, எனக்கு பிடித்தமான பாடல்களின் வழி நினைவூட்ட என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே.

என் விருப்பம் நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த ஒரு சில பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற காத்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வரக்கூடியது சொல்ல துடிக்கிது மனசு என்கிற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலை ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்காங்க. கங்கை அமரன் எழுதிய பாடல், இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி.

அழகான பாடல் கேட்டோம் நேர்களே. நேரம் 6:46 இருக்கிறோம். இது என் விருப்பம் நிகழ்ச்சி. நேர்களே, உணர்வுகளை வார்த்தைகள் பேசுவதற்கு முன்பே நம்முடைய கண்கள் பேசிவிடும். அந்த கண்கள் காதலை சொல்லும் போதும் அன்பை சொல்லும் போதும் இதயம் முழுவதும் கவிதைகள் பூத்துவிடும். அன்பு என்பது மௌனத்தில் தொடங்கி ஒரு பார்வையில் மலர்ந்து நினைவுகளில் நெஞ்சை நனைக்கும் ஒரு இனிய உணர்வு. இந்த அழகான இனிய உணர்வை அந்த காதலின் மென்மை, கண்களின் மொழி, இதயத்துடிப்பின் உணர்வு, இதை ரொம்ப அழகாக ஒரு பாடல் கொண்டு வந்து சேர்க்கிறது. உங்களிடம் எனக்கு விருப்பமான பாடலாக சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல், வைரமுத்து எழுதிய பாடல், இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள்.

அழகான அருமையான பாடல், இனிய உணர்வுகளை தூண்டிய பாடல் அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது இந்த பாடல். எனக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். தொடர்ந்து கேளுங்கள், இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை.

பனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து ரொம்பவே ஒரு அழகான பாடல் கேட்டோம். நம்முடைய என் விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக ஒலிக்கக்கூடிய பாடல் பணக்காரன் திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடியது. கவிஞர் புலமைப்பித்தன் எழுதிய பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. தொடரும் பாடலோடு நிறைவு பெறுகிறது என் விருப்பம் நிகழ்ச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.
2: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின்

0: ஒலியின் 9 தசாப்தங்கள், 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேர்ல தான், நாங்க தாம்பரத்துல இருந்து வரோம்.
2: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
3: நாங்க சின்ன வயசுல வந்து ஆல் இண்டியா ரேடியோவை நாங்க ரொம்ப விரும்பி கேட்டிருக்கோம். ஏன்னா அந்த நாட்கள்ல வந்து எங்களுக்கு எந்த பொழுதுபோக்கும் கிடையாது. சினிமா பாடல், பாட்டுக்கு பாட்டு போட்டி, அதெல்லாம் நாங்க விரும்பி கேட்போம். ஊர் தலைவர் வீட்டுல எல்லாரும் ரேடியோ வச்சுட்டு ஊர்காரங்க எல்லாம் போய் உட்காந்துருப்போம். பழைய நாட்கள நான் நினைச்சு பார்த்தேன். சில நாடகங்கள் வரும், சில படத்தோட கொஞ்சம் கொஞ்சம் சீன் வரும், இதற்கெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணி கேட்டுட்டு இருப்போம். ஏன்னா வேற பொழுதுபோக்கு எதுவுமே கிடையாது, வெறும் ஆடியோ மட்டும்தான். அதனால நாங்கள் இதையே விரும்பி கேட்டோம்.
2: உங்க வீட்டில் யார் ரொம்ப ரேடியோ விரும்பி கேட்பாங்க?
3: நான் தான் எங்க அப்பா ரேடியோ வாங்கி வச்சு வந்திருந்தாங்க. எங்க எந்த பக்கம்லாம் இருக்கணும் அந்த பக்கமே தூக்கிட்டு போயிருவேன் அந்த ரேடியோவை. அந்த குரல், நீங்கள் கேட்க போவது, நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது, அந்த குரல், அந்த லேடிஸ் குரல் ரொம்ப நல்லா ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்லி அந்த குரல் ரொம்ப அழகா இருக்கும். நான் விரும்பி கேட்டது அதுல பழைய சினிமா பாடல் நான் ரசித்து கேட்டிருக்கேன்.
2: அதுல என்னைக்காவது நீங்களும் வந்து ஃபோன் பண்ணியோ இல்ல லெட்டர் எழுதியோ இல்ல பாட்டு கேட்கணும்னு
3: நினைச்சிருக்கீங்களா? அந்த அளவுக்கு நாங்க கிராமங்கள்ல வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்கம்மா. ஆசை உண்டு, உலக செய்தி அதுலதான் தெரிஞ்சுக்கணும், பேப்பர் பார்ப்போம். நெக்ஸ்ட்,
2: அந்த காலத்துல இருந்த அந்த பழைய ரேடியோக்கும் இப்ப நமக்கு எஃப்எம் ரேடியோ எல்லாம் வந்துருச்சு, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
3: எஃப்எம்ல நம்ம கார்ல போறோம், இப்ப கேட்டுட்டே போறோம், அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி நான் கேட்டுட்டே வந்தேன் ஒரு நாள். அதனால
2: ஏதாவது குறிப்பிட்ட நேரத்துலதான் நாங்க ரேடியோ கேட்போம். இந்த நிகழ்ச்சிக்காக நான் கரெக்டா காலையில நான் வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சின்னு
3: இருக்கு? இல்ல, அது ஒண்ணுதான்ப்பா வழியே, எப்பனாலும் கேட்போம், அந்த ஒண்ணுதான், வேற வழியே கிடையாது. சமைக்க முடிச்ச பிறகு அந்த ஒண்ணுதான், கேட்டுக்கிட்டே தூங்குறது உட்காந்து அந்த ஒண்ணுதான், எங்களுக்கு வேற இதுவே கிடையாது. வேலையை முடிப்பாங்க, கேட்பாங்க, நான் கேட்பேன், நீ கேட்பேன்னு போட்டி வரும். அதான், நான் ரெண்டு பேர் திருப்பி பெரியவங்களா இருக்காங்களே, அது மாதிரி எனக்கு இதை வை, இல்லை நான் அதை வைப்பேன், அந்த சேனல் மாத்து அப்படிங்கும் போது இது வரும்.
2: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னா உங்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்ன?
3: செய்தி தான், ரேடியோ மார்க்கபோனி கண்டுபிடிச்சாரு, ரொம்ப சந்தோஷம். அந்த நாட்களில் அது ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருந்தது. இந்த ஒரு வளர்ச்சி இல்லாத காலங்களில் நம்ம கிராமம் பட்டி தொட்டிங்களுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருந்தது ரேடியோ தான். சாதா ஏழை ஜனங்கள் இதை தான் கேட்டு பயனடைஞ்சாங்க.

0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து வரீங்க?
1: என் பேர் ராஜேந்திரன். இன்றைக்கி வந்து மீடியாக்கள் வந்து நிறைய வந்துட்டு, முன்னாடி வந்து ஆல் இண்டியா ரேடியோ மட்டும்தான் இருக்கும், முன்னாடி வந்து மாநில செய்தி வந்து வரும். அப்போ எங்கன்னா அந்த தெற்கு பஜாரில் வந்து பக்கத்தில் ஒரு லைப்ரரி உண்டு, அந்த லைப்ரரியில் தான் அந்த ஸ்பீக்கர் ஒன்று இருக்கும், அது வந்து மாநகராட்சி அதாவது முனிசிபல் கண்ட்ரோலில் இருக்கும், அந்த இது அவங்க ரேடியோவை ஒளிபரப்பணும். அப்போ மாநில செய்தி

0: கேட்கறதுக்கு எல்லாருமே அங்கே தான் நாங்கள் கூடுவோம். அப்போ வந்து அந்த மாநில செய்தி கேட்க வேண்டிய அந்த கூட்டம் கூடும். அதே மாதிரி மற்றபடி யாராவது ஒரு ஆள் இறந்து போனாலும் அதை வந்து மக்கள் மத்தியில் கிராமப்புறங்களில் வந்து ஒளிபரப்புறது ஆல் இண்டியா ரேடியோ தான். இன்றைக்கி வந்து எத்தனையோ சேனல்கள் மீடியாக்கள் வந்துட்டு, ஆனால் அந்த காலத்தில் வந்து ஆல் இண்டியா ரேடியோ மட்டும்தான் இருந்தது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரேடியோ உண்டு இந்த மைதானத்தில். அதில் வந்து எப்படின்னா அந்த விவசாயிகள்லாம் அங்கே வந்து கூடுவாங்க, விவசாய செய்திகளுக்குனே அதில் ஒளிபரப்பு பண்ணுவாங்க. மக்கள் வந்து எந்தெந்த உரம் போடணும், எப்படி பயிர் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து அதை கேட்க மக்களுக்கு. ஆனால் திரை இசைக்கு வந்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் தான் அதுக்கு ஒதுக்குவாங்க. திரை இசை பாடல்கள் போடுவாங்க, அதை கேட்க நாங்கள் ஸ்கூல்லேருந்து வரும் நாங்கள் உட்காந்துருப்போம். அப்போ எந்த பழைய காலத்து பாட்டுனாலும் போடுவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுது அந்த காலத்தில் ஆல் இண்டியா ரேடியோ தான்.
1: நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ரேடியோ கேட்டிங்கன்னு சொல்லலாம், எந்த வயசுலேருந்து ரேடியோ கேட்டிருக்கீங்க?
0: செல்லு போட்டு தான் அதை கேட்கணும், பேட்டரி செல்லு தான் போட்டு. கரண்ட் நிறைய வீடுகளில் கிடையாது. ரேடியோ தான் எங்கள் மாமா ஒரு ஆள் வச்சிருப்பார், அதில் நாலு கட்டாக போட்டு அதில் வந்து கேட்கணும். அந்த பாட்டுகள் வந்து அது வந்து எங்களுக்கு ரொம்ப விசேஷமாக தெரியும். வயக்காட்டுக்கு போனாலுமே அந்த ரேடியோவை எடுத்துகிட்டு போவோம், வயலில் வச்சு நாங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்த ரேடியோங்கிறது ஒரு பெரிய இதாக இருந்தது, பெரிய மவுசாக இருந்தது. இந்த ரேடியோ கேட்க இவ்வளோ ஆர்வம், இந்த செய்தி கேட்குது. அதே மாதிரி உலக செய்தியில் வந்து அது வந்து போடும், அதான் எங்களுக்கு கேட்க ஒரு ஆர்வமாக இருக்கும் படிக்கிற போலும்.
1: சரி, நீங்கள் வந்து எதுக்காக ரேடியோவை விரும்பி கேட்டீங்க? பாடல்களுக்காகவா இல்லை நிகழ்ச்சிகளுக்காகவா செய்திகளுக்காக?
0: எல்லா நிகழ்ச்சியுமே இல்லை வரும். சுருக்கமாக சொன்னால் கர்நாடக இசை வந்து அதில் ரொம்ப ஒளிபரப்பு பண்ணுவாங்க. கர்நாடக இசைக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோ முக்கியத்துவம் கொடுக்கும். திரை இசை பாடல்களை விட கர்நாடக மியூசிக் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறனால அந்த கர்நாடக மியூசிக் நாங்கள் பழைய காலத்து ஆட்கள்கள் அது அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்ததுனால நாங்கள் வானொலியை கேட்டிருக்கோம்.
1: உங்களுக்கு ஏதாவது பிடித்த அறிவிப்பாளர்கள் யாராவது இருக்காங்களா?
0: இங்கே வந்து பத்மநாபன் உண்டு. மெட்ராஸில் வாசிக்கிறது வந்து சரோஜ் நாராயண சுவாமி, டெல்லியில் வாசிப்பாங்க தெரியுமா, அவங்களுடைய குரலை இன்னும் எனக்கு இருக்குது. செல்வராஜ், பத்மநாபன் அவங்களுடைய குரல்லாம் இப்போவும் கேட்கணும் போல் இருக்கும். அப்படி இருந்தது ஆல் இண்டியா ரேடியோவில். மாநில செய்தி வாசிக்கிறதுக்கு முன்னாடி நேரம் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி செல்லு கிடையாது, நேரம் பார்க்க எல்லார் கையிலையும் வாட்செல்லாம் கிடையாது. அப்போ அந்த ரேடியோ நியூஸை பார்த்து மணி இத்தனை மணி இத்தனை மணிங்கிற கால்குலேட் பண்ணக்கு அது ஒரு உறுதுணையாக இருந்தது. ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ காலேஜுக்கு போகிறதுக்கோ எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது.
1: ரேடியோவில் கேட்டதுலேருந்து எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா எந்த பாட்டு சொல்வீங்க?
0: பிடிச்சேன்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் டிஎம் சௌந்தரராஜன் பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டிஎம் சௌந்தரராஜன் சுசிலா பாடல்கள் வந்து எனக்கு விரும்பி நான் கேட்டிருக்கேன்.
1: எனக்காவது ரேடியோவில் நீங்களும் லெட்டர் எழுதி போட்டு எனக்கு இந்த பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா?
0: நான் கேட்டிருக்கேன்.
1: ரேடியோவில் உங்கள் பாட்டு சொல்லி உங்கள் பேர் சொல்லும்போது அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி?
0: ரொம்ப எளிமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் கேட்பாங்கல்ல, என் கூட வேலை பார்த்தவங்களே நான் சொன்னதை வந்து அவங்க கேட்டு நான் மறுநாள் டியூட்டிக்கு போகும்போது என்கிட்ட கேட்டாங்க, என் கூட வேலை பார்க்கவங்களே கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. எங்களை மாதிரி பெரியவங்களுக்கு வந்து அந்த ஆல் இண்டியா ரேடியோ கேட்ட அனுபவம் எங்களுக்கு மன நிம்மதியும் திருப்தியும் கொடுத்தது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.
1: ரேடியோவை ஏன் எல்லாரும் மக்கள் விரும்பி கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க?
0: அது வந்து மக்கள் மத்தியில் கிராமங்கள்ல இருந்து டவுன் சைடு எல்லா பக்கம் மக்கள் கேட்க ஒரு ஈஸியான ஒரு இது இல்லை. எல்லார் வீட்லையும் டிவி இருக்காது அந்த காலத்தில். ரேடியோ வந்து ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த ரேடியோ கேட்கணும்னு ஆட்கள் போவாங்கல்ல, செய்தி வந்து ஈஸியாக வந்து பரவும்னு அது அதுக்காக வேண்டி அதை விரும்பி கேட்காங்க. ரேடியோவில் கேட்கல வந்து வேலைவாய்ப்பு செய்திகள் நான் கேட்டிருக்கேன். வேலைவாய்ப்பு செய்தி ஒன்று, ரெண்டாவது துக்க நிகழ்ச்சி, ரெண்டாவது விளையாட்டு செய்திகள். அந்த நேஷனல் கேம்ல ஆக்கி வந்து உலக கப்பை வாங்கும்போது அந்த எல்லாம் செய்தி மூலியமாக தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம பேப்பர் அந்தளவுக்கு படிக்க முடியாது, ரேடியோவில் கேட்டதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளோ.

0: சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
1: அந்த காலத்துல வாரத்துக்கு ஒரு சினிமா போடுவாங்க, அதெல்லாம் பார்த்தா நாங்க வளர்ந்துருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு ஒரு நீங்கள் கேட்டவேன்னு ஒன்று போடுவாங்க, அதை கேட்டுதான் நாங்கள் வளர்ந்துருக்கோம்ங்க. அதுக்கப்புறம் நியூஸ் ரேடியோ தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு, அதுக்கப்புறம் தான் டேப் ரெக்கார்டு வந்துச்சு. ரேடியோவே கேட்டு பழகிருக்கோம்.
0: இல்லை, அந்த காலத்தில் வந்து பெரிய டிரான்சிஸ்டர் இருக்கும், இப்போல்லாம் வந்து பாக்கெட் ரேடியோ சைஸுக்கு வந்துருச்சு, மொபைல்லையும் கூட நம்மளால் பாட்டு கேட்க முடியுது. பழைய கால ரேடியோவில் பாட்டு கேட்ட அனுபவம் இருக்கா?
1: பழைய காலத்தில் ரேடியோ தான் பாட்டு கேட்கணும், வேறு எதுவும் கிடையாது.
0: ஏதாவது குறிப்பிட்ட நேரத்தில் தான் நாங்கள் ரேடியோ கேட்போம், இந்த நிகழ்ச்சிக்காக நான் கரெக்டாக காலையில் நான் வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சின்னு இருக்கும்.
1: பாட்டு கேட்போம், நியூஸ் கேட்போம்.
0: எந்த மாதிரி பாடல்கள் விரும்பி கேட்பீங்க?
1: அந்த காலத்து டைமிங்கே உள்ள பாட்டு, புதுப்பாட்டு, புதுப்பாட்டும் பழைய பாட்டும் கேட்போம்.
0: அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுப்பாட்டு. எந்த வயசுலேருந்து ரேடியோ கேட்டிருக்கீங்க?
1: 10 வயசுலேருந்து ரேடியோ தான் கேட்டு பழகிருக்கோம், இன்னைக்கு 60 வயசு ஆகிட்டு எனக்கு.
0: உங்க வீட்டில் யார் ரொம்ப ரேடியோ விரும்பி கேட்பாங்க? இவங்க கேட்டிருக்காங்க, தாத்தாவோ அப்பாவோ கேட்டிருக்காங்க, அதுலேருந்து நானும் கேட்க ஆரம்பித்தேன் அப்படின்னா யாரும் சொல்லுவீங்க?
1: எங்கள் வீட்டில் ரேடியோ வந்து எல்லாருமே விரும்பி கேட்பாங்க.
0: உங்கள் வீட்டில் ரேடியோவை எங்கே வச்சு கேட்பீங்க?
1: மெயின் ஹாலில் இருக்கும்ண்ணே, சவுண்டாக வைப்போம்ண்ணே. வால்வு ரேடியோ, இன்னும் வால்வு ரேடியோ இருக்குது எங்கிட்ட. ஆ, இன்னும் இருக்குங்க.
0: தினசரி ரேடியோ கேட்பீங்களா? இல்லை
1: கேட்போம்ண்ணே.
0: அந்த காலத்தில் இருந்த அந்த பழைய ரேடியோவுக்கும் இப்போ நமக்கு எஃப்எம் ரேடியோலாம் வந்துருச்சு, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
1: இப்போ அட்வான்ஸ் ஆகிட்டு, பழைய காலத்து ரேடியோவோட ஒப்பிடும்போது, ஆனால் பழைய காலத்து ரேடியோ ஒப்பிட முடியாது, அது ஒரு தனி மகத்துவம்.
0: உங்களுக்கு வந்து அந்த நேர் விருப்பம்லாம் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் கிட்டவையெல்லாம் கேட்பேன்னு சொல்லிட்டு, அதில் என்னைக்காவது நீங்களும் வந்து ஃபோன் பண்ணியோ இல்லை லெட்டர் எழுதியோ இல்லை பாட்டு கேட்கணும்னு நினச்சிருக்கீங்களா?
1: கேட்டதில்லை, அப்படி கேட்டது ஆசை இருந்திருக்கு, ஆனால் கேட்கல. அப்போ ஃபோன் வசதி கிடையாது, நம்ம வீட்டில் ஃபோன் கிடையாது, அப்படி கேட்க முடியாது, அதனால் கேட்கல. ஏம்மா, அப்போனா 12 மணிக்கு போய் உட்காருவோம் ஞாயிற்றுக்கிழமை, அந்த 12 to 12:40 வரைக்கும் அது ஒரு பாட்டு போடுவோம், அது யாருமே மிஸ் பண்ண மாட்டோம், அப்படி நாங்கள் கேட்டு உடந்தாருக்கு. அதுக்கப்புறம் நியூஸ் பார்ப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துருக்கோம்.
0: இந்த சினிமா ஒளிச்சித்திரம்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம டிவியில் ஒரு படத்தை பார்க்குறதுக்கும் அதே இதை ரேடியோவில் கேட்குறதுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்?
1: ரேடியோவில் நாங்கள் கேட்போம்னு அந்த வசனம், சினிமா கதையை சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்போம். அப்போ அது மட்டும் தானே உண்டு, அப்படியும் கேட்டிருக்கோம். வானொலி கேட்குறாங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் வானொலி தான் போடுறாங்க, அதனால அது கேட்க தான் செய்யறாங்க. அதாவது சில விஷயங்களை உண்மையாக சொல்லுவாங்க.
0: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்ன?
1: இங்கே சின்ன வயசு அனுபவங்கள் எல்லாமே ஞாபகம் வரும்டா, நாங்கள் அதில் தான் பிறந்து வளர்ந்துருக்கோம், வேறு ஒன்றுமே கிடையாது, ஆப்ஷன் கிடையாது எங்களுக்கு. ஒன்லி ரேடியோ மட்டும்தான் எங்களுக்கு பொழுதுபோக்கு, வேறு பொழுதுபோக்கு கிடையாது, அதனால் அதை ரொம்ப விரும்புகிறோம் நாங்கள்.
2: 90 ஆண்டுகளாக தேசத்தின் இதய ஒலியாக துடித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
3: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷ்வாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா, ரம்யா.
4: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து எண்ணம் தொகுப்பு வி சிவானந்த கிருஷ்ணன், குரல் வண்ணம் மணிமுத்தாறு கணேஷ், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது இரவு 7:15 தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலைக் குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமி

நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தற்போதைய சூழல் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த 7 வேண்டுகோள்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுயசார்பு இந்தியாவை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதை சுட்டிக்காட்டி பிரதமர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளதாக கூறினார். பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைப்பது, வீட்டிலிருந்து பணிபுரிய முன்னுரிமை அளிப்பது, அடுத்த ஓராண்டுக்கு தங்கத்தை வாங்குவதை தவிர்ப்பது, இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளிப்பது, வெளிநாட்டு பயணங்களையும் ஓராண்டிற்கு தவிர்ப்பது, வெளிநாட்டு பொருட்கள் மற்றும் சமையல் எண்ணெயின் பயன்பாட்டை குறைப்பது போன்ற வேண்டுகோள்களை பிரதமர் விடுத்துள்ளதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். சோதனைச் சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சோதனைச் சாவடி ஒன்றில் அதிநவீன வசதியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வாகனங்கள் சோதனைச் சாவடிகளில் தடையின்றி செல்ல இயலும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் 285 கோடி ரூபாய் மதிப்பிலான பெட்ரோலிய பொருட்கள் சேமிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொழில்துறையினரும் ஆராய்ச்சியாளர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். மும்பை IIT வளாகத்தில் கரியமில வாயு வெளியேற்றம் தொடர்பான அதிநவீன சோதனைக் கூடம் தொடங்கி வைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் இது முக்கியமான மைல்கல்லாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் ஆராய்ச்சி பணிகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டிருப்பதையும் திரு தர்மேந்திர பிரதான் சுட்டிக்காட்டியுள்ளார். மருந்தியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப துறைகளில் கூடுதல் ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கால்நடைகளுக்கான மருத்துவ வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மருந்து உற்பத்தியில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் அவர் கூறினார். கோவிட் பாதிப்பு காலத்தில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 150 மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகளில் 174 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதியும் 34 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2014 புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 350 இருந்தது என்றும் தற்போது இது 200,000 கூடுதலாக அதிகரித்துள்ளது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா, தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும், கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கு ஏற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மேற்கு வங்கத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் வேலி அமைப்பதற்கான நிலத்தின் உரிமையை எல்லை பாதுகாப்பு படைக்கு வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற முதலாவது அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்த நில மாற்ற நடவடிக்கைகள் இன்று தொடங்கி அடுத்த 45 நாட்களுக்குள் நிறைவடையும் என்று முதலமைச்சர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார். இதேபோல் மேற்கு வங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை தொடங்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். பீகாரில் பொதுமக்களின் குறைகளை களைவதற்கென இணையதளம் மற்றும் கட்டணமில்லா தொலைபேசி சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தொடங்கி வைத்தார். பட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இந்த சேவைகளை தொடங்கி வைத்ததாக

பீகார் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றில் பெறப்படும் புகார் மனுக்கள் மீது 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் காலதாமதம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை மறுநாள் பதவியேற்க உள்ளது. முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி பதவியேற்கிறார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், புதுச்சேரி பிஜேபி பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான டாக்டர் மன்சுக் மாண்டவியா மற்றும் பலர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறும் என்று அம்மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 105 நகராட்சிகளுக்கு இந்த தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் வாக்கு எண்ணிக்கை 29ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சிட்டோர்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட ஸ்வாட் மாவட்டத்தின் சுற்றுலா தலம் அருகே சென்று கொண்டிருந்த வேன் பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று போர்ச்சுகல் அமைச்சர் திரு ஸ்வான் ட்ரூயி ஃபெரேரா தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஒப்பந்தத்திற்கு தொடக்கத்திலிருந்தே போர்ச்சுகல் ஆதரவு அளித்து வந்ததை சுட்டிக்காட்டினார். இந்தியா விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக உலக அளவில் இந்தியா பொருளாதாரத்தில் வலிமை மிக்க சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் போர்ச்சுகல் அமைச்சர் கூறினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங் அழைப்பை ஏற்று அவர் இப்பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைக்கிடையே இரு தலைவர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பிலிப்பைன்ஸ் துணை அதிபர் திருமதி சாரா டியூட்ரேட் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 255 உறுப்பினர்களும் எதிராக 26 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது, நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டது போன்ற புகார்களின் அடிப்படையில் இந்த பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. 118 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்திலும், 113 புள்ளிகளுடன் நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும், 109 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிசெட்டி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-16, 21-18 என்ற செட்கணக்கில் பிரேசிலின் ஜூலியானா வியானா வியாராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: நேரம் 7:30. நேயர்கள் இனி கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ளம் கொண்ட மது ராமகிருஷ்ண ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நமது பாரத திருநாடு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. நிறைய மாநிலங்கள், நிறைய மொழிகள், பலதரப்பட்ட மக்கள், பல இனங்கள்னு நிறைய முகங்கள் இருந்தாலும் ஒன்றே ஒன்று, இந்தியர் என்பது நம்மை ஒருங்கிணைத்திருக்கிறது. நமது நாட்டின் வடகிழக்கு மாநிலங்கள்ல அருணாச்சல பிரதேசமும் ஒண்ணு. சூரியன் ஏழும் நாடுன்னு இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு. மாநிலமா உருவாவதற்கு முன் நெஃபா என்று அழைக்கப்பட்டது. மொத்த பரப்புல சுமார் 80% காடுகள் தான். ஈட்டா நகர் இதன் தலைநகரம். மொத்தம் 12 நகரங்கள் இருக்கான். பசிகாட் என்ற நகரம் மிக பழமையானது. ஸ்மார்ட் சிட்டி வரிசையில் இடம்பெற்றிருக்கு. 3600 கிராமங்கள் இருக்குதான் அருணாச்சல பிரதேசத்துல. பழங்குடியின மக்கள்ல 20 இன மக்கள் இங்கு வசிக்கின்றனர். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது 80% பரப்பு காடுகளா இருப்பதுதான். கற்கால மனிதர்கள் வாழ்ந்த பல பகுதிகள் இங்கு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரோயிங் என்ற பகுதியில் இயற்கை வனப்பை முழுமையா ரசிக்கலாம். பச்சை பசேல், பள்ளத்தாக்குகள், மனதை மயக்கும் மலை தொடர்கள் நிறைந்த மாநிலம் அருணாச்சல பிரதேசம்.

0: மது ராமகிருஷ்ணன் ஐயா, உங்க கோட்டூர் மலையாண்டி பட்டணமும் மலை சார்ந்த ஓரளவுக்கு காடுகள் சூழ்ந்த பகுதிதான். நீங்க எப்படி முழுக்க தென்னந்தோப்பை நம்பி இருக்கிறீர்களோ அதுபோல அந்த மாநிலத்துல விவசாயம் இருக்கு, மீன்பிடி தொழிலும் இருக்கு, ஆடு வளர்ப்பு தொழிலும் இருக்கு. ஈட்டா நகர்லிருந்து சுமார் 100 கிலோமீட்டருக்கு தள்ளி சிரோ பள்ளத்தாக்கு இருக்கான். அங்க இருக்கும் மக்கள் நெசவு தொழிலை முக்கிய தொழிலா செய்பவர்கள். நம்ம சிறுமுகை நெகமம் பகுதி மாதிரியே அருணாச்சல பிரதேசம் தவாங் மற்றும் மேற்கு காமே மாவட்டங்களுக்கு இடையே உள்ள சாலை 4170 மீட்டர் உயரத்தில் உள்ளது. ஆண்டு முழுவதும் திறந்திருக்கும் இந்த சாலையில கடும் குளிரிலும் விருப்பப்பட்டவர்கள் பயணிக்கலாம். இந்த சாலையை ஒட்டி திபேத்தியர்கள் புனிதமாக கருதும் 101 ஏரிகள் இருக்கான். எப்படி நமது கோயம்புத்தூர் மாநகரை சுற்றி நிறைய ஏரிகள் குளங்கள் இருக்கோ அப்படி. ஏன் செங்கற்பட்டு மாவட்டத்தை ஏரி மாவட்டம்னு தான் அழைக்கிறோம். அதுபோல இந்த பகுதியில பனிக்காலம் மிகவும் ரம்மியமா இருக்குமா. ஏரிகள் பெரும்பாலும் குளிரில் பனியில் உறைந்து விடுமா. அந்த நேரத்தில் மோட்டார் சைக்கிள்லேயே சுற்றுலா வந்து செல்பவர்கள் நிறைய பேரா. எப்பவும் பரபரப்பா இருக்கும் வாழ்க்கையை மறந்துட்டு அமைதியை அனுபவிக்க, ஏன் அமைதியை தரிசிக்க அருணாச்சல பிரதேசம் உகந்த இடம், அருமையான சுற்றுலாத்தலம். மது ராமகிருஷ்ணன் ஐயா, இருக்கிறவங்க தான் அள்ளி முடிய முடியும். வாய்ப்பும் வசதியும் உள்ளவர்கள் அருணாச்சல பிரதேசத்துக்கு ஒரு முறை போயிட்டு வரலாம். எங்களை மாதிரி இருப்பவர்கள் உங்க கோட்டூர் மலையாண்டி பட்டணம் உங்க தோட்டத்துக்கு வந்துட்டு போறோம். ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிப்போம். நாங்கள் ஒன்று ஒரு சுற்றுலாத்தலம் பார்த்துட்டு வந்த மாதிரி ஆயிடும், ரெண்டாவது நீங்கள் முழுக்க இயற்கை விவசாயம் செய்பவர். எப்படி இயற்கை விவசாயம் செய்து லாபம் பார்ப்பதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடலாம். அப்படி தானேங்க. நமக்கு ஒரே ஒரு விருப்பம், ஆசை, அது பேராசைன்னு கூட சொல்லலாம். அதாவது அருணாச்சல பிரதேசத்தில் 80% பரப்பு காடாக இருக்கான், வனங்கள். நமது மாநிலத்தில் இது போல எப்போ வரும், வருமா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: 102.3 FM.
1: நேரம் 7:35. நேர்களை, இசையோடு இணைந்த ஓர் அழகான உணர்வு. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இன்று கவிஞர் மு. மேத்தா அவர்கள் எழுதிய திரை இசை பாடல்களின் வழி உங்களுக்காக. கவிஞர் மு. மேத்தா அவர்களை பற்றி வந்து அறிமுகம் தேவையே, பூக்கடைக்கு விளம்பரம் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி கவிஞர் மு. மேத்தா அவர்களுக்கு, அதுவும் வானொலி நேயர்களுக்கு அறிமுகம் தேவையே இல்லை. திரை இசை உலகில் மிக மிக புகழ்பெற்ற ஒரு கவிஞர் தான் மு. மேத்தா அவர்கள். மு. மேத்தா அவர்களுடைய அந்த சில பாடல்களை, புகழ்பெற்ற சில பாடல்களை அவருடைய நினைவாக நாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்ப போகிறோம். பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி கவிஞர் மு. மேத்தா அவர்களுடைய சில பாடல்கள் பாட்டும் பயணத்தில் பயணப்படுகிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் ஒரு பாடல், அவருடைய புகழ்பெற்ற ஒரு பாடல், கேளடி கண்மணி திரைப்படத்திற்காக அவர் எழுதியிருக்கக்கூடிய பாடல் தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் அருமையாக ஒலிக்கக்கூடிய பாடல் பி. சுசிலா பாடியது, மு. மேத்தா எழுதிய பாடல். இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது பாட்டும் பயணமும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அருமையான பாடல் உங்களுக்காக.

இதெல்லாம் வந்து என்ன கவிதையாக சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, இதெல்லாம் வந்து அவர் எழுதிய நூல்கள், ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அவர் எழுதிய கவிதை தொகுப்புகளுடைய பெயர்களை மனச்சிறகு, அவர்கள் வருகிறார்கள் முகத்துக்கு முகம், நடந்த நாடகங்கள், காத்திருந்த காற்று, ஒருவானம் இரு சிறகு, திருவிழாவில் தெருப்பாடகன், நந்தவன நாட்கள், இதயத்தின் நாற்காலி, என்னுடைய போதி மரங்கள், கனவு குதிரைகள், கம்பன் கவியரங்கில், என் பிள்ளை தமிழ், ஒற்றை தீக்குச்சி, மனிதனை தேடி, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, மு மேத்தா கவிதைகள், கலைஞருக்கும் தமிழென்று பேர், கனவுகளின் கையெழுத்து, நாயகம் ஒரு காவியம், இப்படின்ட்டு ரொம்பவே அழகழகான கவிதை தொகுப்புகளை வந்து அவருடைய பெயர்லே, அந்த கவிதை நூல்களின் பெயரே வந்து அவருடைய இயல்பை ரொம்ப அழகாகவே காட்டிடும் அப்படின்னே சொல்லலாம். அழகிய கற்பனை, ஆழமான பொருள், எளிமையான சொல்லாடல், புதிய சிந்தனை, புதுமையான உருவகம், முந்திக்கொள்ளும் உணர்வலைகள், பாட்டலையாய் காற்றலையின் நேரலையில், பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் கவிஞர் மு மேத்தா அவர்களின் புகழலையாய் உங்களுக்காக நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், இரட்டை வால் குருவி திரைப்படத்திலிருந்து கவிஞர் மு மேத்தா எழுதிய பாடல், கேஜி யேசுதாஸ் பாடியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், இதயம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 காற்றலையின் நேரலையில். நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி.

ரொம்ப ரொம்பவே அழகான பாடல். தமிழ் திரையுலகில் திரையிசை பாடல்களில் முத்திரை பதித்த பாடல்கள் கவிஞர் மு. மேத்தா அவர்களுடைய பாடல்கள் அப்படின்னே சொல்லலாம். அவர் கண்ணீர் பூக்கள் தந்து மனச்சிறகை விரித்து கனவு குதிரைகள் கட்டி கம்பன் கவியரங்கில் மனிதனை தேடி ஒற்றை தீக்குச்சி ஏந்தி ஆகாயத்தின் அடுத்த வீட்டுக்குள் கையெழுத்து கனவுகளின் கையெழுத்தை தேடி

வானம்பாடி கவிஞரின் வானதிரும் பாடல்கள் விவித் பாரதியின் தமிழ் பண்பலையில் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் உங்களுக்காக. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பாரதி திரைப்படத்திற்காக. கவிஞர் மேத்தா எழுதிய பாடல், பவதாரிணி பாடியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

ரொம்ப ரொம்ப அழகான பாடல்கள் கவிஞர் மு மேத்தா அவர்களுடைய திரையிசை பாடல்களை வந்து நம்ம பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். காதல் சோகமும் தமிழ் தாகமும் இழையோடும் பாடல்கள் அவருடைய திரையிசை பாடல்கள். அது மட்டும் கிடையாது, சமூக உணர்வோடு நிறைய பாடல்களையும் எழுதியிருக்கிறாரு. அந்த வகையில் நிறைவு பெறுகிறது பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி. இன்றைய பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் கவிஞர் மு மேத்தா அவர்கள் எழுதிய சில திரையிசை பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். அந்த வகையில் தொடரும் பாடலும் அவர் எழுதியது வேலைக்காரன் திரைப்படத்திற்காக மனோ மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. வரும் பாடலோடு நிறைவு பெறுகிறது பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி.

0: நேரம் 7:55. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: காலை நேரம், கடற்கரை ஓரம், காலை வீசிக்கிட்டு கையை வீசிக்கிட்டு ஏதோ சண்டைக்கு போகிற சிப்பாய் மாதிரி எல்லாரும் நடந்து போயிட்டுருக்குறாங்க. நடைப்பயிற்சி. அதில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எதிரில் வந்தார் ரொம்ப வேகமாக. என்ன சார் வாக்கிங்க அப்படின்னு கேட்டோம். அவரால் ஆமாம்னு பதில் சொல்ல முடியல, அவ்வளவு கஷ்டம். மூச்சு விடுறதுக்கே வாயை திறந்து திறந்து மூடிகிட்ருக்கிறார். எங்கே பேசுகிறது? கொஞ்சம் நின்று நிதானித்து மூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னார் ஆமாம் அப்படின்னு. என்ன சார் இவ்வளவு வேகம்னு? உங்கள் பேச்சை கேட்டுட்டு தான் சார் நடக்க ஆரம்பித்தோம். நீங்கள் தான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தீங்க நடக்கிறது நல்லதுன்னு. அன்னையிலேருந்து ஆரம்பிச்சுட்டேன், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இப்போ பாருங்கள், உங்கள்கிட்ட சுலபமாக பேசக்கூட முடியல, மூச்சு வாங்குது, உடம்பு கூட வலிக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். உங்களை யார் சார் இவ்வளவு வேகமாக நடக்க சொன்னது? வேகத்தை குறைங்க, மெதுவாக நடங்க அப்படின்னோம். நீங்கள் நடக்கிறதுனால என்னென்ன சௌகரியம்னு அன்னைக்கு சொன்னீங்களே தவிர சௌகரியமாக நடக்கிறது எப்படின்னு சொல்லலையே அப்படின்னார் அவர். இன்னமும் லேசாக மூச்சு வாங்கிக்கிட்டே சொன்னால் கூட இவர் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. அதனால் இந்த நடைப்பயிற்சி பண்ணுறவங்க கவனிக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள் இருக்குது. அது என்னென்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதெல்லாம் மருத்துவ நிபுணர்கள் சொல்கிற குறிப்புகள். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உங்கள் வயசு 40 மேலேயா? உங்கள் எடை வந்து இருக்க வேண்டியதை விட 10 கிலோ

0: அதிகமாக இருக்குதா? நீங்கள் புகை பிடிக்கிறவரா? இதய நோய், இரத்த நாள நோய், உயர் இரத்த அழுத்தம் இப்படி ஏதாவது உங்களுக்கு உண்டா? அப்படின்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நடைப்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. முதல்ல ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நடக்கிறப்போ, உடற்பயிற்சி செய்கிறப்போ மார்பு பகுதியில் அல்லது வேறு எங்கேயாவது தொடர்ந்து வலி இருந்ததுன்னா பயிற்சியை நிறுத்திவிட்டு டாக்டரை போய் பார்க்கணும். நடைப்பயிற்சி பண்ணுறப்போ உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி மெதுவாக அதிக கஷ்டம் இல்லாமல் முன்னேறலாம். அங்கே என்ன போட்டியாக வைக்கிறாங்க, முந்திக்கிட்டு போய் என்ன பண்ண போகிறோம், பரிசாக வாங்க போகிறோம். அதனால் நிதானம் அவசியம் அப்படிங்கிறது அவங்க ஆலோசனை. தொந்தரவு கொடுக்காத ஷூ, ட்ரெஸ்ஸு இதுகளை உபயோகப்படுத்துங்க. பாதத்தில் ஆடு தசை இருக்குல்ல, அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா டாக்டரை பாருங்கள். அந்த பாதத்தில் வலி வரும் அந்த இடத்துல. வெயில் காலமாக இருந்தால் தலைக்கு தொப்பி வச்சுக்கோங்க. பனியில் நடந்தாலும் அப்படி தான், தலையை பத்திரமாக பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட ஏதோ கொஞ்சம் உருப்படியாக தெரியறது அதுதானே. உடற்பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடி பயிற்சி செய்கிறப்போ நிறைய தண்ணி குடிக்கலாமா? முதல் ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் தளர்த்தியாக சாவகாசமாக நடக்கலாம். மணிக்கு 3 அல்லது 4 கிலோமீட்டர் வேகம்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் வேகத்தை அதிகப்படுத்தலாம். மணிக்கு 6 அல்லது 8 கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கலாம். நல்லா கையை வீசிக்கிட்டு நடக்கணும். மூச்சு விடுற எண்ணிக்கை அதிகரிக்கணும். இது மாதிரி ஒரு 30 நிமிஷம் நடக்கலாம். தனியாக நடந்து போகிறதுக்கு உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குதா, கூட யாரையாவது சேர்த்துக்குங்க. ஒரு குரூப்பாக சேர்ந்து போகலாம். நடக்கிறதுங்கிறத ஒரு சந்தோஷமான சமாச்சாரமாக ஆக்கிக்கணும். தினம் இப்படி நடக்க வேண்டியிருக்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகக்கூடாது. சில பேர் நடக்கிறப்போ கடந்த காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க. சில பேர் வருங்காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க. சில பேர் முக்கியமான திட்டம்லாம் இப்படி நடக்கிறப்போ தான் தீர்மானம் பண்ணுவாங்க. நடக்கிறதுனால மன இறுக்கம் குறையுது, பரபரப்பு குறையுது, மன ஆற்றல் பெருகுது, தன்னம்பிக்கை வளருது, முதுமை வந்து தள்ளி போகுது, செயல்திறன் அதிகரிக்குது. இதை தவிர உடம்புக்கும் பல விதமான சௌகரியங்கள் ஏற்படுது. அதனால் இதுவரைக்கும் நடக்க ஆரம்பிக்காதவங்க இனிமே வந்து இந்த குறிப்புகளை கவனத்தில் வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சுடலாம். சார்லஸ் லேம்ப் அப்படின்னு ஆங்கில இலக்கிய மேதை ஒருத்தர், அவர் ஒரு தரம் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனாராம். டாக்டர் அவரை பார்த்துட்டு, நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயத்தில் நடக்கணும் அப்படின்னாராம். வெறும் வயத்தில் நடக்கிறதுக்கு நான் தயார், ஆனால் வயறு கிடைக்கணுமே சார், யார் வயத்து மேலே நடக்கிறது டாக்டர் அப்படின்னு கேட்டாராம் இவர்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சோதனை சாவடி ஒன்றில் அதிநவீன வசதியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வாகனங்கள் சோதனை சாவடிகளில் தடையின்றி செல்ல இயலும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் 285 கோடி ரூபாய் மதிப்பிலான பெட்ரோலிய பொருட்கள் சேமிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா, தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும், கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கு ஏற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள திரு மு க ஸ்டாலின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசியல் நாகரிகத்துடன் திரு விஜய் தம்மை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வாழ்த்துகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச்செயலாளர் திரு

வைகோவையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். தமது இல்லத்திற்கு வந்த முதலாவது முதலமைச்சர் திரு விஜய் என்று இந்த சந்திப்பிற்கு பின்னர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பின்னர் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசையும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் தவிகவின் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். துணைத் தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கர் மனு தாக்கல் செய்துள்ளார். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா நாளை பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலம் மாவட்டம் காட்டுவளவு என்ற பகுதியில் மது போதையில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மது மற்றும் போதை புழக்கம் காரணமாக ஏற்படும் சீரழிவுகள் உச்சத்தை அடைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நிலைமை மேலும் மோசமாவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சியின்போது நடைபெற்ற டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி பதவியிலிருந்தபோது 45,000 டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றதாக கூறி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. 118 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்திலும், 113 புள்ளிகளுடன் நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும், 109 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் ஜூலியானா வியானா வியாராவை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் பட்டம் வென்றது. இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் கனடாவின் லாப்கான் கென் பாங், லாப் ஹாங் ஹூக் பாங் இணையை வென்றது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நீ கோரினாய்.
1: நேர்களுக்கு என்னுடைய மீண்டும் இனிமையான ஒரு வணக்கம். 8:05 கடந்து போயிட்டுருக்கு. நீ கோரினால் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் இன்றைக்கி சூப்பரான ஒரு தலைப்பில் தான் பேச போகிறோம். எல்லாரோடையும் இது ரொம்ப கனெக்டான ஒரு தலைப்பு தான். என்னென்னா, ஒரு சில டைமில் என்னாகணும், சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு ஏறிடுச்சே, நம்ம எப்படியாவது உடல் எடையை குறைக்கணும், இல்லை நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து ஜிம்முக்கு கிளம்பி போவோம். சிலர் வந்து அதை வந்து ரெகுலராக கூட பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் சிலர் வந்து உடற்பயிற்சி ஆரம்பிப்பாங்க, அப்படியே பயங்கர மும்முரமாக ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்கிறதுல, ஜிம் போனதில் இந்த மாதிரி நிறைய காமெடி ஸ்டோரிஸ் இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களை இன்றைக்கி நீங்கள் பகிர போகிறீங்க. நீங்கள் எந்த என்னென்னலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க, அது எப்படிலாம் போய் முடிஞ்சிருக்கு, இல்லை அது நல்லா வெற்றிகரமாக நடந்துட்டுருக்கா, இந்த மாதிரி நிறையா பேச போகிறோம். அதுலேயும் குறிப்பாக ஏதாவது ஃபன்னாக நடந்த விஷயங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் பகிரணும் அப்படின்னா என்ன பண்ணும், ஃபோன் எடுத்து கால் பண்ணி என்கிட்ட சொல்லணும். 2952085353 அப்படின்ற நம்பர்

0: அல்லது 2838987171 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. 044 அப்படின்ற கோடியும் சேர்த்துட்டு கால் பண்ணுங்க. ஸோ யாருக்கெல்லாம் இன்னும் யாருடைய கதைகள்லாம் ரொம்ப ஃபன்னியாக இருக்குது, இல்லை ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உடற்பயிற்சி அல்லது ஜிம் அனுபவம் தொடர்பான விஷயங்களை பேச போகிறோம். அதுலேயும் குறிப்பாக காமெடியாக நடந்த நிறைய விஷயங்களையும் பேசலாம். இணைப்பில் வரக்கூடிய முதல் நேயர், வணக்கம். வணக்கம், யாரங்க இருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
1: வணக்கங்க, நான் தெரிவித்தூர் பத்மாவரிங்க. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன் சார்.
0: சூப்பர். நீங்க உடற்பயிற்சி செஞ்ச அந்த அனுபவம்லாம் இருக்கா?
1: நான் உடற்பயிற்சி தினமும் செய்வேன் சார்.
0: தினமும் செய்றீங்களா? சூப்பர்.
1: ஆமா சார், அக்கா நான் 5 வருஷமா செய்யறேன் சார்.
0: அடாட, வேற லெவலுங்க.
1: அதுக்கு முன்னாடி வாக்கிங் போவேன் சார். இப்போ வந்து நடக்க முடியல.
0: ஓகே,
1: அதனால நான் பெட்ல உட்கார்ந்து ஒரு முக்கால் மணி நேரம் செய்வேன் சார்.
0: சூப்பருங்க, சூப்பர்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க கலா. வாரத்துக்கு ஒரு நாள் விடுமுறை மாதிரி அந்த விடுமுறை அன்னைக்கு நீங்க போயிட்டு வந்துடுறீங்க. நன்றி. வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: சார்,
0: சொல்லுங்க சார். நீங்க உங்களுக்கு அந்த உடற்பயிற்சி அனுபவம் ஜிம் அனுபவம் இருக்கா?
2: கொஞ்சம் ஓரளவுக்கு. சின்ன வயசுல இருக்கும் போதா நல்ல, நான் இது 8:30 மணிக்கு நல்லா எடுக்கும் போது ஒரு வாரம் எது வரைக்கும் எப்படி எடுத்தேன்,
0: 20 வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க சார். சொல்லுங்க. நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் சார். அதாவது நான் வாக்கிங்லாம் போவோம், நானும் என் ஃப்ரெண்டும் அங்க சுத்திட்டே இருப்போம்ல. அவன் மிஸ் பண்ணி என்ன விட்டு வந்துருவான். இவனோட ஃப்ரெண்டு விட்டுட்டு வந்தானே, என்ன தேடிட்டு இருப்பான். இவன வரவே கூட வரலன்னு அப்புறம் வந்தா, என்னடா இங்கே இருக்கேன், நீ பாட்டு விட்டு போயிட்டேன், நான் சுத்திட்டு இருக்கேன், நீ பாட்டு விட்டு போயிட்டேன்னு மறந்துட்டேன் அப்படின்றான்.
0: கூட வந்த ஒருத்தரையே மறந்துட்டு அந்த அளவுக்கு மெய் மறந்து வாக்கிங் போயிருக்காரு பாத்துக்கோங்க.
2: அந்த அளவுக்கு போயிட்டாரு, மறக்க முடியாத விஷயம்.
0: சூப்பருங்க, சூப்பர். நன்றி, நன்றி பகிர்ந்தது.
2: தேங்க்யூ.
0: சூப்பராக எல்லாரும் ஷேர் பண்ணிருக்கீங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஃபன்னியாக நடந்திருக்கு. இப்போ சொன்னார் இல்லையா, வாக்கிங் போன இடத்துல எங்களையே மறந்துட்டு எங்கள் ஃப்ரெண்டு விட்டுட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஜிம் ஆரம்பிப்போம், எக்ஸசைஸ்லாம் பண்ணுவோம், அப்புறம் பாதியிலே விட்டுருவோம், இல்லை அங்கே போய் நிறையா காமெடியான நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நீங்கள் பகிர்ந்தால் கூட இன்னும் நல்லாயிருக்கும், தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. எந்த படத்துலேருந்துன்னா, ஏன் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ற படத்துலேருந்தான் வந்துட்டுருக்கு. ஹரிஷ் ராகவேந்தர் குரலில், பா விஜய் வரிகளை அரவிந்த் சங்கருடைய இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 8:17 கடந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான தலைப்பில் தான் பேசியிருக்கோம். உடற்பயிற்சி அல்லது ஜிம் அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அதாவது அந்த அனுபவம் எதை நான் கேட்குறேன்னா, ரொம்ப ஃபன்னியாக நிறைய விஷயம் காமெடியாக நடந்திருக்கும், அந்த மாதிரியான அனுபவங்கள் இருந்தாலும் நீங்கள் பகிரலாம். ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் இணைக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யாரெங்க இருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
1: வரக்கூடாது, நல்லா வளரணும், வளர்ந்த படிக்கலாம் நீங்க எடுக்க கூடாது, இன்னும் கொஞ்சம் விட்டுருவாங்க.
0: அதே போல வருஷம்
1: வருஷம் 160 கிலோமீட்டர் நடந்து
0: போவேன். விஷயம் கொஞ்சம்
1: வருஷமா பண்றேன்.
0: சூப்பர் சூப்பர், தொடர்ந்து பண்ணுங்க, இதே போல ஆரோக்கியமா இருங்க. நன்றி,
1: நன்றி,
0: வணக்கம்.
1: நடக்குறேங்க.
0: சூப்பருங்க, சூப்பர், இதே போல இருங்க.
1: வேலை செய்யலாம், அது ஒரு சிறந்த பயிற்சி.
0: உங்களுக்கு வேலை செஞ்ச மாதிரி இருந்தது, பயிற்சி செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர், நன்றி பகிர்ந்ததுக்கு.
1: நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.
0: நன்றி, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: பெருமாள்பட்டில இருந்து ஜெயலட்சுமி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க.
2: எங்க வீட்டு வாசப்படி ஹைட்டா இருக்கும், அதை ஏறி இறங்குது, ஒரு எக்ஸசைஸ் பண்ற மாதிரிதான்.
0: ஓ, அதுவே எக்ஸசைஸா? எப்படி, எவ்வளவு தடவை? ஒரு தடவை ஏறுவீங்களா இல்ல நிறைய தடவை ஏறி ஏறி இறங்குவீங்களா?
2: கணக்கலாம சார், கோழி வச்சிருக்கோம், கோழிய பாக்கணும்.
0: ஓகே,
2: அது பாக்கிறதுக்கு அப்பப்போ வெளியே போறது வருது.
0: ஓகே,
2: அந்த வேலையே சரியா இருக்கும் சார்.
0: சோ அது உங்களுக்கும் அதே போல வேலை செஞ்ச மாதிரி ஆச்சு, உடற்பயிற்சி செஞ்ச மாதிரி ஆச்சு.
2: ஆமா சார்.
0: சூப்பருங்க, சூப்பர், நன்றி, நன்றி,
2: நன்றி சார்.
0: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? ஆஹா, வணக்கத்தோட கிளம்பிட்டாங்களே, என்ன தெரியல. வணக்கம்.
4: நுங்கம்பாக்கம் டேங்க் பண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறீங்க. வணக்கம், வணக்கம், வணக்கம்,
0: வணக்கம, வணக்கம். சொல்லுங்க.
4: எனக்கு 68 வயசு ஆகுதுயா, இப்போ நான் படுத்து படிக்காதான் இருக்கேன், ஏந்து நிக்க முடியல, நடக்க முடியல, மூச்சு வாங்குது. ஏந்து நிக்கும் போது கை காலெல்லாம் உதறும், அப்படியே மூச்சு வாங்க, நடக்கவே முடியாது, அந்த அளவு கண்டிஷன் இருக்கு. ஆனா சின்ன வயசுல யோகாசனம் பண்ணி நல்லா சூப்பரா நான் வாழ்ந்திருக்கேன், அது ஒரு காரணம்யா.
0: நன்றியா, நன்றி பகிர்ந்ததுக்கு. வணக்கம்.
5: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க,
5: எப்படி இருக்கீங்க கௌதம் ப்ரோ?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கு,
0: நல்லா நல்லா போயிட்டு இருக்கு.
5: என்ன சொல்றது, மனசு

0: ரீசன்ட் டைம்ல சூப்பரா சாங்ஸ் போட்டு அப்படியே தூள் கிளப்பிட்டேங்க ப்ரோ. ஹைவேஸ்ல இதே சமயத்துல டிராவல் பண்ணுவேன், நேரம் இருந்தா நம்ம கௌதம் ப்ரோ கூட பேசியிருப்போம் அப்படின்னு நினைச்சேன். பட் சாங் செலக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும், அதுவும் அந்த கூலான பிரீஸ்க்கு அப்படியே பஸ் டிராவல்ல அவ்வளவு அவசரமா இருந்தது தெரியுமா.
1: சூப்பர் சூப்பர், நன்றி.
0: வாழ்த்துக்கள். பயங்கரமா அந்த என்ன சொல்றது, யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு சாங்கும் பிளே பண்ணுவீங்க போல இருக்கு, நல்லா.
1: ஓகேங்க, ஓகே, நன்றி. சொல்லுங்க உங்களுடைய அந்த ஜிம் அனுபவம்.
0: கடைசியில கையகையே தூக்க முடியாத ஆயிட போகுது. அவன் சொன்ன மாதிரியே ஆச்சு, கடைசியில நமக்கு எல்லாம் இது செட்டே ஆகாதுப்பா
1: அப்படின்னு அதுக்கு ஒரு கும்பிடு போட்டீங்க.
0: சும்மா விடல, பட் ஸ்டில் அந்த ஷேப்பிங் அந்த டோனிங் பிளா பிளா பிளா பிளா எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் மெதுவா வரப்போ வந்துகிட்டேன். எதுக்கு அவசரம் என்ன இது ஸ்வெட் வராம ஒரு ஒர்க் அவுட் அதெல்லாம் கிடையாது அப்படின்னா என்ன சொல்லுவான், அதுக்குன்னு என்னோட ஃப்ரெண்டு போய் வேணும்ட்டே அந்த பனியன் மேல தண்ணியை தெளிச்சுட்டு வருவான். அவன் அந்த அளவுக்கு ரிக்ரஸா ஒர்க் அவுட் பண்ண மாட்டான், இருந்தாலும் அவனை எல்லாரும் புகழணுமா பாரு எவ்வளவு வியர்வை செஞ்சு ஒர்க் அவுட் பண்றானே. இத மாதிரி எல்லாம் கொஞ்ச நஞ்சமா இருக்கிறதெல்லாம் பயங்கர காமெடி அனுபவங்கள் எல்லாம் நடந்தது. எங்க ஆபீஸ்க்குள்ளேயே அந்த ஜிம் அது இதெல்லாம் இருக்குமா, அதனால எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா ஒரே பேட்சா போவோம். அந்த அனுபவங்கள்ல என்னால இன்னைக்கு வரைக்கும் கூட நினைச்சா ரொம்ப ஜோவியில மறக்க முடியாத அனுபவங்களா இருந்தது.
1: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி ஷேர் பண்ணதுக்கு.
0: தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ, பை பை.
1: வணக்கம்
2: நண்பருக்கு இரவு வணக்கம்.
1: வணக்கம்.
2: அடையாளம் மட்டும்தான் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறது சார.
1: சொல்லுங்க.
2: சிறப்பா இருக்கு நிகழ்ச்சி.
1: நன்றி.
2: நானும் என் மனைவியும் சார் ரெண்டு பேருமே காலையில வாங்கிக்கு போவோம் சார்.
1: ஓகே.
2: ஒன்னாவும் போவோம், ரெண்டு ஹவரும் சுத்திட்டு அப்புறம் வீட்டுக்கு வருவோம் சார்.
1: ஓகே ஓகே.
2: வீட்டுக்கு வருவோம், அப்புறம் சாயந்தர நேரத்துல உள்ள ஜிம் இருக்கு சார், என் கம்பெனி பக்கத்துல ஜிம் இருக்கு.
1: என்ன காலேஜ் படிக்கிறவருமா இருக்கீங்களா?
2: ஆமா சார்,
1: இப்படியே இருங்க
2: தாத்தா. சின்ன என்ன எங்களோட ஓட்ட பஞ்சு விட்டா நீ நின்ன போயிடும் பொழுது.
1: ஓகே ஓகே,
2: வாய்ப்பு வாய்ப்பு. நன்றி சார்.
1: நன்றி நன்றி
2: நன்றி.
1: எல்லாரும் பயங்கர சூப்பரா சொல்றீங்க, உங்களுடைய ஓருடைய கதைகளும் கேட்கும்போது நல்லா இருக்கு. தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த ஒரு பாடல் வில்லன் படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, உதித் நாராயணன் சாதனா சர்கம் இணைந்து பாடின பாடல். வைரமுத்து வரிகளை வித்யாசாகருடைய சில கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நன்றி
1: நடப்பயிற்சி போவோம் சார். பக்கத்துல ஒரு ஜிம் இருக்கு சார், வாரத்துல ரெண்டு நாள் தான் சார் போக முடியும், போயிட்டு வருவோம் சார், அவ்வளவுதான் சார்.
2: ஓகே, ஏன் ரெண்டு நாள் மட்டும்?
1: டைம் இல்ல சார், நைட் பார்க்க வேண்டியதா இருக்கா,
0: பகவே
1: கிடைக்காது சார்.
0: ஓகே ஓகே ஓகே, சூப்பர்.
1: தொடர்ந்து பண்ணுங்க. ரொம்ப சளி பிடிச்சிருக்கு உங்களுக்கு?
0: சளியா? எனக்கு சளி இல்ல.
1: ரொம்ப நாள் பேசி சும்மா உங்ககிட்ட காமெடி பண்ணு சார்.
0: சூப்பர் சூப்பர்.
1: சரி சார், ரொம்ப நன்றி சார், பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார்.
0: வணக்கம். அதே போல ஃபேஸ்புக்லயுமே நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அடுத்த நேயர் யாரு? வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன்
3: சார். அமைச்சூர் சார். சார், 16 வயசுல ஒரு தடவை எக்ஸசைஸ் பண்ணேன் சார். அவர் என்ன சொன்னாருன்னா, நல்லா புட்டிச்சு ரவி உடம்புன்னு கேட்டாரு. அவர் சொல்லி தேக ஒரு முட்டை எடுத்துக்கிறாரு சார். அது ரெண்டு சூடுல வச்சு எக்ஸசைஸ் பண்ணா உடம்பு சூடாகுமா சார்? தெரியாது, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப வீக் ஆகி டேஞ்சர் ஆயிட்டேன் சார். அப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க, வீட்டு மருந்தே கொடுத்துருவாங்க சார். ரொம்ப டேஞ்சர், உயிரே குழைக்க முடியாத அளவுக்கு
0: ஆயிடுச்சு.
3: அதனால எக்ஸசைஸ் பண்றவங்க ஹீட் ஏறாத பாத்துக்கணும் சார். அதனால நல்லெண்ணெய் கலந்து முட்டையில அடிச்சு குடிக்கணும் சார். ரொம்ப ஒரு வாரத்துக்கு வெப்ப நோயாளி ஆயிட்டேன் சார். நான் அனுபவிச்சதும் இல்ல, எல்லாம் நல்லா இருக்கு சார். இன்னைக்கு காலையில இருந்து கேட்டேன் சார், எல்லாம் ப்ரோக்ராம் நல்லா இருக்கு.
0: நன்றி நன்றி.
3: எல்லா நேருக்கும் அன்பும் வாழ்த்துக்கணும் சார்.
0: நன்றி நன்றி.
3: வாழ்த்துக்கள் சார்,
0: பகிர்ந்ததுக்கு நன்றி.
3: ப்ரோக்ராமுக்கும் வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி நன்றி. வணக்கம்.
4: வணக்கம். முருகன் பேசுறேன், கே கே நர்ல
0: இருந்து. சொல்லுங்க.
4: இப்போதைக்கு மியூசிக் காலேஜ் போறதுக்கு எம்டிசி பஸ்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க சார். ஏன்னா ஒரு ஸ்டாப்பிங் மிஸ் பண்ணா அடுத்த ஸ்டாப்பிங் 10 minutes அவங்க சுத்தி வருவாங்க, அதுக்குள்ள அடுத்த ஸ்டாப்பிங் நாங்க 10 minutes வாக் போயிடுவேன். இந்த மாதிரி வாக்கிங் ஸ்டாப்பிங் எம்டிசி பஸ் மியூசிக் காலேஜ்க்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க சார். தேங்க்யூ.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
5: வணக்கம். கொடுங்க வந்து தனியா சார் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
5: பாட்டுலாம் சூப்பரா போறீங்க.
0: நன்றி நன்றி.
6: சொல்லுங்க. மதுரையில இருந்து உங்கள் ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன் சார். நீண்ட இடைவெளிக்கு பின்பு உங்கள்கிட்ட ஒரே இடையில மிக்க மகிழ்ச்சி சார், சந்தோஷம்.
0: ரொம்ப மகிழ்ச்சி.
6: நல்லா இருக்கேன். ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி சந்தர்ப்பம் இல்ல.
0: சொல்லுங்க.
6: ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா, 16 வயதுல நான் 6 ராணுவத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த உடற்பயிற்சி செய்வேன். என்னுடைய பக்கத்து வீட்டு பசங்க, எங்க ரிலேஷன்ஷிப் பசங்க, சித்தப்பா பசங்க, பெரியப்பாங்க ராணுவத்துக்கு போறாங்க, அதே மாதிரி நம்மளும் போகணும்னு சொல்லிட்டு காலைல 7:40
0: அனுப்பிச்சுடுவேன்.
6: அந்த ஹைஸ்கூல் கிரவுண்ட்ல, திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு ஹைஸ்கூல் கிரவுண்ட் தான் திறந்து வளர்ந்தது. 12 வரைக்கும் அங்க படித்தேன். 4:30 எழுந்திருச்சு அந்த ஓடி, அப்படியே ஒரு 10 rounds அந்த கிரவுண்ட்ல சுத்துறது, அப்புறம் தண்டால் எடுக்கிறது, அப்புறம் அவங்க உடற்பயிற்சின்னு சொல்லிட்டு இந்த பார், இந்த ரெண்டு பக்கம் கம்பி பச்சு, இடது பக்கம் அந்த காலை ஊண்டாம கீழே பூமியில படாம தரையில படாம பார் கம்பி போடுவாங்க. அந்த மாதிரி உடற்பயிற்சி செஞ்ச காலம் எல்லாம் இன்னும் அந்த தழும்புலாம் தான் இருக்கு சார். நான் சொல்றது 40 ஆண்டுகள் இருக்கும். ஆமா, 40 ஆண்டுகள் வந்து உடற்பயிற்சி செய்த தழும்புலாம்
0: இன்னும் இருக்கு.
6: இரண்டு கரங்கள்ல அப்படியே விரிவுகள்லாம் இருக்கும். தொடர்ந்து அது ரொம்ப காலமா, அதாவது ரொம்ப காலமா பண்ணாட்டா அந்த மாதிரி எல்லாம் இருக்குமா உடம்புல? ஆமா, அந்த உடல் இதுல அதுல இருக்குங்க சார். அந்த உடற்பயிற்சி செஞ்ச ஞாபகம் எல்லாம் மறக்க முடியாது சார். ராணுவத்திற்கு போனோம்னு அது ஒரு என்ன சொல்றதுன்னா, குறைந்தது 1.5 hours பண்ணு. தொடர்ந்து கல்ல போயிட்டேன்னா 4:30 ஆரம்பிச்சேன்னா 6:30 தான் முடிப்பேன். 2 hours அந்த உடற்பயிற்சி அந்த ஞாபகம் எல்லாம் நீங்க டைட்டில் விட்ட போது நினைவுகள் உடற்பயிற்சி செய்த அந்த தருணம்
0: வந்தது.
7: அனுபவங்கிறது வந்து சின்ன வயசு, இப்ப எனக்கு 72 வயசு ஆயிட்டுது. ஸ்கூல்ல பிடி கிளாஸ் எல்லாம் எக்ஸசைஸ் செஞ்சது கொண்டது, அப்ப எல்லாம் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கிடையாது. அதுக்கு போகணும்,
0: இப்ப இருக்க மாதிரி
7: வர்றது விளையாட்டு, இந்த நொண்டிக்கோடு சில்லி விளையாட்டு அது மாதிரி பண்ணிட்டு இருப்போம். இப்ப வந்து

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: 8:31 கடந்து போயிட்டுருக்கு. நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் ஜிம் போன இல்லை உடற்பயிற்சி செஞ்ச அந்த அனுபவம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதுலேயும் குறிப்பாக ஃபன்னியான ஸ்டோரிஸ், இந்த காமெடியாக நடந்த விஷயங்கள்லாம் கூட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் நீங்கள் கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.

0: என்னோட வேலைகளை நான் செஞ்சுக்கிறேன். டிஃபன் சமையல் பண்றது, பாத்திரம் கழுவுறது, கொள்றது, இது போதும். ஈவினிங் ஒரு பக்கத்துல ஒரு 10 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல லைப்ரரி இருக்குது, அது அதுக்கு போய் ஒரு 1 ஹவர் உட்கார்ந்து இருந்துட்டு மேகசின் பார்த்துட்டு வந்துருவேன்.
1: சூப்பர்
0: இது எனக்கு போகுது. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் இந்த முட்டி வலி இருக்கு, அதுக்கான எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கிறத ஒரு 1/2 ஹவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்.
1: பண்ணுங்க பண்ணுங்க, ஆரோக்கியமா இருங்க. நன்றி,
0: ரொம்ப சந்தோஷம். நன்றி,
1: நன்றி. ஸோ அதே போல் ஃபேஸ்புக்லேயும் நம்மளுடைய நேர்கள் பதிவிட்டுட்டு வராங்க. VR செந்தில் அப்படின்றவர் வந்து ஜிம்முக்கெல்லாம் போகிறதில்லைங்க, ஆனால் தினமும் 1 மணி நேரம் நடைப்பயிற்சி மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடலூர் மாவட்டத்திலேருந்து செந்தில் முருகன், பண்ணைபுரம் மணிகண்டன், அதுக்கப்புறம் சரவண ராமலிங்கம், பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன், பிரபாகர் இவங்கெல்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு முடிச்சிட்டாங்க. அடுத்து பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருனா, அதிகாலையில் ஸ்லோ ஜாக்கிங் கடந்த 5 வருஷமாக தவறாமல் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர், நல்ல ஒரு பழக்கம். அந்தோனி ராஜ் வந்து வாழ்த்துக்களோடு முடிச்சிட்டாரு. மீரா வெங்கட்ராமன், 40 நிமிடங்கள் உடற்பயிற்சி செஞ்சுட்டு வரேன், மதுரையில் இருக்கக்கூடிய யோகா டீச்சருக்கு வானொலி மூலம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வீரராகவன், இரவு வணக்கத்தோட நீக்கு ஒரு நாளெல்லாம் சொல்லிட்டு, உடற்பயிற்சி உன்னத வளர்ச்சி, உணர்ந்து விட்டால் உடல் எழுச்சி, கல்லூரி வயதில் ஜிம்முக்கு போனேன், முன் அனுபவம் பெறாதால் கால் பிசைந்தே சில நாட்கள் அவதிப்பட்டேன், அந்த பக்கமே இதுவரை போனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் மட்டும் தொடர்ந்துட்டுருக்கேன்னு ரொம்ப அழகாக கவிதை வடிவில் வீரராகவன் சொல்லியிருக்கார். தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. வருஷமெல்லாம் வசந்தம் படத்திலேருந்து உன்னிகிருஷ்ணன் கங்கா இணைந்து பாடின பாடல் சிற்பி இசையில் வந்துட்ருக்கு. கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: நீ கோரினாய்.

0: 8:45 நெருங்கிட்டு இருக்கு. நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் உடற்பயிற்சி அல்லது ஜிம் போன இந்த அனுபவத்தை பேசிட்டுருக்கோம். குறிப்பாக காமெடியாக நடந்த விஷயங்களையும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் கௌதம் சார்.
0: வணக்கம்.
1: இரவு வணக்கம் உங்களுக்கு. நான் நயனாவரத்துல இருந்து அமுதா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க.
1: எப்பவுமே உழைச்சிட்டு தான் இருப்பேன், எனக்கு அதுவே பெரிய எக்ஸசைஸ் தான்.
0: தனியா எக்ஸசைஸ் எல்லாம் போக தேவையில்லை, நாங்க செய்யறதே எக்ஸசைஸ் தான்.
1: என்னோட உழைப்பே எக்ஸசைஸ் தான். அதனால
0: ஓகேங்க. ஓகே, நன்றி.
1: நன்றி சார். நன்றி.
0: ஸோ ஜிம் போகிற அந்த அனுபவம், போன அனுபவம், உடற்பயிற்சி செஞ்ச அந்த அனுபவம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணியிருக்கீங்க?
2: நான் மேடவாக்கத்துலேருந்து சித்ரா சார்.
0: சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த ஜிம் அனுபவம் இல்லை உடற்பயிற்சி அனுபவம் எப்படி இருந்தது?
2: காலையில நான் ஒரு 1.5 மணி நேரம் நடைப்பயிற்சி பண்றேன் சார். 1.5 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்றேன் சார்.
0: சூப்பருங்க, சூப்பர். தொடர்ந்து இது ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்க?
2: ஆமா, ரெகுலரா பண்றேன். ஒரு ஒரு நாள் வேலை இருக்கும் போது இன்னைக்கு பண்ணல விட்டுட்டேன் சார். அந்த மாதிரி ஒரு நாள் விட்டுட்டேன்
0: சார். ஓகே சார், பரவாயில்ல, தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. நன்றி, நன்றி.
2: தேங்க்யூ சார்.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார். கௌதம் சார்,
0: வணக்கம்.
3: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க?
3: நான் சாலிக்கிறவன், சாந்தா சுப்பிரமணியன்.
0: சூப்பர், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோக்ராம்ல உங்களை எல்லாம் சந்திச்சு. நல்லா இருக்கு ப்ரோக்ராம், நல்லா குடுக்கறீங்க. ஈவினிங் நல்லா இருந்தது, இப்பவும் நல்லா பண்றீங்க.
0: நன்றி.
3: நான் வந்து டெய்லி 4 மணி கரெக்டா 3:30 இருந்து 4 மணி எழுந்திருச்சிருவேன்
0: காலையில.
3: ஆமா ஆமா, ஒரு 40-45 வருஷமாவே அதே பழக்கம்.

0: சின்ன
1: பழகிடுச்சு.
0: வயசுலயே, ஆமா சின்ன வயசுல அப்பா எழுப்பி விட்டுருவாங்க குழந்தைங்களா இருக்கும் போதே, 3-4 வயசுல இருந்து அப்படியே பழகினதுதான் அது ரொட்டீன் ஆயிடுச்சு. அதுவே நம்ம ஹெல்த்த வந்து நல்லா வச்சிருக்கோம். அதிகாலை முழுக்க வந்து ரொம்ப ஹெல்த் ஹெல்ப் பண்ணோம். அப்ப நிறைய பிளானோட வேலைகள் எல்லாம் பண்றது. அப்புறம் 5:30 வாக்கிங், வழக்கமா டெய்லி வாக்கிங் உண்டு. அது இன்ன வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்றேன். அப்புறம் முடிஞ்சா கொஞ்சம் தியானம்,
1: நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கனாலதான் இன்னமும் அப்படி இருக்கீங்க.
0: ஆமா சார், மனசுக்கும் அந்த அதிகாலை முழிப்பு வந்து மனசுக்கும் ரொம்ப ரம்மியமா இருக்கும். நிறைய இயற்கை காட்சிகளை நம்ம பார்க்கலாம். அந்த அப்புறம் வானொலி, அந்த காலையில எழுந்தோடனே வானொலி ஆன் பண்ணிடுறது பாரதி, அது வேலை செஞ்சுட்டே கேக்குறது, அந்த நிகழ்ச்சிகளும் நல்லா இருக்குமா, அது மனசும் உடம்பையும் நல்லா வச்சுக்கிறது. அது
1: சூப்பர் சூப்பர். இதே போல ஹெல்தியா ஹாப்பியா இருங்க.
0: நீங்க பாத்தீங்கன்னா போவீங்களா?
1: ஆ போறோம் போறோம், போயிட்டு தான் இருக்கேன்.
0: ஏன்னா நமக்கு வந்து மருந்தை விட இந்த மாதிரி இயற்கையான உடல் உழைப்போம், நம்ம எக்ஸசைஸ் தான் நம்ம ஹெல்ப் பண்ணும்.
1: ஆமா ஆமா கண்டிப்பா.
0: உணவும் அதுக்கேத்த மாதிரி ஆரோக்கியமான எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும், எதுவுமே பிரச்சனை வராது.
1: கண்டிப்பா கண்டிப்பா, கரெக்டா சொன்னீங்க.
0: நம்மளை பார்த்து மத்தவங்களும் ஃபாலோ பண்ற மாதிரி நம்ம கொண்டு போகணும். அதுதான்
1: சூப்பருங்க, சூப்பர்.
0: படிக்கிறதே நல்ல விஷயம் தானே.
1: ஆமா,
0: இன்ன வரைக்கும் அது நான் இன்னைக்கு கூட பண்ணேன். எல்லாமே ரொம்ப கொற்றமா தான் வந்தா மட்டும் போக முடியாது,
1: கொற்றமாவே
0: இல்ல, சூடல் போட்டா கூட நடந்து போயிடுவேன் நான். தேங்க்யூ சார்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: ஓகே.
1: ஸோ ஃபேஸ்புக்லேயும் நம்மளுடைய நேர்கள் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். இப்போது நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. எந்த படத்துலேருந்துன்னா உன்னை நினைத்து படத்துலேருந்து பாடல் வந்துட்டுருக்கு. உன்னிகிருஷ்ணன் சுஜாதா இணைந்து பாடின பாடல் பா விஜய் வரிகளை சிற்பியேசியில் கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 8:53 கடந்து போயிட்டுருக்கு. நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பில் பேசிகிட்ருக்கோம். ஜிம்முக்கு போன அனுபவம் இல்லாத உடற்பயிற்சி செஞ்ச அனுபவம் பற்றி பேசிகிட்ருக்கோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து, எப்படி இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லதான் இருக்குங்க சார். நம்ம எஃப்எம் மாதிரியே சூப்பராக
0: சூப்பர். ரொம்ப நாள் ஆச்சு பேசி எல்லாரும் கூட.
1: ஆமாங்க சார், அதுனா வர வேண்டாம், என்ன நமக்கான டாபிக் இல்லை, நம்மளும் ஜிம்மே போனதில்லையேன்னு நினைச்சேன். ஆனாலும் சைக்கிளிங் இருக்கு இல்லைங்களா, ஓடாத சைக்கிளை ஓட்டிட்டு இருக்காங்களே ஜிம்ல. ஆனா நாங்க ஓடுற சைக்கிள் 6 கிலோமீட்டர், 6, 12 கிலோமீட்டர் ஓட்டிட்டு போயிட்டு வந்துட்டு அந்த சின்ன வயசுல எல்லாம். இப்ப அதோட ஹெல்தி ஆரோக்கியமா இருக்கு. இப்ப ஜென்டில பாட்டு கேட்டுட்டு ஜென்டிலா வாக்கிங் இருக்கும். அப்போ அந்த சைக்கிளிங் அதெல்லாம் இப்போ ஜிம்ல சினிமாவில பார்த்ததுதான். அதெல்லாம் போனது கிடையாது, நாங்களாம் கிராமத்துல வாய்ப்பு கிடையாது. அதுவும் பொம்பளை பிள்ளைங்களை சுத்தமா அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த சைக்கிளிங் அந்த சின்ன வயசுல இருக்கும், ஒரு சுத்தி சுத்தி வந்தது அதெல்லாம் தான் எக்ஸசைஸ். அந்த பாடி ஃபிட்னஸ் தான் இப்போ நல்ல ஆரோக்கியமா நல்லா இருக்கிறாங்க சார்.
0: சூப்பருங்க, சூப்பர். அப்ப பண்ணது இப்ப வரைக்கும் உதவி பண்ணிட்டு இருக்கு.
1: சூப்பர் டாபிக், வாய்ப்பு கொடுத்து
0: நன்றி. நன்றி. நேர்கள் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நம்ம வந்து இந்த தலைப்புல ரொம்ப அழகா நிறைய பேர் அவங்கவுங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் வணக்கம் சொல்லிட்டு, காலை மாலை இருவேளையும் 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்வேன்னு சொல்லியிருக்காரு. பிரேம்நாத் பிரேம் வந்து ஜிம்முக்கு போன பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சென்னை சிங்கர் சிவராம் வந்து வாழ்த்துக்களோடு முடிச்சிட்டாரு. பக்ரிசாமி இனிய ஒரு வணக்கம். ஸோ சவுந்தரராஜன் வந்து வணக்கத்தோடு முடிச்சிட்டாரு. அடுத்து NMP நச்சுப்பிள்ளை வணக்க இரவு வணக்கம் சொல்லி முடிச்சிட்டாரு. ராஜமாணிக்கம், ஏழுக்குனர் தேவா, சிவசுப்பிரமணியம் கார்த்திகேயன், அதுக்கப்புறம் கந்தன் வள்ளி, இவங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து கணேஷ் ராமலிங்கம், காலைல 5:30 வரைக்கும் உடற்பயிற்சி செய்வாரமா, சோர்வே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், காலையும் மனைவி வாக்கிங் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் ஜிம்முக்கு போவோன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பர்வதவர்தினி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு அடுத்து தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. திருமழிசை அஸ்வினி நாகராஜனும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தினமும் 1 மணி நேரம் மாலையில் ஜிம் போ, காலையில் 1 மணி நேரமும் மாலையில் 1 மணி நேரமும் உடற்பயிற்சி செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கமலா வரதன் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வீட்டில் உடற்பயிற்சி செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் ஃபோன் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் பங்கெடுத்துக்கிற நேர்களுக்கு நன்றி. பகிர்ந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்களும் எல்லாரும் உடற்பயிற்சி செஞ்சு ஆரோக்கியமாக இருங்க. இப்போது நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் வந்துட்டே இருக்குது. சுந்தரா டிராவல்ஸ் படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் பாடிய பாடல், ஸ்நேகன் வரிகளில் பரணி இசையில் கேட்டுட்ருக்கீங்க. வித் பாரதி, தமிழ்FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே கௌதம். நேரம் 9 மணி. இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

மலாய் நாடு என்று இந்த நாளில் நாம் குறிப்பிடும் தீபகற்பம் அந்த காலத்திலே ஸ்ரீ விஜய நாடு என்ற பெயரால் பிரசித்தி பெற்று இருந்தது. அதனை சைலேந்திர வம்சத்தார், அதில் வந்த மகரத்வஜன் சூடாமணிவர்மன் என்ற மன்னன் மிகவும் கீர்த்தி பெற்று ஆண்டு கொண்டிருந்தான். அவனை பற்றி ஆனைமங்கலத்து செப்பேடுகள் விரித்து பேசுகின்றன. அத்தகைய பேரரசனின் மகன் மார விஜயோத்துங்கவர்மன் என்பவன் தன் தந்தையின் திருநாமம் நின்று நிலவும்படியாக மேருமலையை ஒத்த சூடாமணி விகாரத்தை நாகைப்பட்டினத்தில் கட்டினான் என்று அந்த செப்பேடுகள் கூறுகின்றன. கடாரத்து அரசனாகிய மர விஜயோத்துங்கன் நாகைப்பட்டினத்துக்கு வந்து புத்த விகாரத்தை கட்டுவானேன் என்று நேயர்கள் நினைக்கலாம், கேட்கலாம். சோழ வளநாட்டுடன் நீடித்த வர்த்தக தொடர்பு கொண்டிருந்த அயல் நாடுகளில் ஒன்று ஸ்ரீவிஜய நாடு. அந்த நாட்டு பிரஜைகள் பலர் நாகைப்பட்டினத்துக்கு வந்து நிரந்தரமாகவே குடியேறியிருந்தார்கள். வேறு பலர் அடிக்கடி வந்து திரும்பினார்கள். கடாரத்து அரசனும் அவனுடைய குடிகளும் புத்த மதத்தைச் சார்ந்தவர்கள். அவர்கள் புத்தரை வழிபடுவதற்கு

வசதியாயிருக்கட்டும் என்றுதான் அந்த மன்னன் நாகைப்பட்டினத்தில் சூடாமணி விகாரத்தை கட்டினான். புத்த மதத்தின் தாயகம் பாரத தேசமாயிற்றே என்ற காரணமும் அவன் மனத்திலே இருக்கலாம். தமிழகத்து மன்னர்கள் எந்த காலத்திலும் சமய சமரசத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள். ஆகையால் அவர்கள் நாகைப்பட்டினத்தில் சூடாமணி விகாரம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கொடுத்தது மட்டுமா, அவ்வப்போது அந்த புத்தர் கோயிலுக்கு நிபந்தங்களும் இறையிலி நிலங்களும் அளித்து உதவினார்கள். இந்த கதை நடந்த காலத்திற்கு பிற்காலத்தில் ராஜராஜ சோழன் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு ஆனைமங்கலம் கிராமத்தையும் அதைச் சேர்ந்த பல ஊர்களையும் முற்றூட்டாக, அதாவது எந்தவித வரியும் விதிக்கப்படாத இறையிலி நிலமாக தானமாக அளித்தான். இந்த நிலதானத்தை ராஜராஜனுடைய குமாரன் சரித்திர புகழ்பெற்ற ராஜேந்திர சோழன் செப்பேடுகளில் எழுத்துவித்து உறுதிப்படுத்தினான். இவைதான் ஆனைமங்கல செப்பேடுகள் என்று கூறப்படுகின்றன. மொத்தம் 21 செப்பேட்டு இதழ்கள், ஒவ்வொன்றும் 14 அங்குல நீளமும் 5 அங்குல அகலமும் உள்ளனவாய் ஒரு பெரிய செப்பு வளையத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்த செப்பேடுகள் சமீப காலத்தில் கப்பல் ஏறி கடல் கடந்து ஐரோப்பாவில் ஹாலந்து தேசத்தில் உள்ள லெய்டன் என்னும் நகரத்தின் காட்சி சாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையினால் இந்த செப்பேடுகளை லெய்டன் சாசனம் என்றும் சில சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுவதுண்டு. விஜயாலய சோழரின் காலத்திலிருந்து சோழ மன்னர்கள் சிவபக்தியில் திளைத்தவர்களாயிருந்தார்கள். ஆதித்த சோழரும் பராந்தக சோழரும் கண்டராதித்தரும் சைவப்பற்று மிக்கவர்கள். பற்பல சிவாலய திருப்பணிகள் செய்வித்தார்கள். என்றாலும் அவர்கள் பிற மதங்களை துவேஷிக்கவில்லை. தங்கள் ராஜ்யத்தில் வாழும் பிரஜைகள் எந்தெந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாயினும் அவர்களையும் அவர்களுடைய மதங்களையும் நடுநிலைமை தவறாமல் பராமரித்தார்கள். சுந்தர சோழ சக்கரவர்த்தி தமது முன்னோர்களைக் காட்டிலும் சில படிகள் முன் சென்றார். புத்த பள்ளிகளுக்கு விசேஷ சலுகைகள் அளித்தார். இதனால் சோழ சாம்ராஜ்யத்தில் அந்த சமயம் வாழ்ந்திருந்த பௌத்தர்கள் அனைவரும் மிக்க உற்சாகம் கொண்டிருந்தார்கள். இலங்கையில் அருள்மொழிவர்மர் இடிந்து போன புத்த விகாரங்களை புதுப்பிக்கும்படி ஏற்பாடு செய்தது அவர்களுடைய உற்சாகத்தை மேலும் அதிகமாக்கியிருந்தது. அப்படியெல்லாம் இருக்க இன்று அந்த பெயர் பெற்ற சூடாமணி விகாரத்தில் நேர்ந்த குழப்பத்துக்கு காரணம் என்ன? பிக்ஷுக்கள் நிலை கொள்ளாமல் அங்குமிங்கும் பரபரப்பாக ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? சூடாமணி விகாரத்தின் வாசற்புறத்தில் என்ன அவ்வளவு இறைச்சலும் கூச்சலும்? நல்லது, நாமும் சேந்த நமுதனை பின்பற்றி சென்று பார்ப்போம். சேந்த நமுதனும் மற்ற இருவரும் கால்வாயின் வழியாக படகை செலுத்திக் கொண்டு சூடாமணி விகாரத்தின் உட்பகுதிக்கே வந்துவிட்டதாகச் சொன்னோம். அங்கே ஒருவரையும் காணாமையால் சேந்தன் நமுதன் தட்டுத்தடுமாறி வழிதேடிக் கொண்டு விகாரத்தின் வாசற்பக்கம் போய் சேர்ந்தான். அங்கேதான் பொதுமக்கள் வந்து வழிபடுவதற்குரிய புத்தர் பெருமானின் சைத்யம் என்னும் கோயில் இருந்தது. பக்தர்கள் பலர் அந்த காலை நேரத்தில் தாமரை மலர்களும் செண்பகப் பூக்களும் மற்ற பூஜை திரவியங்களும் நிறைந்த தட்டுக்களை ஏந்தி கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் வந்த காரியத்தை அவர்கள் மறந்துவிட்டதாக தோன்றியது. சைத்யத்தில் ஏறுவதற்குரிய படிகளில் புத்த பிக்ஷுக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை நோக்கி கீழே நின்றவன் ஒருவன் ஏதோ சொல்லிக் கொண்டிருப்பதை சேந்தன் அமுதன் கண்டான். பிக்ஷுக்கள் சிலருடைய கண்களில் கண்ணீர் ததும்பி நிற்பதையும் பார்த்தான். கீழே நின்ற பக்தர்களில் பலர் வழக்கப்படி சாது சாது என்று கோஷிப்பதற்கு பதிலாக ஆஹா, அடடா, ஐயோ என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பதையும் கவனித்தான். அருகில் நெருங்கிச் சென்று சிறிது நேரம் கேட்ட பின்னர் விஷயம் இன்னதென்று தெரிந்தது. பிக்ஷுக்களிடம் பேசிக் கொண்டிருந்தவன் பார்த்திபேந்திரனுடைய கப்பலிலே இருந்த மாலுமிகளில் ஒருவன். கப்பல் முதல் நாள் இரவு நாகைப்பட்டினத்துக்கு வந்துவிட்டது. மாலுமிகள் கரையிலே இறங்கியதும் இளவரசரை கடல் கொண்டு விட்டது என்ற செய்தியை சிலரிடம் சொல்ல அது நகரமெங்கும் பரவிவிட்டது. அந்த செய்தி உண்மைதானா என்று அறிய அதிகாலையில் அந்த மாலுமிகளில் ஒருவனை சூடாமணி விகாரத்தின் பிரதம பிக்ஷு அழைத்து வரச் செய்தார். அவன்தான் அறிந்ததை அறிந்தபடி கூறினான். சுழற்காற்று அடித்தபோது இளவரசர் கடலிலே குதித்தவர் திரும்பி வரவே இல்லை என்று துயரக் குரலிலே சொன்னான். அப்போது அந்த கூட்டத்திலே விம்மி அழும் குரல்கள் பல எழுந்தன. பிரதம பிக்ஷுவின் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாகப் பெருகி தாரை தாரையாக வழிந்தது. அவர் குனிந்த தலை நிமிராமல் படிகளில் ஏறிச் சென்று சைத்யத்தை தாண்டி விகாரத்துக்குள் பிரவேசித்தார். மற்ற பிக்ஷுக்களும் அவரை தொடர்ந்து சென்றார்கள். சேந்த நமுதனும் அவர்களோடு வந்ததை ஒருவரும் கவனிக்கவில்லை.

0: பிக்ஷு மற்றவர்களை பார்த்து சொன்னார், புத்த பகவானின் கருணை இப்படியாயிருந்தது. பற்பல மனக்கோட்டைகள் கட்டி கொண்டிருந்தேனே. சக்கரவர்த்தியை பார்க்க சமீபத்திலே தஞ்சாவூருக்கு போயிருந்தேன். பாருங்கள், அந்த சமயம் இலங்கையில் அருள்மொழிவர்மரின் அற்புத செயல்களைப் பற்றி கூறினேன். அதையெல்லாம் இளைய பிராட்டி குந்தவை தேவியும் கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு என்னை தனியாக வரவழைத்து இந்த விகாரத்தையொட்டி ஆதுர சாலை ஒன்று ஏற்படுத்த வேண்டும் என்று அதற்கு தேவையான நிபந்தனைகள் அளிப்பதாகவும் கூறினார். அது மட்டுமா ஆச்சாரியரே? நாட்டில் பலவாறு பேச்சுக்கள் நடந்து கொண்டிருப்பதை கேட்டிருப்பீர்கள். ஒருவேளை இளவரசர் சூடாமணி விகாரத்தில் சில நாள் விருந்தாளியாக இருக்கும்படி நேரும், அவரை வைத்து பாதுகாக்க முடியுமா என்று குந்தவை பிராட்டி கேட்டார். தேவி, அத்தகைய பேறு எங்களுக்கு கிடைத்தால் கண்ணை இமைகாப்பது போல வைத்து பாதுகாப்போம் என்று கூறினேன். என்ன பயன்? இளவரசரா கடலில் முழுகினார். இந்த நாட்டிலுள்ள நல்லவர்களின் மனோரதமெல்லாம் முழுகிவிட்டதே. சோழ சாம்ராஜ்யமே முழுகிவிட்டதே. சமுத்திரராஜன் இவ்வளவு பெருங்கொடுமையை செய்ய எப்படி துணிந்தான்? அக்கொடியவனை கேட்பார் இல்லையா? மற்ற பிக்ஷுக்கள் அனைவரும் மௌனமாக கண்ணீர் பெருக்கினார்கள். தலைமை பிக்ஷு பேசி நிறுத்தியதும் சிறிது நேரம் அங்கே மௌனம் குடிகொண்டிருந்தது. சேந்தன் அமுதன் அதுதான் சமயம் என்று புத்த பிக்ஷுக்களிடையே புகுந்து ஆச்சாரியரை அணுக எத்தனித்தான். உடனே அவனை பலர் தடுத்தார்கள். இவன் யார்? இங்கே எப்படி வந்தான் என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். ஐயா, அடியேன் பெயர் சேந்தன் அமுதன், தஞ்சையைச் சேர்ந்தவன். உங்கள் தலைவரிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றான். சொல் சொல் என்றார்கள் பலர். அவனுடைய தயக்கத்தை பார்த்துவிட்டு ஆச்சாரியர், இவர்களுக்கு தெரியக்கூடாத ரகசியம் ஒன்றுமில்லை, சொல் என்றார். ஐயா, நோயாளி ஒருவரை அழைத்து வந்திருக்கிறேன். அது யார் நோயாளி? என்ன நோய்? எங்கே விட்டிருக்கிறாய்? விகாரத்தில் நடுமுற்றத்தில் விட்டிருக்கிறேன். எப்படி அங்கே வந்தாய்? கால்வாய் வழியாக. நோயாளியை படகில் கொண்டு வந்தேன். நடுக்கும் குளர்காய்ச்சல். தாங்கள் உடனே, பகவானே, நடுக்கும் சுரம் தொற்றும் நோயாயிற்றே. இங்கே ஏன் அந்த நோயாளியை அழைத்து வந்தாய்? அதிலும் நல்ல சமயம் பார்த்து. ஆச்சாரியா, அசோக சக்கரவர்த்தி புத்த மதத்தினர் என்று இதுகாரும் நினைத்திருந்தேன். இப்போது இல்லை என்று தெரிகிறது. அது ஏன் அப்படி கூறுகிறாய்? அசோக ஸ்தம்பம் ஒன்றை நான் காஞ்சிக்கு அருகில் பார்த்தேன். அதில் நோயாளிக்கு சிகிச்சை செய்வதை முதன்மையான தர்மமாகச் சொல்லியிருக்கிறது. நீங்களோ இப்படி விரட்டி அடிக்கிறீர்கள் என்றான் அமுதன்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நேர்களே, வந்தியத்தேவனை தேடி வந்த பழுவேட்டரையரின் ஆட்கள் நந்தவனத்தை பாழாக்கிட்டு போனதாலேயோ, அப்புறம் கத்தி குத்துப்பட்ட கந்தமரனை கண்டதாலேயோ சற்றும் பதறாம இயங்கினாங்க சேந்தன் அமுதனின் தாயார். இப்ப சூடாமணி விகாரத்துல நேர்ந்த குழப்பத்தால நிதானத்தை இழந்த தலைமை பிக்ஷு, நடுக்கு ஜுரம் தொற்று நோய் ஆச்சே, இங்கேயும் அழிச்சுக்கிட்டு வந்தேன்னு கேட்கிறார். வியப்படைஞ்ச சேந்தன் அமுதன் எவ்வளவு நாசூக்கா அவருடைய கடமையை சுட்டி காட்டுறான்ங்கிறத பார்த்தோம். சோகமற்ற நிலைதானே அசோகம். அதனால அசோக சக்கரவர்த்திய நினைவூட்டுறான். புத்தர் பிறந்த சாக்கியர் குடி நாகமரபை சார்ந்தது. ஆராய்ச்சியாளர்களின் இந்த கருத்தை சிந்திக்கும் போது பல சுவையான தகவல்களையும் கவனிக்கிறோம். பௌத்தர்களின் புண்ணிய நகரங்கள்ல ஒண்ணு நாகை. ஆதி விகாரங்கள்னு குறிப்பிடப்படுற பல விகாரைகளில அசோகர் கட்டின பதரத்திட்ட விகாரை முக்கியத்துவம் வாய்ந்தது. நாக நகரம்னும் பெயர் கொண்ட நாகப்பட்டினத்துல உள்ள புத்தன் கோட்டம்ங்கிற பகுதி பௌத்தர் தொடர்புக்கு சான்றா விளங்குது. நாகை அடுத்த புத்தகுடிங்கிற சிற்றூரின் பேரும் இதை உறுதிப்படுத்துது. பண்டைய புராணங்கள்ல நாகை அமைந்திருந்த பகுதி சுந்தர அரண்யம்னு குறிப்பிடப்படுது. பெருமாளை ஆதிசேஷன் வழிபட்ட தலம். நாகன் பட்டினம் நாகப்பட்டினம் ஆயிடுச்சு. 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு. திருமங்கை ஆழ்வார் மங்களா சாசனம் பெற்றது. நிகாமான்னு இந்த ஊரை குறிப்பிட்டாங்க பண்டைய கிரேக்கர். ஆனைமங்கலம் நாகைக்கு வடமேற்கே 18 கிலோமீட்டர் வெட்டாற்றங்கரையில இருக்கிற சிற்றூர். பாடல் பெற்ற தலமான கீவளூருங்கிற கீழ்வேளூருக்கு வடக்கே மிக அருகிலேயே இருக்குது ஆனைமங்கலம். பொதுவா ஹாலந்துன்னு குறிப்பிடப்பட்டாலும் அந்த நாட்டின் அதிகாரப்பூர்வமான பேரு த நெதர்லண்ட்ஸ், அதாவது நெதர்லாந்து. ஹாலந்து அந்த நாட்டில் உள்ள சில பகுதிகளைத்தான் குறிக்கும். நெதர்லாந்தின் தலைநகரம் ஆம்ஸ்டர்டம். இதற்கு தென்மேற்கே ஏறத்தாழ் 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது லைன் நகரம்.

0: இங்குள்ள அருங்காட்சியகம் உலக புகழ் வாய்ந்தது. இங்கேதான் லைட்டன் சாசனம்ங்கிற பேர்ல ஆனிமங்கல செப்பேடுகளை 21 பெரிய ஏடுகளாகவும் 3 சிறிய ஏடுகளாகவும் வச்சிருக்காங்க. சைத்தியம் புத்தர் கோவில் வழிபாட்டு கூடம் தளின்னு குறிப்பிடப்படுது. விகாரம் புத்தர் கோவிலும் பிக்ஷுக்கள் தங்கும் இடமும் இணைந்த அமைப்பு. மடாலயம் அல்லது பள்ளின்னு சொல்லத்தகும் விகாரம் கல்வி கற்பதற்கான அறைகளையும் கொண்டிருந்தது. பிற்காலத்துல உருவானது. சைத்தியத்துக்கு ஸ்தூபி உண்டு, விகாரத்துக்கு கிடையாது. நல்லது, அடுத்த பகுதியில சந்திக்கலாமா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: வான்வெளியில் வட்டமிடும்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
5: பண்ணாதீங்க தம்பிகளா,
4: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
5: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
4: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
5: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
4: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
5: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
4: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
5: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
4: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40க்கு கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40க்கு மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
5: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
6: ஒன்பது மணி 15 நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கு. என் இனிய பொன் நிலாவி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் இரவு பொழுத இதமாக்குற மாதிரியான மெலோடி பாடல்கள் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல்ல வரக்கூடிய பாடல் ரங்கிலா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் வைரமுத்து வரிகள் ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பாட்டு வாத்தியார் படத்துக்காக பாடல் கேட்டு முடித்தோம். கேஜேஎஸ் தா ஸ்வர்ணலதா இணைந்து பாடியிருந்தாங்க. இளையராஜா இசையில் 9:28 கடந்து போயிட்டுருக்கு நிகழ்ச்சியில். அடுத்து வரக்கூடிய பாடல் முறை மாமன் படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன், சுஜாதா, மனோரமா இணைந்து பாடின பாடல். பழனி பாரதி வரிகளில் வித்யாசாகர் இசையில் கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கேட்டு முடித்த பாடல் கருணா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் வித்யாசாகர் இசையில். 9:39 நெருங்கிட்டு இருக்கு. என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் பாம்பே திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடிய பாடல் வைரமுத்து வரிகள் ஏ ஆர் ரஹ்மான் இசையில.

அவதாரம் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். இளையராஜா எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் வாளி, வரிகளில் இளையராஜா இசையில். 9:50 கடந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ஆசை படத்திலிருந்து உன்னி கிருஷ்ணா அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல் வாளி, வரிகளில் தேவா இசையில. கேட்டுட்ருக்கீங்க விவேத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:55 கடந்து போயிட்டுருக்கு. என் இனிய பொன் நிலாவை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் சிறைச்சாலை படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடியிருக்காங்க. இளையராஜா இசையில் கேட்டு இணைந்திருக்கீங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: நேர்கள் எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் தெரிவிக்கலாம். 9444001023 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் தெரிவிக்கலாம். அந்த வகையில் நேர்கள் நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கீங்க உங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னு. இப்போது நிகழ்ச்சியில் முதல் பாடல் யார் கேட்டது, யா எந்த நேயர் கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழும நீலகண்டன் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. சென்னை அனகாபுத்தூர்லேருந்து நீலகண்டன் கேட்டிருக்கக்கூடிய பாடல், கிழக்கு வாசல் படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், ஆர் வி உதயகுமார் வரிகளில் இளையராஜா இசையில் வந்திரியர் குரு சுப்ரான பாடல், கிழக்கு வாசல் படத்திலேருந்து நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:06 கடந்து போயிட்டுருக்க நிகழ்ச்சியில் அடுத்து விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் கொழுமங்கண்டான்லேருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காரு. சுப்பிரமணியபுரம் படத்திலேருந்து கண்கள் இரண்டாள் அப்படின்ற ஒரு சூப்பரான பாடல் தான் கேட்டிருக்காரு. பெல்லிராஜ் தீபா மிரியம் இணைந்து பாடிய பாடல். தாமரை வரிகளில் ஜேம்ஸ் வசந்தனுடைய இசையில் வந்துகிட்டே இருக்க ஒரு சூப்பரான பாடல் சுப்பிரமணியபுரம் படத்திலேருந்து கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:12 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் வேடசந்தூர்லேருந்து கந்தசாமி கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் நினைவு சின்னம் படத்திலிருந்து.

0: நினைவு சின்னம் படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஊருக்குள்ள என்ன பற்றி அப்படின்ற பாடல் தான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய விருப்ப பாடல். அந்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வந்திருக்கு. உதயகிதம் படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் மூமேத்தா வரிகளு இளையராஜாவுடைய இசையில் கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஊருக்குள்ள

10:18 கடந்து போயிட்டுருக்கு. காட்டுப்பாக்கம்லேருந்து அந்தோணி ராஜ் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் இளமை ஊஞ்சலாடுகிறது படத்திலிருந்து தண்ணி கருத்துருச்சு அப்படின்ற பாடல். மலேசிய வாசுதேவன் குரலில், வாலி வரிகளில் இளையராஜா இசையில் அந்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:23 நெருங்கிட்டு இருக்க நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் புழல்லிருந்து மோனிகா. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் கடல் திரைப்படத்திலிருந்து மூங்கில் தோட்டம் அப்படின்ற பாடல். அபய் ஜோத்புர்கர் ஹரிணி இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்க ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்ருக்கீங்க. வித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:28 கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் திருவள்ளூர்ல இருந்து சுமதி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் ஆசை படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. சுமதி திருவள்ளூர்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய பாடல் ஆசை படத்திலிருந்து இல்லை, இன்னொரு படத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடு நிலாவே அப்படின்ற படத்துலேருந்து தான் அவங்க பாடல் கேட்டிருக்காங்க.

Gange. சுமதி திருவள்ளூர்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய பாடல் ஆசை படத்துலேருந்து இல்லை, இன்னொரு படத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடு நிலாவே அப்படின்ற படத்துலேருந்து தான் அவங்க பாடல் கேட்டிருக்காங்க. பாடு நிலாவே அப்படின்ற பாடல் தான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் உதயகீதம் படத்துலேருந்து. கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:34 கடந்து போயிட்டுருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் வடக்கு சாலைப்பட்டியிலிருந்து மலர்விழி, தருண், சமிதா இவங்களாரும் சேர்ந்து கேட்டிருக்கக்கூடிய பாடல் ஆசை படத்திலிருந்து தான். ஆசை படத்திலிருந்து கொஞ்ச நாள் பொறுத்தலைவா அப்படின்ற பாடல் கேட்டிருக்காங்க. ஹரிஹரன் அனுப்புமா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் வாலி வரிகளில் தேவா இசையில் கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நன்மங்கலம்லேருந்து சித்ரா வெங்கடாபதி அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. சோடிக்கிளி எங்கே சொல்லு சொல்லு அப்படின்ற பாடல் தான். படிக்காதவன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் வைரமுத்து வரிகள் இளையராஜா இசையில். கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3.

10:46 கடந்து போயிட்டுருக்கு. பொன்னேரியிலேருந்து கலில் அகமது அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. நீதியின் மறுபக்கம் படத்துலேருந்து மாலை கருக்களில் அப்படின்னு ஒரு சூப்பரான பாடல் தான் அவர் கேட்டிருக்காரு. கேஜே எஸ்தாஸ் எஸ் ஜானிக்கு இணைந்து பாடியிருக்காங்க. புலமைப்பித்தன் வரிகளில் இளையராஜா இசையில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:52 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் குஜராத்திலேருந்து ரமணன் கேட்டிருக்காரு. ரன் படத்திலேருந்து தேரடி வீதியில் அப்படின்ற பாடல் தான் அவர் கேட்டிருக்கக்கூடிய விருப்ப பாடல். மாணிக்க விநாயகம் கார்த்திக் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் வித்யாசாகர் இசையில்.

10:57 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா திருப்பூர் கல்லாங்காட்லேருந்து பன்னீர்செல்வம் பாடல் கேட்டிருக்காரு. ரங்கராட்டினம் படத்திலேருந்து முத்தாரமே என்ற பாடல் கேட்டிருக்காரு. ஏஎம் ராஜா எல்ஆர் ஈஸ்வரி குரல்களில், வாலி வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களோடு வந்து இணைகிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே கௌதம். கேட்டு இணைந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழ்ஃபன் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேர்களே, நேரம் 11:01 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 வரை நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே கண்ணன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் புது கவிதை படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடிய பாடல்.

புது கவிதையில் ஒரு புது பாடலை கேட்கும்போது அந்த இரண்டு மனங்களுக்கான அதை புது கவிதையாகவே அந்த பாடல் வரிகளை கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதியிருந்தாங்க. கங்கை நதி பாயும்போது கரைகள் என்ன வேலையோ, ஆவியோடு சேர்ந்த ஜோதி பாதை மாறக்கூடுமோ, மனங்களில் நிறம் பார்த்த காதல் முகங்களில் நிறம் பார்க்குமோ, நீ கொண்டு வா காதல் வரம், பூத்தூவுமே பன்னீர் மரம் அப்படின்னு ஒரு புதுமையான ஒரு ஓமையை அந்த பாடல் சொல்லியிருப்பார். பன்னீர் மரம் வந்து பூக்களை உதிர்ப்பது இயற்கை தான், ஆனால் அது பூவை தூவது பன்னீர் மாதிரி தூவது பன்னீர் மரம் அப்படிங்கிற ஒரு ஓமையை அந்த வரிகளை எடுத்துருந்தப்போ அந்த பாடலோட ஸ்டார்டிங் ஹம்மிங் பாடலோட இசை எல்லாமே அந்த இந்த இரவு நேரத்துக்கு கேட்கறதுக்கு ஒரு இனிமையான பாடலாக அந்த பாடலை இருந்தது. வைரமுத்து பாடல் வரிகள் இளையராஜாவின் இசையில் அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் இனி நினைவெல்லாம் நித்யா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

ஒரு முறை இருமுறை பல முறை அந்த பாடலை நம்ம கேட்டாலும் அந்த பாடல் கேட்ட அந்த நேரத்தில் அந்த மெலடியான பாடல் நம்ம மனதுக்குள்ளே வந்து வந்து போகும். அந்த பாடல் வரிகள் நம்ம பல முறை பாடி பார்த்துருப்போம். இலைகளில் காதல் கடிதம் வண்டு எழுதும் பூஞ்சோலை அப்படின்னு அவர் அந்த முதல் பாடல் வரிகளே அந்த புது கவிதையினுடைய வரிகளை அந்த பாடல் முழுதுமே எழுதி வச்சிருப்பார். மௌனமே சம்மதம் என்று தீண்டுதே மன்மதம் வண்டு பார்த்தாலே தள்ளாடும் பூச்செண்டு அப்படின்னு. அதுக்கு அடுத்த இரண்டாவது சரணத்தில் வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவேன் இலையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வேறாவேன் அப்படின்னு எழுதியிருப்பார். அதாவது நான் உனக்குடைய சந்தோஷத்தில் மட்டும் இல்லை உன்னுடைய துக்கத்துலேயும் நான் எப்பவும் என்னோட உன்னோடு தான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த இதை ஓமையை வெளிப்படுத்துறதுக்காக கவிஞர் வந்து அந்த ஒரு வரிகளை எழுதியிருப்பார். இது மாதிரி பாடல் முழுதும் அழகான வரிகள் வரும். நம்மளும் அந்த மெலோடி சாங்கை பாடலை கேட்டுட்டு இந்த இரவு நேரத்தில் இணைஞ்சிருக்கீங்க. வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அந்த பாடலை கவிஞர் வைரமுத்து இளையராஜா அவங்களுடைய கூட்டணியில் உருவான அந்த பாடல் தான் கேட்டோம். நிகழ்ச்சியில் இனி கோழி கூவுது படத்துல இருந்து கிருஷ்ணச்சந்தர் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்கலாம்.

கவிஞர் வைரமுத்துவின் பாடல்வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் அந்த பாடலை கேட்டோம். நேரம் 11:18. நீங்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் வாழ்வே மாயம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடிய பாடல், கவிஞர் வாலியின் பாடல்வரிகளுக்கு கங்கை அமரன் இசையில்.

இரவு நேரத்தில் உறங்கலான்னு போனால் கூட இந்த மாதிரி ஒரு பாடலை போட்டு எங்களை தூங்கவும் வைக்க முடியாமல் அந்த பாடலை பாடும் விதமாகவும் பாடகிங்கள அந்த ஹம்மிங், அந்த பாடல் வரிகள், அந்த லாலா லாலா அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தால இன்னும் கூட கொஞ்சம் நேரம் நம்ம மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கலாம் நம்ம நேர்கள் நினைக்கிறது புரியுது. அந்த பாடல் கவிஞர் வாலியின் பாடல் வரிகளுக்கு கங்கையம்மனுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம். வாழ்வே மாயம் படத்தில் இருந்து நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல் பயணங்கள் முடிவதில்லை படத்திலிருந்து.

பாவை இவள் பார்த்துவிட்டால் பாலைவனம் ஊற்றெடுக்கும், கண்ணாளனை பார்த்து கண்ணோரங்கள் வேர்த்து, இந்த மாதிரி புது புதுவையான வரிகளை வந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த பாடல் முழுவதும் அழகாக எழுதி வச்சுருப்பாங்க. இந்த பாடல் நம்ம கேட்கும்போது அன்று கேட்ட கண்ணாளன், அதன் பிறகு வந்த கண்ணாளனை பட பாடல் ரெண்டையும் பொருத்தி பார்க்கும்போது அந்த வரியில் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த வரி அந்த பாடலும் இந்த பாடலும் ரெண்டு பாடல்களையும் இணைத்து வைக்கின்ற ஒரு பாடலாக அந்த பாடல் இருந்தது. பாரிஜாத வாசம் நேரம் பார்த்து வீசும் அப்படின்றப்ப முட்டுக்கதவை பட்டு வண்டுகள் திறக்கின்றதே இப்போது சாலை ஓரம் சோலை ஒன்று பாடும். அந்த பாடல் முடியும்போது அந்த கதாநாயகன் கதாநாயகி அவங்க வந்து கிளம்பணும் அப்படிங்கிறத புறப்பட்டு போகணுங்கிறதுக்காக பேசும் கீழேயே ஈரமில்லையே நேரமில்லையே இப்போது சாலை ஓரம் சோலை ஒன்று வாடும் அப்படின்னு சொல்லி அந்த வரிகளை பாடலோடு முடிச்சிருப்பார். அந்த பாடலோட ஓப்பனிங் இசை இடை இசை எல்லாமே ரொம்ப அழகாக அமைச்சிருப்பார் இளையராஜா அவர்கள். அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் இரவு 11:30, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததா இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் கழுகு படப்பாடல், பஞ்சு அருணாசலம் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில்

அந்த பாடல் ஒரு பயண பாடல் இருந்துச்சு. அந்த தனது தனது எஸ் ஜானகி இளையராஜா அவர்கள் இணைஞ்சு அந்த பாடலை பாடியிருப்பாங்க. அப்படி ஒரு ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது அந்த பாடல் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த சுச்சுவேஷன் நல்லா இருந்தாங்க. பாடல் வரிகள் அழகாக, பூவில் இளம் தென்றல் வந்து ஆடி செல்லும், போதை கொண்ட நெஞ்சம் என்று பாடச் செல்லும், கைகள் இணையும் கண்கள் மயங்கும், சொர்க்கம் பிறக்கும் அப்படின்னு பஞ்சவர்ணாசலந்து அவர்களுடைய பாடல் வரிகள் கவிதை வரிகளாக இந்த பாடல் மூலம் இணைஞ்சிருக்கும். அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்த எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் தங்கமகன் படப்பாடல்.

கேட்டு பாடல் மலேசிய வாசிவன் எஸ் ஜானகி, ஸ்ரீ ராகவேந்திரா படத்திற்காக கவிஞர் வாலியின் பாடல்வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் விட்ட பதிவுகள், பதிவு செய்த பதிவுகள். ரங்கசாமி ஒண்டிப்புதூரில் இருந்து கோவை மாவட்டத்திலிருந்து அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் குறித்து கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. மாதவரத்தில் இருந்து வீரராகவன் அவங்க வழக்கம் போல் கவிதைகள் எழுதியிருக்காங்க. இதயம் குளிர கீதங்கள், இரவில் வழங்கும் ராகங்கள், நேர்கள் நெஞ்சில் நிறைவுற மனசு மயங்கும் பாடல்கள், மறக்க இல்லாத நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. முத்துலட்சுமி லக்ஷ்மி நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு போஸ்டர்ஸ் மற்றும் ஸ்டிக்கர்ஸ் அனுப்பியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து நிகழ்ச்சி யாருமே சொல்லியிருக்காங்க. ஸ்ரீநகர்லேருந்து ரங்கராஜன் அவங்க நிகழ்ச்சியை தித்திக்கும் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. பி புஷ்பா அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் கமெண்ட் மற்றும் கருத்துக்கள் பதிவிட்ட நேயர்களுக்கு நன்றி.

நேரம் இரவு 11:45 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் இனி கோழி கூவுது படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா பாடிய பாடல்.

இளமை காலங்கள் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினுடன் இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக எந்த மௌனமான இரவில் மௌனமான நேரம் இள மனதில் என்ன பாரம் அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். சலங்கை ஒலி படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில்

நேர்களே, நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீள நேரம் நள்ளிரவு 12:01. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை FM ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி FM 102.1, கோயம்புத்தூர் FM 103 மற்றும் மதுரை FM 103.3 ஆகிய அலைவரிசைகளில் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி

0: பகுதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

அப்படியா? தாய் விரிச்சு படுக்கையிலே பாதி மனம் வாடுது, தாய் வரைக்க கொடி இருக்கு, கை ரெண்டும் நீளது, தொட்டாடுறையே தனியா ஒதுங்குறையே விட்டா, இள வயசு வருமா இரள்கள் மேலே பட்டா உடம்பு.

கதிர் வெடிச்சு கால் முளைச்சு ஆடுது, கதிர் இருக்க ஆள் இருக்கு அறுவடையை

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

மான்கள் விரும்பினால் புலியை அடிக்கலாம், மலர்கள் பறந்து போய் வண்டை பிடிக்கலாம், கழுதை கத்தியும் பொழுது விடியலாம், கொண்டை சேவலும் முட்டை

ஒரு கண்ணு, தில்லாலங்கடியோ வந்தாள் சின்ன பொண்ணு, நடியோ ரோசா குமாரா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களை. நேரம் காலை 4 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களை கேட்கலாம். திரை இசையில் வெளியான பக்தி பாடல்கள். துவக்கமாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எல்ஆர் ஈஸ்வரி, எம் ஆர் விஜயா ஆகியோர் பாடிய பாடல் திருமலை தென்குமரி படத்திற்காக. குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில்.

அரசாளும் மீனாட்சி சகரிமபுதாரி கம கம கமஸ்திகா சரி நிறுதரி தனி தனி மபனி சகரிசா சரி மகரி தனி தனி பாபா பனி பதா நிதி சரி மகரி தனி தனி பாபா பனி சகரிசா சரி நிதி சரி புகா இப்ப மகரிக தரி நித பனிசா.

நேர்வை தொடர்வது பி சுசிலா பாடியுள்ள பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கவிஞர் வாலியின் பாடல் வரிகள். பஞ்சவர்ண கிளி படத்திற்காக.

0: நேர்கள் இதுவரை திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 4:10 நேர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில்.
1: ஞான விநாயகனே சுவாமி சரவண பவானந்தா பாடல், கம்பீர நாட்டு ராகம், ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில்.
0: தொடர்ந்து தேவ ஜெகநாத கோபாலகிருஷ்ண பாரதி கீர்த்தனை, ராகம் கல்யாண வசந்தம், ஆதிதாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: அருள்மணி மாலை.
4: நேர்களே, நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்கலாம். முதலில் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள கந்தசஷ்டி கவசம்.